வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 27 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 27 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12 தேதி புதன்கிழமை, நேரம் 5 மணி 57 நிமிடம்.

0: இன்னும் சில நொடிகளில் காலை 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். லைபீரிய நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினர். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்படவுள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக்கு அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSCயின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் ஆடி அமாவாசையை ஒட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் உங்கள் நீண்ட நாள் கனவுகளும் நெடுநாள் வேண்டுதல்களும் விரைந்து நிறைவேற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். காலை தென்றல் நிகழ்ச்சியின் துவக்கமாக குறளும் விளக்கமும். இன்றைய திருக்குறள் இல்லறவியல் பிரிவில் அதிகாரம் 11 செய்நன்றி அறிதல் அதிகாரத்தில் 6வது குறள் மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. இதற்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை, குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறத்தலாகாது, துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது. மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறத்தலாகாது, துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது. குறளும் விளக்கமும் கேட்டீர்கள். நேரம் 6:04.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள்.
2: இனிமை மிகுந்தது வாழ்க்கை. அந்த இனிமை எங்கிருக்கிறதென்றால் உறவுகளின் அன்பில் இருக்கிறது. இவ்வுலகம் இன்றும் இயங்குவதற்கு காரணம் உறவுகளின் பிணைப்புதான். வாழும் காலத்தில் உறவுகளோடு கூடியிருந்தால் எவ்வித துன்பமும் நமக்கில்லை. உங்களின் சின்னஞ்சிறு மனச்சிறையில் அடைபட்ட நினைவுகளை திரும்பி பாருங்கள். உறவுகளின் உன்னதம் உங்களுக்கு புரியும். விடுமுறை காலத்தில் விருந்தினர் வந்ததும், விழா காலத்தில்

0: பள்ளிக்கூடத்தில் விமர்சையாய் சென்றதும் உங்கள் நினைவுக்கு வரும். பள்ளிக்குச் செல்லும் போது பாசமுடன் தலைவாரி பொட்டிட்டு அழகு பார்த்து, நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் வானத்து சாமிகளையெல்லாம் வாயில் வரை அழைத்து வந்து வேண்டிக் கொள்ளும் அம்மாவின் முகம் மனதில் பதிந்த ஓவியம்தானே. ஓய்வென்பதை அறியாது, மழை வெயில் பாராது, நமக்காக உழைத்த அப்பாவின் கால்களில் பதிந்த ஆணிகள் இன்னும் நம்முள் குத்துகின்றதல்லவா? காலத்தின் வசம் சென்ற நம் நினைவுகள் அனைத்திலும் நம் உறவுகளின் சாயல் மட்டும்தான் பதிந்திருக்கும். உயர்ந்த மரத்தின் வலிமை வேர்களில்தான் இருக்கிறது. இன்று எவ்வளவு தூரம் வளர்ந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்தாலும் அச்சமூகத்தில் நாம் வாழ்வதற்கு கற்றுத்தந்தது நம் உறவுகள்தான். இருக்கும் பொழுது அதன் அருமை யாருக்கும் தெரிவதில்லை. அவை இல்லாத சூழலில்தான் எனக்கென்று யாராவது இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற உணர்வு தோன்றும். உறவுகளின்றி தனிமையில் இருக்கும் மனிதர்கள் உறவுகளோடு கூடி வாழும் மனிதர்களை காணும்போது நமக்கு இப்படி யாரேனும் இருந்தால் நன்றாக இருக்குமே என ஏங்குவார்கள். உறவு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உணர்வின் வெளிப்பாடு, அன்பின் மகத்துவத்தை காட்டும் கண்ணாடி. அக்கண்ணாடி அழகை காட்டும். அதை உடையாது பாதுகாத்து வைப்பதில்தான் உண்மையான வெற்றியே இருக்கிறது. வளரும் வரை தேவைப்பட்ட நல்லாகிய உறவு, வசதி வாய்ப்புகள் வரும்போது தேவையற்று போவதை இன்றைய நாளில் அதிகம் காண்கிறோம். ஒன்றை உணர்ந்து கொண்டால் உறவுகளில் விரிசல் இல்லை. எல்லோருடைய மனமும் வேறு, அதில் தோன்றும் எண்ணங்களும் வேறு. அப்படி இருக்கும்போது சிலவற்றை தள்ளியும் சிலவற்றை ஏற்றும் செல்வது உறவுகளின் ஆழத்திற்கு உதவும். சின்ன சின்ன சிக்கல்கள் எழும்போது அவற்றை விட்டுக் கொடுத்து செல்வதால் இங்கு நாம் எதையும் இழக்கப் போவதில்லை. குடும்ப உறவுகளில் தோன்றும் புரிதல் நாம் பணிபுரியும் இடங்களிலும் நமக்கான மாற்றத்தை உருவாக்கி பண்பாளனாக நம்மை மாற்றும். அன்பால் அனைத்தையும் வழிநடத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் வலிமை உண்மையில் குடும்பத்திடமிருந்து கிடைப்பதுதான். இதை உணர்த்த உங்களுக்கு ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அவரிடம் பல மாணவர்கள் கல்வி கற்று வந்தனர். அம்மாணவர்கள் குருவிடம் வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. மாணவர்கள் வித்தைகளை கற்று திரும்பும் காலமும் வந்தது. அதில் ஒரு மாணவனுக்கு, சகல கலைகளையும் நான் கற்றுவிட்டேன், அதனால் இனி எனக்கு யாருடைய துணையும் அவசியமில்லை, என்னால் தனித்து இயங்க முடியும் என்ற எண்ணம் தோன்றியது. அதை தன் சக நண்பர்களிடம் பெருமையாக கூறி மகிழ்ந்தான். அதை தொலைவிலிருந்து கேட்ட குரு, கலைகளை கற்று அதன் மூலம் பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் உதவும் மனப்பான்மை தோன்ற வேண்டிய இவனுக்கு எதிர்மறையான எண்ணம் தோன்றியிருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என எண்ணி அம்மாணவன் குருகுலம் விட்டு நீங்கும் நாளில் ஒரு ஆலமரக்கன்றை பரிசளித்தார். அதை வாங்கிய மாணவனுக்கு மிகுந்த ஏமாற்றம். குருவே, தங்களிடமிருந்து சகல கலைகளையும் கற்று நீங்கும் எனக்கு நீங்கள் அற்புத போர்க்கருவிகளையோ எவருக்கும் கிடைக்காத அரிய நூல்களையோ தருவீர்கள் என எண்ணினேன். நீங்கள் சாதாரண மரக்கன்றை தருகிறீர்கள் என்றான். அதை கேட்ட குரு, அன்பு மாணவனே, இம்மரக்கன்றை நற்று வளர்த்துவா, குறித்த காலம் வரும்போது நான் உன்னை காண வருவேன் என வழி அனுப்பினார். குரு சொன்னது போலவே அம்மாணவனும் அந்த ஆலமரக்கன்றை நற்று வளர்த்தான். காலங்கள் பல கடந்தன. ஆலங்கன்று விழுதுவிட்டு நிற்கும் பெரிய ஆலவிருட்சமாக மாறியது. அதில் பல பறவைகள் கூடிகட்டி வாழ்ந்தன. வழிப்போக்கர் பல நிழலுக்கு இலைப்பாரினர். கால்நடைகள் தலைகளை உண்டன. பலருக்கும் அம்மரம் பயன் தந்தது. ஒரு நாள் மீண்டும் குரு மாணவனை காணச் சென்றார். அவரை அன்போடு வரவேற்ற மாணவனிடம், நான் கொடுத்த மரக்கன்று எங்கே என குரு கேட்டார். அப்போது மாணவன், இதோ தாங்கள் கொடுத்த மரக்கன்று என ஆழ விருட்சத்தை மாணவன் காட்டினான். அப்போது குரு, இம்மரம் வளர்வதற்கு எதுவெல்லாம் துணை செய்தது என கேட்டார். நாள்தோறும் நான் ஊற்றிய நீரும் வளமான மண்ணும் மழையும் சூரிய ஒளியும் என்றான். அப்படியானால் ஒரு மரம் வளர நீர் மண் மழை சூரிய ஒளி உதவியது என்றால் நீ சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்திட எப்படி நீ மட்டும் காரணமாக இருந்திருப்பாய்? உன் பெற்றோர் ஆசிரியர் உறவுகளெல்லாம் காரணமாக இருந்திருப்பார்களே. பின் எப்படி எல்லோரின் உதவியையும் பெற்று வளர்ந்த நீ யாருடைய உதவியும் இல்லாமல் என்னால் தனித்தியங்க முடியும் என கூறுகிறாய்? அன்பு மாணவனே, வளரும் காலத்தில் உதவிய உறவுகளை வாய்ப்புகள் வந்த பின் உதறித் தள்ளுவது உத்தமமான செயலாகாது. நீ உன் ஆற்றலால் தனித்தியங்க முடிந்தாலும் தனித்தியங்கும் ஆற்றலை உன்னுள் விதைத்தது உன் உறவுகள்தான் என்பதை ஒருபோதும் மறவாதே என குரு கூறினார். அதை கேட்ட மாணவனுக்கு தன் தவறு புரிந்தது. அதுபோல தன் வாழ்க்கையில் உயர்வுக்கான பல களங்கள் நமக்கு தோன்றினாலும் அந்த களங்கள் யாவும் தோன்றும் முன் நமக்கு துணையாக இருந்தது நம் உறவுகள் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். அன்போடு கலந்து உறவின் மகத்துவத்தை போற்றுவோம், வாருங்கள்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள்.
2: 6:09 இணைந்திருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சியோடு. காலை தென்றல் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் பக்தி பாடல்கள். பக்தி பாடல்களில் முதலாவதாக SP பாலசுப்ரமணியம் பாடியது

நிறமாறு மணி 33 நிமிடம். இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இடம்பெற போகிற நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? காலையில் 6:55 நலமே விழைக விளம்பரதாரர் நிகழ்ச்சி, சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழைக விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 7:25 கொஞ்சம் கிள்ளி, இன்னைக்கு கொஞ்சம் கிள்ளியில் பங்கு பெற இருக்காங்க பேபி ஸ்ரீ சாய் நித்ரா. 8:50 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 11:30 முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை, விடுதலை போராட்ட களத்தில் வீராங்கனைகள் உரை வழங்குபவர் மகேஸ்வரி சத்குரு அவர்கள். பகல் 12 சிங்கப்பெண்ணே காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். பிற்பகல் 2:30

ஊர்புறத்தலை நிகழ்ச்சியில கிராமப்புற விவசாய தொழில்கள் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை ரங்கன் அம்மாசை அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 5:30 சித்திர செவ்வானத்துல ரெயின்போ ஸ்டார் கிளப் ஓவிய கலைஞர் பவதாரணி ஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 7:30 ஏறம் ஒரு நிகழ்ச்சியில ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளங்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் கிருஷ்ணன் அவர்கள். இன்னைக்கு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இடம்பெற போற நிகழ்ச்சிகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி கேட்கலாம்

0: வணக்கம் விவசாய பெருமக்களே,
1: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரத்தினை பொறுத்து ஒத்திவைக்க வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு இரண்டாவது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ இட வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவைகள் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ளலாம். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சலாம். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்யலாம். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலங்காய் போன்ற கொடி காய்கறிகளை விதைப்பதற்கு உகந்த காலமாகும் இது. ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்புகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பல நூற்றாண்டுகளாக நடக்கும் நம் கால்நடை சந்தை அழியாத நம் பாரம்பரிய பெருமிதம். இந்தியாவின் தொன்மைமிகு பூமியான நம் அந்தியூரில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க அந்தியூர் மாட்டுச்சந்தை இந்த ஆண்டும் நம்மை வரவேற்கிறது. 2.5 லட்சத்திற்கும் அதிகமான கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் கூடும் கொங்கு மண்டலத்தின் இந்த பிரம்மாண்ட கால்நடை திருவிழா கடந்த 10ஆம் தேதி தொடங்கி வருகின்ற 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கால்நடை பெருவிழாவிற்கு வருகை புரிந்து நமது பாரம்பரியமிக்க காங்கேயம், ஆலம்பாடி, பர்கூர் போன்ற அரிய வகை கால்நடைகளை காணுங்கள். உங்கள் தேவைகளுக்கேற்ற

0: கால்நடைகளை வாங்கி பயனடையுங்கள். கால்நடைகளை விற்க விரும்புவோரும் இந்த சந்தையை பயன்படுத்தலாம். தொன்மை வாய்ந்த அந்தியூர் தொல்குடிகளால் தொடங்கப்பட்டு உழவர்களால் பல்லாயிரம் காலமாக தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரும் இந்த பாரம்பரிய கால்நடை சார் வாழ்வியல் மற்றும் இந்த கால்நடை பெருவிழாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்தியாவின் பெருமைமிகு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் முதன்முறையாக கால்நடை மருத்துவ அறிவியல் கண்காட்சி, கால்நடை வளர்ப்பவர்கள் மாநாடு மற்றும் சிறந்த கால்நடைகளுக்கான விருது வழங்கும் விழா ஆகியன அடங்கிய ஒரு சிறப்பு நிகழ்வை கடந்த 10ஆம் தேதி தொடங்கி நடத்தி வருகிறது. வாருங்கள், நம் கால்நடை பாரம்பரியத்தை கொண்டாடுவோம் என நம்மை அழைக்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்குநரும் கால்நடை மருத்துவ பேராசிரியருமான டாக்டர் செல்வராஜ் பழனிசாமி அவர்கள். நாம் அனைவரும் பங்கு பெற்று பயனடைவோம்.
1: Farm to City.
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
1: Farm to City. இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
2: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
2: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
2: ஃபார்ம் டு சிட்டி
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
2: ஃபார்ம் டு சிட்டி
1: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்
2: ஒன்லி ஆன் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
0: இனி மரம் வளர்ப்பு பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் வணிக ரீதியாக மரம் வளர்ப்பு பயிற்சியை 13/8/2026 அதாவது நாளை நடத்தவுள்ளது. இப்பயிற்சியில் பங்கேற்பாளர்களுக்கு வணிக மர வளர்ப்பின் முக்கியத்துவம், அடிப்படைகள், தொழில் வாய்ப்புகள், மர வகைகளை தேர்ந்தெடுக்கும் முறைகள், மலைவேம்பு, தேக்கு, செம்மரம், சந்தனம், சவுக்கு, தரமான நாற்று உற்பத்தி, நில தயாரிப்பு, நடவு முறைகள், உரமிடுதல், நீர்ப்பாசன மேலாண்மை மற்றும் பூச்சி நோய் மேலாண்மை, கவாத்து செய்தல், கிளை வெட்டுதல், மர பராமரிப்பு, அறுவடை முறைகள் மற்றும் களப்பார்வை அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 7/4/1847/03/45 மற்றொரு எண் 9/4/8/7/71/22/10 என்ற அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். பயிற்சி 13/8/2026.
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
4: நீ கேட்காத, தெரியும்.
2: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன
5: தெரியுமா?
2: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற விவசாய தொழில்களில் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை ரங்கன் அம்மாசை அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நிறைவடைந்து அத்துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்று பதிலுரை நிகழ்த்தவுள்ளனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது, தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலை தொடர வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் இன்று தனி தீர்மானம் தாக்கல் செய்யவுள்ளார். உறுப்பினர்களின் உரையைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த மசோதா அனைத்து மதங்களைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு இதுகுறித்து தனி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது தேவையற்ற விளம்பரம் என்று அவர் குறை கூறியுள்ளார். இந்த சட்டம் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின் போது 1976 கொண்டுவரப்பட்டு பல்வேறு ஆண்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதையும் திரு நயினா நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நேற்று வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் Group 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் அடுத்த மாதம் 9 வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் TNPSC-யின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய

0: ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அதிகாலையில் ஏராளமானோர் அருவியில் புனித நீராடி தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆடி அமாவாசை தினமான இன்று ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி மூதாதையர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். மேலும் அமாவாசை நாட்களில் நதி, அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள் மற்றும் நீர் அளித்து தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆசி குடும்பத்திற்கு கிடைக்கும் என நம்பிக்கை. அதன் அடிப்படையில் ஆடி அமாவாசை தினமான இன்று குற்றால மெயின் அருவிக்கரையில் அதிகாலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர். அருவியில் புனித நீராடிய பின்னர் தங்களது மூதாதையர்களை நினைத்து வழிபட்டு எள் மற்றும் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்தனர். ஆடி மற்றும் தை அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, மனநிம்மதி, நோயர் கிடைக்கும் என முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டதாகவும் வழிபாட்டாளர்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இதேபோல் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அதிகாலையிலேயே ஏராளமானோர் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடையில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாலை வழிபட்டனர். இன்று மதியம் தங்க கருட வாகனத்தில் ஸ்ரீ ராமர எழுந்தருளி அக்னி தீர்த்தத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். ஏராளமான பக்தர்கள் வருகையை தொடர்ந்து ராமேஸ்வரம் நகர்பகுதி, பாம்பன் பாலம், தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சில மாவட்டங்களில் இந்த இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் கனமழையும் இதர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பருவமழை தொடங்கியுள்ள போதிலும் கேதார்நாத், பத்ரிநாத் தலங்களுக்கு செல்லும் சார்தாம் யாத்திரையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். புதுமை கண்டுபிடிப்பு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் சார்லபள்ளியில் இருந்து இம்மாதம் 28, அடுத்த மாதம் 4 மற்றும் 8 தேதிகளில் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த 14 நாட்களில் உண்டியல் காணிக்கையாக 1,31,00,000 ரூபாய், 709 கிராம் தங்கம், சுமார் 2 கிலோ வெள்ளி பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் ஆடி அமாவாசையை ஒட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1,000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1,602 கிலோ போதைப் பொருட்களும் எரித்து அழிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின தனித்தீர்மானம் தமிழக சட்டப்பேரவை

அவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையையொட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம்
5: உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
6: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலைகா இந்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் டெய்லி வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சோ நம்ம இந்த வீக் ஃபுல்லாமே நம்ம மருத்துவமனைக்கு நம்மளோட எஃப்எம் வாய்ஸ் கேட்டு வந்த நேர்களை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுல ஒருத்தர் கேட்ட இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிரிப்பான ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி அவர் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஜூஸ் வந்து சொல்லுங்க, அவருக்கு ஒரு ஹெல்த் கண்டிஷன், அதுக்காவது ஏதாவது ஒரு ஜூஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்ப நான் வந்து ஒரு ஜூஸ் ஓட பேர் சொன்னேன். அப்ப என்ன டாக்டர் இதை போய் சொல்றீங்க, ஏதாவது டிஃபரெண்டா நீங்க ஏபிசி ஜூஸ், ட்ரை ஃப்ரூட் ஜூஸ், அவகேடோ மில்க் ஷேக் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு சொல்லுங்க, நீங்க என்ன சாதாரணமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. சோ அப்படி நான் சொன்ன சாதாரணம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணாத ஒரு ட்ரிங்க் பத்தி தான், அதாவது மோர். நமக்கு வெயில் காலம் அப்படின்னு வந்தாதான் மோர் ஏதோ கண்ணுக்கு தெரியும். மற்றபடி இந்த குளிர்காலத்துல எல்லாம் பார்த்தா மோர் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும் அப்படின்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். பட் எல்லா காலங்கள்லயும் நம்ம வந்து அதிகமா இன்டேக் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ட்ரிங்க்னா அது வந்து மோர் தாங்க. இப்ப மோர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அது ஏன் பயன்படுத்துறோம்னா அது ஒரு ப்ரோபயோட்டிக். அதாவது நம்ம வயிற்றுல நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியாஸ் இருக்குங்க. இதுல கெட்ட பாக்டீரியா வந்து அதிகமாகி நல்ல பாக்டீரியா குறையும் போது குடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரும். அதாவது இப்ப என்ன சாப்பிட்டாலும் எனக்கு லூஸ் மோஷன் போகுது, சில டைம் எல்லாம் மோஷனே போக மாட்டேங்குது, ரொம்ப கான்ஸ்டிபேஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணமே வந்து சரியான ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம எடுத்துக்காததுதான். இது நம்ம மோர் தினமும் பருகும் போது இந்த IBS அப்படின்னு சொல்லுவோம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவரதுக்கு மோர் கட்டாயமா ரொம்ப உதவியா இருக்குங்க. இப்ப வந்து குளிர்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த IBS தொந்தரவு அதிகம்தான் ஆகும். அதுக்குன்னு நம்ம மோர் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிடாம இருக்கலாமா, கிடையாது. நீங்க மோர்ல வந்து கொஞ்சம் ஜீரகம், இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே சளி பிடிக்கிற பாடி டைப்பா இருந்தாலும் சளியும் பிடிக்காது, இந்த அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வரலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வயிறு உப்புசம், அசௌகரியம் சொல்லுவோம் இல்லையா, எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஹெவியா இருக்கு, சாப்பிட்டாலே டைஜஸ்ட் வெளியே வரதுக்கே லேட் ஆகுது, மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்டா 8 மணி ஆனாலும் எனக்கு பசிக்கிறதே இல்ல அப்படின்னு நிறைய குழந்தைகளும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எத்தனை பேர் குழந்தைகளுக்கு டெய்லி மோர் கொடுக்கறீங்க? யாருமே கொடுக்கறது கிடையாது. என்னென்னமோ வினோதமான ஜூஸ் எல்லாம் அடிச்சு குடிப்போம், பட் கொடுப்போம் குழந்தைகளுக்கு. பட் மோர் வந்து அதிகமா கொடுக்கறது இல்ல, கொடுக்கணும் அப்படின்றதான் நான் இன்சிஸ்ட் பண்றேன். ஏன்னா வயிறு தான் பிரதானவங்க, வயிறுல எல்லாம் கரெக்டா நடந்தாதான் அவங்க சாப்பிடுறது எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா அவங்க ஆக்டிவா இருக்கவும் முடியும். அண்ட் இதுல வந்து லாக்டிக் ஆசிட் எதிர்ப்பு சக்தியை நல்லா பூஸ்ட் பண்ணுங்க. அடிக்கடி அதுதான் இந்த இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் மாதிரியான பிரச்சனைகள் வராமலும் நம்ம தடுக்கலாம். அண்ட் மோர்ல நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம பாடியை ரொம்ப ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கும். இப்ப தலை சுத்தல் எல்லாம் இருக்குன்னு வைங்களா, மோர்ல லைட்டா உப்பு போட்டு குடிச்சா தலை சுத்தல் நீங்கும். ஏன்னா அதுல எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்ற சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். அண்ட் கால்சியம் இருக்கிறதுனாலயும் போன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இதா இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அண்ட் இதுல பெருசா கலோரிஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, வெயிட் ஏத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லாதனால வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா எடுத்துக்கலாம். உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். எக்ஸஸ் பொட்டாசியம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். சோ இந்த மாதிரி பல நன்மைகள் தரக்கூடிய என்னதுங்க மோர், மோர் விட்டுட்டு ஏதேதோ விஷயங்களை நம்ம அடிச்சு குடிக்கிறோம். சோ இந்த குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா பெரிதளவும் வரக்கூடியதே இந்த அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வருங்க. அதனால ரெகுலரா நீங்க வெயில் காலத்துல மட்டும் கிடையாது, இந்த டைம்லயுமே மோர் வந்து நீங்க எடுத்துக்கலாம். தாளிச்ச மோர் மாதிரி எடுத்தீங்கன்னா சளி பிடிக்கிற மாதிரியான தொந்தரவுகளும் வராது. அண்ட் நம்மளோட மருத்துவமனையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சளி சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், அஜீர்ண பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆயுஷ் ஒருங்கிணைந்த மருந்துகள் மூலமா ஒரு சம்மர் ரிலீஃப் கொடுக்கலாம். அது போக இப்போ நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் மோரை பத்தின விளக்கம். இந்த மாதிரி டயட் பத்தின டீடைல் எக்ஸ்பிளனேஷனை நீங்க டாக்டர்ஸ் கிட்ட இருந்தே, சில பேர் மருந்தே வேண்டாங்க எனக்கு உணவுலயே சரி பண்ணுங்க அப்படின்னீங்கனாலும் டயட்டை பத்தி டயட் கவுன்சிலிங் நீங்க மருத்துவமனைக்கு வந்தோ ஆன்லைன்லயோ தாராளமா கவுன்சிலிங்கும் எடுத்துக்கலாங்க. இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப குளிரா இருக்கு மோர் வேண்டாம்னு அவாய்ட் பண்ணாதீங்க, குளிர்காலத்திலும் கூட நீங்க மோர் தாராளமா எடுத்துக்கலாம். இதே மாதிரி இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்களை எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன்.

0: வைக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி, நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: குட் மார்னிங் FM ரெயின்போ 103 கோவையில் இனி கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் அவங்க கூட RJ ரேவதி பிரியா.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்குவங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்திய குடியரசின் வெற்றி, என் வாழ்க்கை, என் போராட்டங்கள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு பிரதமர் உரையாற்றவுள்ளார். திரு ராம்நாத் கோவிந்த் தனது வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள், இளமை காலத்தில் செய்த சாதனைகள், பொது வாழ்வில் அவர் பங்கேற்றது, நாட்டின் குடியரசுத் தலைவராக சேவையாற்றியது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்க நாடுகளின் நிதி உதவியுடன் கற்றல் திட்டத்தின் கீழ் இந்த குழுவினர் புதுதில்லி வந்துள்ளனர். இந்த குழுவினருடனான சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், முத்ரா கடன் திட்டம், ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டம், ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் அனுபவங்களை அந்த குழுவினருடன் தாம் பகிர்ந்து கொண்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தணிக்கை செய்யப்படாத நிதி தொடர்பான அரையாண்டு அறிக்கையை முதல் அரையாண்டு முடிவடைந்த 60 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று செபி வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. ஏற்கனவே முதல் அரையாண்டுக்கு பின்னர் 45 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது. இதேபோல் தணிக்கை செய்யப்பட்ட ஆண்டு நிதி அறிக்கையை அந்த நகராட்சிகள் நிதியாண்டு முடிவடைந்த 90 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 60 நாட்களில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தது. நகராட்சிகள் எதிர்கொள்ளும் நடைமுறை சவால்களை கருத்தில் கொண்டு இந்த கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக செபி தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இந்த விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று மக்கள் அனைவரும் வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி, ஒவ்வொருவர் இதயத்திலும் மூவர்ண கொடி என்ற கருத்தினை தாங்கி மக்கள் சுதந்திர தினத்தை போற்றி கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இதன் மூலம் நாம் அஞ்சலி செலுத்துவதுடன் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைவரும் உறுதியேற்போம் என்று திரு யோகி ஆதித்யநாத் அதில் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடன் வழங்குதல், வாடிக்கையாளர் சேவை, செயல்பாட்டு திறன், மோசடிகளை கண்டறிதல் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வங்கிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்துள்ளது என்று கூறினார். அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உள்ள பாதிப்புகளையும் வங்கிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று திரு சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவுறுத்தியுள்ளார். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 200 தாண்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரேரியா மாகாணத்தில் மட்டும் 100 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும், காலி நகரில் 95 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் யாரேனும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா என மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கிரேன் மற்றும் சுரங்கம் தோண்டும் கருவிகளின் உதவியுடன் முழுவீச்சில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு கொலம்பிய அதிபர் அப்லெரடோ டி டா எல்பரிலியா நேரில் சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். இதனிடையே கொலம்பிய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் கிழக்கு பகுதி, மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர மாவட்டங்கள், மகாராஷ்டிராவின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் ஒடிஷா மாநிலத்தில் இன்று கனமுதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதர வட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதனிடையே தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் 5 மாவட்டங்களில் இந்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் சென்னையிலும் ஓரிரு இடங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கபினி அணையிலிருந்து காவிரியில் விடுவிக்கப்படும் உபரி நீரின் அளவை மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை தண்ணீர் வரத்து வினாடிக்கு 9000 கனடியாக உள்ளது. நேற்று நண்பகல் வாக்கில் தண்ணீர் வரத்து 8000 கனடியிலிருந்து 9000 கனடியாக அதிகரித்தது. தொடர்ந்து இதே தண்ணீர் வரத்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து 3 ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் சினி அருவி உள்ளிட்ட பாதுகாப்பான பகுதிகளில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரினால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் FC1 அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் அந்த அணி வீழ்த்தியது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நியூஸ்க்கு முன்னாடி சூப்பராக மூணு பாட்டு கேட்டோம். முதல் பாட்டு நினைவெல்லாம் நித்யா படத்திலிருந்து, பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், இசை இளையராஜா. ரெண்டாவது பாட்டு புதிய ராகம் படத்திலிருந்து கேட்டோம், பாடியது கே எஸ் சித்ரா, இசை இளையராஜா. மூணாவது பாட்டு மஞ்சள் நிலா படத்திலிருந்து, பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், பி எஸ் சசிரேகா. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள பகுதிகளில் வெப்பநிலை எப்படி இருக்குன்னு சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்துள்ள அறிவிப்பு. இன்றைக்கி கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும், திருப்பூரில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், சேலத்தில் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், ஊட்டியில் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 23 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், பாலக்காட்டில் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு.

0: கேட்ட பாட்டு சேலம் விஷ்ணு படத்திலிருந்து பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், இசை சங்கீதராஜன், பாடலாசிரியர் தியாகராஜன்.
1: குட் மார்னிங் மக்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த குட்டி கிளி வந்து பேச போகுது, எவ்வளவு ஸ்மார்ட்டா பேச போகுது அப்படின்னு கேக்கலாமா?
2: குட் மார்னிங்.
1: உங்க பேர் என்ன?
2: என்ன
1: சொல்ல போறீங்க நித்தாரா? எங்களுக்காக
2: திருக்குறள்
1: சொல்றீங்களா? சொல்லுங்க.
2: திருக்குறள் அல்லது முடல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகே உலகு அற்பவை கற்ற பின் அதுக்குத்தாக தீனால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆராதே நாவினால் சுட்டவாறு செல்டு செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் இல்லாம்பலை குளிலிருந்து லாலிலிருந்து என்ன தம்மக்கள் மடியே சொல் கேளாதவர்.
1: சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. யார் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க?
2: எங்க மேம்.
1: ஓகே, மேமுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிருவோமா?
2: தேங்க்யூ மேம்.
1: நித்தாரா வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, பாப்பா.
1: சரி, அம்மா என்ன பண்றாங்க?
2: அம்மா கடைக்கு போயிட்டு இருக்காங்க.
1: எந்த கடைக்கு?
2: காஃபி ஷாப்.
1: அங்க வேலைக்கு போறாங்களா? அப்பா என்ன பண்றாங்க?
2: அப்பா ஜிம்முக்கு போறாங்க. அப்பா ஜிம்ல கோச்சா இருக்காங்க.
1: ஆஹா, உங்களுக்கு எக்சர்சைஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா அப்பா வீட்டுல?
2: சொல்லி கொடுப்பாங்க.
1: என்ன எக்சர்சைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க அப்பா இது வரைக்கும்?
2: யோகா.
1: யோகாவா? என்ன யோகா எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க?
2: ட்ரீ போஸ், ட்ரையல் போஸ், பட்டர்ஃப்ளை போஸ், கோப்ரா போஸ்.
1: இவ்ளோ சொல்லி கொடுத்திருக்காங்களா? சூப்பர்ல.
2: 100 வரைக்கும் சொல்லி கொடுப்பாங்க.
1: எது 100 வரைக்கும் சொல்லி கொடுப்பாங்க?
2: மேக்ஸ்.
1: மேக்ஸ் பிடிக்குமா பாப்பாக்கு? மேக்ஸ்ல என்னெல்லாம் வரும்?
2: 1, 2, 3.
1: அப்புறம் வேற என்ன வரும்?
2: ஆட் நம்பர், ஈவன் நம்பர்.
1: சரி, அப்படின்னா என்ன?
2: ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஈவன் நம்பர்ஸ், தனித்தனியா இருந்தா ஆட் நம்பர்ஸ்.
1: எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்றீங்களா?
2: ஆட் நம்பர் இருக்கு. எக்ஸாம்பிள் 3. ஈவன் நம்பருக்கு எக்ஸாம்பிள் 4. இப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.
1: ஓகே, நீங்க ஸ்கூல்ல என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
2: பால் கேம்.
1: வேற?
2: ஸ்லைடு.
1: என்ன கலர் சேர்ல உட்காருவீங்க ஸ்கூலுக்கு போய்?
2: ரெட் கலர்.
1: என்னென்ன கலர் சேர்ஸ் எல்லாம் இருக்கு?
2: ப்ளூ கலர், ரெட் கலர்.
1: நீங்க சொன்னீங்கல்ல ஆரம்பத்துல ரெட் கலர் பிடிக்கும்னு. வெரி குட். நித்தாரா, நீங்க பெரியவங்களா வளர்ந்துருவீங்கல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல, ஹைட்டா? ஆமாவா இல்லையா?
2: ஆமா.
1: இப்போ நீங்க என்ன ஆவீங்க? உங்க ட்ரீம் என்ன?
2: போலீஸ்.
1: போலீஸ். எதுக்காக போலீஸ் ஆகணும்?
2: சில நாளா புடிக்கணும்.

0: யாருக்கும் தப்பு நடக்காம பார்த்து. அதனால நானு ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்.
1: நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு சிறந்த போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு FM சார்ப வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: குழந்தை ஸ்ரீ சாய் நிதாரா கூட ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க ஆர்ஜி லக்ஷ்மி தேவி.
3: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: கேட்ட பாட்டு நேத்தாலே நீக்கும் படத்துல இருந்து, பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: இன்று
2: சர்வதேச இளைஞர்கள் தினம். உலகின் மிகப்பெரிய இளைஞர் தலைமுறையின் திறன், சவால்கள் மற்றும் அவர்களின் பங்களிப்பை உலகளவில் கவனத்திற்கு கொண்டு வருவதும் இளைஞர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, சமத்துவம், சமூக பங்கேற்பு மற்றும் தலைமைத்துவத்தை ஊக்குவிப்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். 1999 ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டு 2000 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12 இந்த நாள் சர்வதேச இளைஞர்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு வெவ்வேறு சூழல்கள், பொதுவான லட்சியங்கள் என்ற கருப்பொருளில் சர்வதேச இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படும்.
1: இன்று
2: இந்திய விண்வெளி விஞ்ஞானி விக்ரம் சாராபாய் அவர்களின் பிறந்த தினம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி திட்டத்திற்கு அடித்தளம் அமைத்து இஸ்ரோ உருவாக முக்கிய காரணமாக இருந்தவர். செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி தொலைக்கல்வி, தகவல் தொடர்பு, வானிலை ஆய்வு போன்றவற்றை மேம்படுத்தும் தொலைநோக்கு பார்வையை உருவாக்கினார். தும்பா ராக்கெட் ஏவுதளத்தை நிறுவி இந்தியாவின் ஆரம்ப கால ராக்கெட் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சிக்கு வழிவகுத்தவர். இந்தியாவின் விண்வெளி வளர்ச்சியை நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துடன் இணைத்தவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. இளைஞர்களின் அறிவியல் சிந்தனை, புதுமை மற்றும் கனவுகளுக்கு முக்கியத்துவம் அளித்த சாராபாயின் வாழ்க்கை இன்று இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கிறது.
1: இன்று
3: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: உணவு கழிவு, ஃபுட் வேஸ்ட் என்பது வெறும் பண இழப்பு மட்டுமல்ல, அது நமது பூமியை பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலாகும். இது ஏற்படுத்தும் தாக்கம் மிகவும் அதிகம். குப்பை கிடங்குகளில் அழுகும் உணவு மீத்தேன் வாயுவை வெளியிடுகிறது. மீத்தேன் வாயு கார்பன் டை ஆக்சைடை விட 25 அதிக வெப்பத்தை வளிமண்டலத்தில் தக்கவைக்கும் திறன் கொண்டது. நாம் சாப்பிடாமல் வீணாக்கும் ஒவ்வொரு உணவிற்கு பின்னால் விவசாயிகளின் உழைப்பு மட்டுமல்ல, தண்ணீர், நிலம், மின்சாரம், எரிபொருள், போக்குவரத்து என பல இயற்கை வளங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு உணவு குப்பைக்கு செல்லும் போது அந்த உணவை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட வளங்களும் வீணாகின்றன. எனவே தேவையான அளவு மட்டுமே உணவை எடுத்துக் கொள்ளுதல், மீதமான உணவை பாதுகாப்பாக சேமித்து பின்னர் பயன்படுத்துதல், உண்ணக்கூடிய உணவை வீணாக்காமல் பகிர்ந்து கொடுத்தல், காய்கறி மற்றும் பழ கழிவுகளை தனியாக சேகரித்து உரமாக்குதல், உணவு கழிவுகளை மற்ற குப்பைகளுடன் கலந்து கொட்டாமல் இருப்பது என சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நம் அனைவரது கடமை. சிறிய பழக்கம் பெரிய மாற்றம். தேவையானதை மட்டும் வாங்கி சமைத்து உணவை வீணாக்காமல் மதிப்போம்.

நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லத்தில் சிங்கப்பெண்ணே காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். பிற்பகல் 2:30 ஒரு புறத்திலே நிகழ்ச்சியில கிராமப்புற விவசாய தொழில்களில் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய களந்தை ரங்கன் அம்மாசை அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: கேட்ட பாட்டு எங்க தம்பி படத்தில இருந்து பாடியவர்கள் அருண்மொழி, உமாரமணன். இசை இளையராஜா, பாடலாசிரியர் முத்துலிங்கம்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ டீச்சிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கா, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்ல, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்கிறதா எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்க இருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்ட் பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா 4-wheeler பேட்ரோல் அண்ட் 2-wheeler பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்கன்னா இமிடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
0: இனி கேட்கலாம் சேவை செய்திகள். நேயர்களே, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் தேர் திருவிழாவை ஒட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ஈரோடு மண்டலம் சார்பில் 12/8/2026 முதல் 16/8/2026 வரை கோபி, சத்தி, நம்பியூர், கவுந்தம்பாடி, பவானி, கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு சுற்றுப்புறங்களில் இருந்து 60 சிறப்பு பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்பட உள்ளன. இந்த சிறப்பு பேருந்து வசதியை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஈரோடு மண்டல பொது மேலாளர் தெரிவிக்கின்றார். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து வந்துள்ள செய்தி, கோயம்புத்தூர் ஒண்டிப்புதூர் மற்றும் சீரநாயக்கன்பாளையம் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் மின் நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டமானது இன்று காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ளது. இது சமயம் பொதுமக்கள் மின் விநியோகம் சம்பந்தப்பட்ட தங்கள் குறைகளை முறையிட்டு தீர்வு காணலாம் என ஒண்டிப்புதூர் மற்றும் சீரநாயக்கன்பாளையம் செயற்பொறியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இன்று காலை 9 மணி முதல் 4 மணி வரை கேவி

போல கட்டல எங்க கதை போலது நடக்கலையா. வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா.

0: பாட்டு கரகாட்டக்காரன் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் கங்கை அமரன் பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன். நேர்களை இதுவரை இணைந்திருந்தது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். வணக்கம் கோயம்புத்தூர். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இன்னும் சில நொடிகளில் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே பூஜா. இதுவரைக்கும் உங்க கூட ஆர்ஜே ரேவதி பிரியா. நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விபரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை

பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக் அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சியின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1602 கிலோ போதைப் பொருட்களும் எரித்து அழிக்கப்பட்டன. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்க போறீங்க ரெயின்போ வைப்ஸ் வித் மீ பூஜா. சோ இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களோடு. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்போம் இல்லையா. இன்னைக்கு ஒரு க்வெஸ்சனோட வந்திருக்கேன், நீங்க அதுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க வாட்ஸ்அப் மூலமா பதில் சொல்லலாம். இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனத்தின் 176 ஆண்டு கால வரலாற்றில் அதன் முதல் பெண் தலைமை இயக்குனர் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வி. மீண்டும் ஒருக்க சொல்றேன், இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனத்தின் 176 ஆண்டு கால வரலாற்றில் அதனோட முதல் பெண் தலைமை இயக்குனர் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வி. இதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 இந்த நம்பர்ல.

ஆயுதம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. தீனாவோட இசையில ஹரிணி பாடியது பாடலாசிரியர் விவேகா. இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம், அதாவது GSI சொல்லுவோம், இந்திய அரசின் சுரங்க அமைச்சகத்தில் கீழே இயங்குற ஒரு அறிவியல் முகமை. 1851 நிறுவப்பட்டது. இது இந்திய நில அளவை நிறுவனத்திற்கு பிறகு பிரிட்டிஷ் இந்தியாவில் நிறுவப்பட்ட இரண்டாவது நில அளவை நிறுவனம் இதுதான். ஸோ இது வந்து 1851 மார்ச் 4 அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. அன்னைக்கு ட்ரினிட்டி கல்லூரியில் புவியியல் பேராசிரியராக இருந்த தாமஸ் ஓல்ட்ஹாம் மார்ச் 5 அன்னைக்கு அதிகாரப்பூர்வ ஆய்வாளராக பொறுப்பேற்றார். அந்த ஆண்டோட பிற்பாதியில் மேலும் 7 அதிகாரிகள் இந்த நிறுவனத்துக்கு நியமிக்கப்பட்டாங்க. ஆரம்ப ஆண்டுகளில் இந்த நிறுவனம் முதன்மையாக நிலக்கரி ஆய்வில் கவனம் செலுத்தியது. அதுக்கப்புறம் ஓல்ட்ஹாம் இந்திய கவர்னர் ஜெனரலிடம் கோரிக்கைப்படி அதோட அடிப்படையில் இந்த ஆய்வு நிறுவனம் நாடு முழுவதும் புவியியல் கட்டமைப்புகள் பாறை வகைகளை வரைபடமாக்க தொடங்கியது. இதோட முக்கியமான பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GSEயோட முக்கிய பணிகளில் இந்தியாவின் புவியியல் வரைபடங்களை உருவாக்குதல் மட்டும் இல்லாமல் தங்கம், இரும்பு, நிலக்கரி உள்ளிட்ட கனிம வளங்களை ஆய்வு செய்வது, அதே மாதிரி நிலச்சரிவு, நிலநடுக்கம் போன்ற புவியியல் அபாயங்களை ஆய்வு செய்வது, பனிப்பாறைகள் மற்றும் பனிப்பகுதிகளை ஆய்வு செய்வது, கடல்சார் புவியியல் ஆய்வுகள் மேற்கொள்ளுதல், புவியியல் தொடர்பான அறிவியல் ஆராய்ச்சிகளை நடத்துதல், இந்த மாதிரி பணிகளை இது மேற்கொள்ளுது.

0: ஜெய் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. மணிஷ் சர்மாவுடைய இசையில தாமரை எழுதியது, கே எஸ் சித்ரா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இன்னும் சில நூல்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Union Home Minister Amit Shah to move the Kerala Alteration of Name Bill 2026 for consideration and passing in Rajya Sabha today to alter the name of Kerala. In Lok Sabha, Mines and Minerals Development and Regulation Amendment Bill to be tabled for consideration and passing. Prime Minister Narendra Modi to release autobiography of former President Ramnath Kovind in New Delhi.

176வது ஆண்டு கால வரலாற்றில் அதன் முதன் பெண் தலைமை இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். தேசிய புவியியல் நினைவு சின்னங்கள் அப்படிங்கிறது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பாரம்பரிய புவியியல் பகுதிகள். இந்த பகுதிகள் குறித்து இந்திய அரசின் இந்திய புவியியல் ஆய்வு மையம் அறிவிக்கும் தேசிய புவியியல் நினைவு சின்னங்களை பாதுகாத்து பராமரித்து ஊக்குவித்து புவிசார் சுற்றுலாவை மேம்படுத்துவது இதோட நோக்கமா இருக்கு. இந்தியாவில் 34 அறிவிக்கப்பட்ட தேசிய புவியியல் பாரம்பரிய நினைவு சின்ன தளங்கள் உள்ளது. இந்த தளங்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள GSA இல்லைன்னா அந்தந்த மாநில அரசோட பொறுப்பா இருக்கு. ஆண்டு இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் 20 கிலோமீட்டர் ஆழம் வரையிலான கனிம இருப்புகளோட முதல் வான்வெளி கணப்போடு ஒரு முன்னோடி திட்டத்தை தொடங்குச்சு. 2018 இந்த நிறுவனம் அடிப்படை ஆய்வுகள், கனிமவள மதிப்பீடுகள், புவி தகவல், புவி அறிவியல் மற்றும் பயிற்சி, திறன் மேம்பாடு தொடர்பான 5 பிரிவுகளா மறுசீரமைக்கப்பட்டது. 2025 கார்டன் ரீச், ஷிப் பில்டர்ஸ், அப்புறம் இன்ஜினியர்ஸ் இவங்களோட நிறுவனத்தால கட்டப்பட்டுள்ள 2 பிரத்யேக கடலோர ஆராய்ச்சி கப்பல்களுக்கு இந்த நிறுவனம் உத்தரவிட்டிருக்கு.

அழகிய தீயே திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. ரமேஷ் விநாயகம் இசையில், ரமேஷ் விநாயகம் லாவண்யா பாடியது. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நம்ம இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் வந்து நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அவங்களாம் யார் யாரு அப்படின்னு அவங்களோட பேர் படிச்சிடலாமா? பிரமிளா சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க, கணேஷ் சிறுமுகையிலேருந்து, அதுக்கப்புறம் தேவனூர் ஜோதிலட்சுமி கோவை சேரன் மாநகர்லேருந்து, ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி கும்பகோணம் மனோகர், அதுக்கப்புறம் கவுண்டம்பாளையத்திலேருந்து லாவண்யா அனுப்பியிருக்காங்க, புலுவுபாளையத்திலேருந்து ஆனந்த் முருகன், அப்போ சண்முக சுந்தரம் விநாயகபுரத்திலேருந்து, வர்ஷா செட்டி தெருவுலேருந்து உமா அனுப்பியிருக்காங்க, அதுக்கப்புறம் மனோ கிரிஷ் இவங்க வந்து அனுப்பியிருக்காங்க ரிட்ஃபீல்ட்ஸ்லேருந்து, அவினாஷிலேருந்து பிரபு தேவி ஸ்ரீஷாய் இவங்க அனுப்பியிருக்காங்க, குகன் நஞ்சுண்டாபுரத்துலேருந்து, அதுக்கப்புறம் வெள்ளிக்கோப்பமாதலத்திலேருந்து நா முத்துக்குமார், ராதிகா லக்ஷன், ஜஷ்வந்த் பிரணீதன் இவங்க, குகன் சிந்து கோத்தகிரிலேருந்து அனுப்பியிருக்காங்க, கோவை காந்திபுரத்துலேருந்து ஜஸ்டின் திரவியம், அதுக்கப்புறம் விஸ்வம் அறந்தாங்கிலிருந்து அனுப்பியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அவங்க கூடவே, அதுக்கப்புறம் ஆறுசாமி தடாகத்திலிருந்து, சிங்கனூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகர் அனுப்பியிருக்காங்க, பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன் வசந்தி இவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து, அதுக்கப்புறம் வேற யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க, வி என் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையத்திலிருந்து, ஓகே, அதுக்கப்புறம் பிரேமா விலிங்கிரி கருமத்தம்பட்டியிலிருந்து, சாமிச்செட்டிப்பாளையத்திலிருந்து கிருஷ்ணரா, ஜெயந்தி ஜவகர், ஹரிப்ரியா, ஜிஷ்ணவ் யுகன் இவங்க அனுப்பியிருக்காங்க, ஆலங்கொம்பு தண்ணீர்கோளத்திலிருந்து விஜயகுமார், உமாமகேஸ்வரி, ஜெயரித்விக், கனிஷ்க், அபினவ் இவங்க அனுப்பியிருக்காங்க, சுதீஷ் கோத்தகிரியிலிருந்து, அதுக்கப்புறம் இவர் வந்து பேரை அனுப்பல, பேர் அனுப்புங்க, உங்களோட பேர் உங்களோட ஊரை சேர்த்து அனுப்புங்க, ராமசாமி சிவபாகியம் ஸ்ரீ ராஜா ராம் சுந்தர் காமநாயக்கன் பாளையத்திலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஓகே, ராமகிருஷ்ணன் கொலமங்குண்டான்லேருந்து அனுப்பியிருக்காங்க, கோகுல் கமலேஷ் ரித்வி உமா சிறுமுகையிலேருந்து அனுப்பியிருக்காங்க, கருவூலேர்லேருந்து சாமுவேல், ஹோப் காலேஜிலேருந்து பிரணயா குகன், கோவை ரத்னபுரி ராஜா முகமது, கஞ்சமட்டியிலேருந்து சண்முக ஆனந்தம், கண்ணையன் ராமசாமி கஞ்சமட்டியிலேருந்து, அதுக்கப்புறம் மேனகா விஜயகுமார், ரோஹித் நிரஞ்சன் மடத்துக்குளத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க, தொட்டாமலையத்திலேருந்து கோகிலா பழனிசாமி, ஓகே, இன்னும் நிறைய பேர், ஓகே, இவங்களோட பேரும் படிச்சிடலாம், ஐயனார் முதுகுடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, ஓகே, நிறைய பேர் சரியான பதில் அனுப்பிச்சிருக்காங்க.

நிறைஞ்ச மனசு திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. கார்த்திக் ராஜாவோட இசையில ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலாசிரியர் நா முத்துக்குமார். சோ நம்ம இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் சரியான பதில் அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க அதாவது இந்த நான் கேட்ட க்வெஸ்சனுக்கு ஆன்சர், அவங்க வந்து நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் புவியியல் துறையில் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்றிருக்காங்க. 1992 இந்திய சுரங்க பணியத்தில் தன்னோட பணியை தொடங்கி அதுக்கப்புறம் ஜிஎஸ்சி அமைப்பில் இணைஞ்சிருக்காங்க. புவியியல் வரைபடமாக்கல், கனிம ஆய்வு மற்றும் நிர்வாக மேலாண்மை ஆகியவற்றில் இவங்க சிறந்த அனுபவம் உள்ளவங்க. அது மட்டும் இல்லாமல் புவியியல் மற்றும் தொல்லியல் துறையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக

அனுபவம் கொண்டவர். மத்திய, வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் உள்ள பல்வேறு அறிவியல் மற்றும் நிர்வாக பணிகளை வந்து ஆற்றியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொல்கத்தாவில் உள்ள கிழக்கு பிராந்தியத்தோட கூடுதல் தலைமை இயக்குநர் மற்றும் துறை தலைவராகவும் பணியாற்றியிருக்காங்க.

இன்னைக்கு ரெயின்போ வைப்ஸ்ல நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு சரியான பதில் நிறைய நேரில் அனுப்புறாங்க. அது என்ன பதில் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அவங்க யாருன்னா வர்ஷா, இந்திய புவியியல் ஆய்வு மையத்தோட 54வது தலைமை இயக்குநராக வர்ஷா அசோக் அக்லாவே இந்த ஜூலை 2026 பொறுப்பேற்றிருக்காங்க. 176 ஆண்டு கால ஜிஎஸ்ஐ வரலாற்றில் இந்த உயர் பதவியை வைக்கிற முதல் பெண் இவங்க தான். ஸோ 31 தேதி ஜூலை 2026 அன்னைக்கு ஜிஎஸ்ஐயோட 54வது தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றிருக்காங்க. இதன் மூலமாக 1851 தொடங்கப்பட்ட ஜிஎஸ்ஐயோட முதல் பெண் டைரக்டர் ஜெனரல் அப்படிங்கிற வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க.

0: நேரம் 8:50. சுவாமிநாதன்
1: அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் சைபால்
3: ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சுதான் அந்த ஆளு எப்படிங்கறத நாம முடிவு பண்றோம். ஆளுமைன்னு சொல்றோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை, அதெல்லாம் அதிகமாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பம் ஆயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம், இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ணப்பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம். சட்டத்திட்டம் இதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் வரன்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மனத்தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுபடுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு, இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள், இவங்ககிட்டலாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம், இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல், இதுலெல்லாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று. அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அதை அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கெல்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினைச்சதை நிறைவேற்றிக்கிறவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமாக. பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம், இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், புடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கேயே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாராம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: கிரி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. டிமானோட இசையில ஹரிஷ் ராகவேந்திரா மாதங்கி பாடியது, பாடலாசிரியர் பா விஜய். நம்ம கேட்ட இந்த பாடலோட இன்னைக்கு ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி நினைவு பெறுகிறது. தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம். அதைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை வழங்க நிலையத்தில் ரேவதி பிரியா. ஸ்டே டியூன் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக் அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில்

மத்திய அரசு குழுக்களை அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையையொட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கலில் BJP சார்பில் தேசிய குடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இனி கேட்கலாம். இது உங்கள் சாய்ஸ். உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பயணிக்க இருக்கிறது ஆர்ஜே ரேவதி பிரியா. இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று உங்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 0422 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2312103 அல்லது 2317046 இந்த இரண்டு எண்களில் ஏதாவது ஒன்று கழிச்சு உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாட்டு.

ஹைரின் படத்துல இருந்து வாலியின் வரிகள்ல அர்ஜயதேவ் ஜானகேயர் பாடின பாட்டு கேட்டும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ், இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணையும் நேயர் வணக்கம். வணக்கம், உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம் சார், லைன்ல இருக்கீங்க, உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஹலோ, வணக்கம். ஓகே, இந்த நேயரோட லைன்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கு பெறலாம். 04222312103 அல்லது 2317 0 4 6 இந்த இரண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணு கழிச்சு உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம்.

0: படத்துல இருந்த பாட்டு கேட்டும் பாடலுக்கு இசையமைச்சிருந்தாங்க இளையராஜா, பாடியிருந்தாங்க இளையராஜா, கூடவே அனன்யாபத்தும் பாடியிருந்தாங்க. நாம கேட்டுட்டு இருக்கோம் இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நம்ம உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: பாரதி மகாலிங்கம், கள்ளிவரசு.
0: ஓகே, உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: தேவராட்டம் படத்திலிருந்து கசப்பு களி.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்க, கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். FM ரெயின்போ 103 கோவில 9:20 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருப்பூர்ல இருந்து தமிழ்செல்வன்.
0: சொல்லுங்க தமிழ்செல்வன், உங்களோட விருப்ப பாடல் என்னங்க?
1: கில்லி படத்துல இருந்து ஏதோ ஒரு பாட்டு போடுங்க.
0: ஓகே, உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 9:25 நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: திருப்பூர் முத்திரம் வந்து லோகநாதன்.
0: லோகநாதன், உங்களோட விருப்ப பாடல் என்னங்க?
1: ஒரு நாள் ஒரு கூத்து வந்து அழியே அழகேங்க.
0: ஓகே, ஒரு நாள் கூத்து படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க FM Rainbow 103 கோவையோட.

0: ஷான் ரோல்டன் மற்றும் பத்மலதா பாடின பாட்டு கேட்டும் ஜஸ்டின் பிரபாகரன் இசையில ஒரு நாள் குத்து படத்துல இருந்து நீங்க கேட்டுட்ருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். நேரம் 9:31 நிகழ்ச்சியில இணையம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க செல்வராஜ், உங்களோட விருப்ப பாடல்
1: என்னங்க?
0: நீங்க என்ன பாட்டு கேட்டீங்க?

ஆம்பல் ஆம்பல் ஆனா அது 2010க்கு முன்னாடி வந்த படம். 2010க்கு அப்புறம் வந்த படங்கள்ல இருந்து நீங்க ஏதாவது பாடல் கேட்கலாம். ஓகே, நேயர்கள் வந்து 2010க்கு அப்புறம் வந்த பாடல் படங்கள்ல இருந்து பாடல் கேட்கலாம். நீங்கள் பாட்டு கேட்கும்போது கண்டிப்பாக எல்லா கையிலையும் ஃபோன் இருக்கும், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா பாடலும் பிடிச்சிருக்கும், பட் 2010க்கு அப்புறம் வந்த பாடல்கள் வந்து இப்போ இந்த ஒரு மணி நேரம் ஒளிபரப்பாக இருக்குது. திருப்பூர் மாவட்ட நேயர்கள் 04222312103 அல்லது 2317046 இந்த இரண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணை கழிச்சு உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம் 2010க்கு அப்புறமா.

0: சேதுபதி படத்துல இருந்து கே எஸ் சித்ரா மற்றும் ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடின பாட்டு நான் முத்துக்குமார் வரிகள்ல நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக்ல கேட்கும். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இது உங்கள் சாய்ஸ். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இங்கே காலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவை கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: கோழிக்கூடு படத்துல இருந்துங்க வாடாமல்லி சேலக்காரி.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு.
1: நன்றி.

0: கேட்க இசை இஎஸ் ராம்ராஜ். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம். நான் பல்லடம் பக்கம் லட்சுமிங்கிற இடத்துல இருந்து ரத்னம் பேசுறேன். எனக்கு வந்து இந்த பன்னையாரம் பட்டினிங்கிற படத்துல இருந்துங்க உனக்காக பிறந்தேன்னு ஒரு பாட்டு வருது, அதை போட்டுறீங்களா?
0: கண்டிப்பா கேட்டு ரசிங்க.
1: கண்டிப்பா.

0: ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக்ல வாலியின் வரிகள்ல பலராம், சந்தியா, எஸ்பிபி சரண், அனு ஆனந்த் பாடின பாட்டு பண்ணையாரும் பத்மினியும் படத்துல இருந்து கேட்டோம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிலையம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: திருப்பூர்ல செந்தில்குமார் பேசுறேங்க.
0: சொல்லுங்க செந்தில்குமார், உங்களோட விருப்ப பாடல் என்னங்க?
1: பில்லா 2ல இருந்து ஏதோ ஒரு மயக்கம் சாங்.
0: ஓகே, உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: பாடின பாட்டு பில்லா டூ படத்துல இருந்து கேட்டோம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இது உங்கள் சாய்ஸ், இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்பூர்ல இருந்து சேகர் பேசுறேன்.
0: ஓகே, உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: இட்லி கடை படத்துல இருந்து எங்க சாமின்னு ஒரு பாடல் வரும்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: ஈட்லக்கடை படத்தில் இருந்த பாட்டை கேட்டோம். தனுஷ் எழுந்தது. தனுஷை பாடியிருந்தாங்க, கூட பாடியிருந்தாங்க அறிவு பாடலுக்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ். அப்படியே பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சரவணன்.
0: ஓகே, உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க சரவணன்.
1: விஸ்வாஸ் படத்துல இருந்து வானே வானே.
0: ஓகே, உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து போவோமா ஊர்கோலம் வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே பூஜா. இதுவரைக்கும் உங்க கூட நிகழ்ச்சியில பயணிச்சது ஆர்ஜே ரேவதி பிரியா.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் புதுதில்லியில் வெளியிட்டார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தின் போது வந்தே மாதரம் என்ற சொல் பல்வேறு பகுதிகள், மொழி, மதத்தைச் சேர்ந்த மக்களை ஒன்றிணைத்ததாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இல்லந்தோறும் தேசிய குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுதில்லியில் மாணவர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்து பேரணியில் பங்கேற்றார். பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக் கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய குடி பேரணி நடைபெற்றது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின் தனி தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் சற்று முன்மொழிந்தார். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சியின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையையொட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு

8689 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹலோ, குட் மார்னிங். போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போவோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு அப்படிதான் ஒரு அப்படியே ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்களாம் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போறீங்க, நிறைய ஸ்டேட் எல்லாம் தாண்டி போறீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் ஒரு ஊருக்கு போறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா, மதுரை பக்கமா ஒரு ஊர், அலங்காநல்லூர் பக்கத்துல உள்ள நெடுங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் நம்ம போறோம். ஸோ அந்த வில்லேஜ்ல ஒரு மதுரை மண்ணோட மனத்தை, அதே மாதிரி கிராமத்து மனிதர்களோட அன்பு இதெல்லாம் அப்படி சுமந்து நிற்கிற ஒரு அழகான ஊர் தான் வந்து நெடுங்குளம். ஸோ இந்த கிராமத்தை பற்றி பேசும்போது அங்கே இருக்கிற வீடு தெருக்கள் மட்டும் பார்த்தா போதாதுல, அங்குள்ள மனிதர்கள், அவங்களோட வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள், அங்கே உள்ள திருவிழாக்கள் இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஊருக்கு தான் நம்ம போகிறோம். நெடுங்குளம் அப்படிங்கிற அந்த பேர்லேயே வந்து ஒரு அழகான நீர்நிலையோட நினைவு இருக்குது அப்படிங்கிறதுனால, அந்த நீண்ட பரப்பை கொண்ட ஒரு குளம் ஏரி இங்கே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஊரை சுற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து அலங்காநல்லூர் மாவட்டத்தில் உள்ள ஓகே நெடுங்குளம் இந்த ஒரு வில்லேஜுக்கு தான் போகிறோம். ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஊர் பெரியவங்களெல்லாம் வச்சு பேசிட்டு அந்த வீட்டில் எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவோம், சரியா? ஸோ இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பூஜா, வாங்க போகலாம் ஊருக்கு.

ஓமா ஊர்கோளம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரிலிருந்து நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியர் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, மதுரையில் உள்ள நெடுங்குளம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்கிறோம். ஸோ இது கிராம வாழ்க்கை அப்படின்னாவே என்ன அழகு இல்லையா? காலையே எழுந்த உடனே கேட்குற பறவைகளோட சத்தம், வாசலில் போடப்படுற கோலம், அப்படியே வயல் வழியாக நடந்து போனோம் அப்படின்னா அங்கே நிறைய மனிதர்கள் வேலை செய்கிறதெல்லாம் பார்க்கலாம். அப்படியே பச்சை பசேல்னு இருக்கிற அந்த வயல்வெளிகள், அதே மாதிரி மாலை நேரத்தில் அப்படியே வீட்டு வாசலில் எல்லாம் அந்த திண்ணையில் உட்காந்து பேசுவாங்களே பெரியவங்க, இதெல்லாம் பார்க்குறப்ப அது வந்து அவங்களோட தனி உலகம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல அப்படியே போய் ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி நம்ம அந்த ஊருக்கு போயிருக்கோம். மதுரை மாவட்ட கிராமங்களுக்கே உரிய அந்த மண் வாசனையும் அந்த எளிமையான வாழ்க்கை வந்து நெடுங்குளத்தில் வந்து நம்ம ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நெடுங்குளம் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுலேயும் ஊர் திருவிழா அப்படின்னா சொல்லவே வேணாம், குடுங்குடுமாக ஒன்று சேர்ந்து எல்லாரும் வெளியில் வெளியூரில் இருக்கிற உறவுகள் கூட அப்படியே சொந்த ஊருக்கு திரும்பி வந்து இந்த கோயில் திருவிழாலெல்லாம் வந்து இந்த முளப்பாரி வைக்கிறது, இந்த பூச்சட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய அவங்களோட கோயில் திருவிழாவில் உள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நடக்கும். அதெல்லாம் வந்து வீட்டு விசேஷங்களை ஊரே கொண்டாடுற தருணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய செல்வம் இல்லையா அந்த கிராமத்தில். ஸோ என்னென்னா இங்கே நம்ம நிறைய பேரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். என்னென்னா இந்த கிராமம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து இந்த கிராமத்தில் காலையில் வந்து நேரத்திலே வந்து வயல்வெளிகளுக்கு போய் வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்களாமா, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது டெய்லி அன்னன்னைக்கு அந்த தெருக்காரங்களை வந்து சந்திக்கிறது, அப்புறம் அன்னன்னைக்குள்ள விஷயங்களை பேசுறது, இந்த மாதிரிலாம் வந்து டெய்லி அவங்க வந்து செஞ்சிட்டே இருப்பாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இந்த ஊர் வந்து கிராமம் அப்படிங்கிறதுனால டே டு டே இப்போ வந்து காலையில் வேலைக்கு போனால் ஈவினிங் வருவாங்க வேலை முடிஞ்சு இல்லையா. ஸோ அந்த இன்பிட்வீன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால எங்கள் ஊர் கொஞ்சம் காலியாக தான்ப்பா இருக்கும். ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, வாங்க எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் கூப்பிட்றாரு. அவர் வந்து டீ போட்டு வச்சுருக்காராம்மா, வாங்க எல்லோரும் போய் குடிச்சிட்டு வருவோம்.

ஓமா ஊர்கோளம் நிகழ்ச்சி கேட்டே இருக்கோம். இன்றைக்கி அலங்காநல்லூர் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் நெடுங்குளம் பகுதியில் தான் இருக்கும். ஸோ அலங்காநல்லூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த ஊருக்கு வந்துடலாம். ஸோ இந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து நாங்கள் ஜென்ரலாகவே எல்லா இந்த மாவட்டத்துக்கு பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது, அதாவது மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர் வட்டாரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் தான் இது. இது வந்து வாவிட மாருத்தூர் அப்படிங்கிற பஞ்சாயத்து கீழே வருது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட தலையம் மதுரையிலிருந்து வடக்கே 14 கிலோமீட்டர் தொலைவில், அலங்காநல்லூர்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில், அதே மாதிரி சென்னையிலேருந்து 477 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நெடுங்குளம் வில்லேஜ் இருக்குது.

சென்னைக்கு போனோம் அப்படின்னா 677 கிலோமீட்டர் போகணும். ஓகே, ஸோ இதே மாதிரி நெடுங்குளத்தை சுற்றி தெற்கில் வந்து மதுரையோட மேற்கு வட்டாரமும், அப்புறம் வந்து மதுரையோட கிழக்கு வட்டாரம் தெற்கில், மேற்கில் வந்து வாடிப்பட்டி வட்டாரம், தெற்கில் திருப்பரங்குன்றம் வட்டாரமும் இருக்காமா. ஸோ இதுக்கு பக்கத்தில் உள்ள நகரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை, சோழவந்தான், வாடிப்பட்டி, நத்தம், இதெல்லாம் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு நகரங்கள். இங்கே வந்து நீங்கள் நகரத்துக்கு போகணும், ஏதாவது பெருசாக வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கெலாம் போனோம்னா பெரிய கடைகள் நம்ம வந்து ஷாப்பிங்லாம் போய்க்கலாம். ஸோ பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரயில் நிலையம் 10 கிலோமீட்டருக்குள்ளே எந்த ரயில் நிலையமும் இல்லை, அதனால் ரயில் மூலமாக வரணுன்னா கொஞ்சம் அலைச்சல் தான். பஸ்ஸு வழியாக வந்துடுங்கப்பா எங்கள் ஊருக்கு அடுத்த டைம் வர மாதிரி இருந்தா அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிறாரு. ஓகே, அதே மாதிரி இங்குள்ள கோயில்களெல்லாம் வந்து பயங்கரமாக விசேஷங்கள் நடக்கும். அந்த டைமு தான் எங்கள் வீட்டிலேருந்து சொந்தக்காரவங்க எல்லாமே பல ஊர்லேருந்து வருவாங்க. ஏன்னா வெளியூரில் வேலைக்கு போனவங்கள்லாம் இந்த மாதிரி ஊர் திருவிழா அப்படின்னா வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நெடுங்குளத்தில் உள்ள நிறைய கோயில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பசாமி கோயில் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி அம்மாச்சி அம்மன் கோயில், ஐயனார் கோயில் வந்து இது மலைப்பட்டியில் இருக்குது, அதே மாதிரி திரு வெற்றி ஐயனார் கோயில், இதெல்லாம் வந்து பக்கத்தில் அதாவது ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதனால் இங்கெல்லாம் விசேஷம் நடந்தது, திருவிழா நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் முதல் ஆளாக போய் இங்கே வந்து திருவிழாவில் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த தாத்தா சொல்கிறார். சரி, இன்னும் அந்த தாத்தாட்ட நம்ம என்னெல்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்கலாம். இப்போ வந்து டீ குடித்தாச்சு, டீ குடிக்கிற டைம் தான், ஆனால் தாத்தா வந்து பாட்டிகிட்ட சொல்லி சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறாங்க நமக்கு, சாப்பிட்டுட்டே போகலாமா?

ஓவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்லேருந்து. இன்றைக்கி நெடுங்குளம், அதாவது மதுரை மாவட்டத்தில் உள்ள அலங்காநல்லூர் பக்கத்தில் உள்ள நெடுங்குளம் இந்த வில்லேஜ்க்கு தான் நம்ம இங்கே இருக்கிறோம். ஸோ இங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், சின்ன வயசில் இந்த ஊரில் உங்களுக்கு பிடிச்சது, அதாவது இப்போ உங்களுக்கு இந்த ஊரில் பிடிச்சதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சின்ன வயசில் நண்பர்களோடு விளையாடிய இந்த இடம், அதே மாதிரி கோயில் வாசலில் விளையாண்டது, குளக்கரையில் வந்து விளையாண்டது, நீச்சல் அடிக்க பழகினது, அப்புறம் வந்து பாட்டி வீட்டில் திண்ணையில் உட்காந்து பேசினது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொன்னார். ஆஹா, ரொம்ப அவர் பேசுனதை வச்சு ஒரு புக்கே எழுதிடலாம் போல இருக்குது, அவ்வளோ விஷயம் பேசினார். அதே மாதிரி எந்த ஊராக இருந்தால் என்னங்க, மனசுக்குள்ளே அந்த ஊருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும் இல்லையா. அதே நம்ம, அதாவது அந்த வீட்டு அந்த ஊருக்காரங்களாக இருக்கிறோம், வெளியூரில் போய் படிக்கிறோம், இல்லை வெளியூரில் போய் வேலை செய்கிறோம் அப்படின்னா, அந்த ஊருக்கு வரும்போது அந்த அந்த மண்ணோட வாசனை, ஆஹா, திரும்ப வரும்போது ஈவன் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மளுக்கு போர் அடிச்சிரும் அப்படின்னாலும் கூட, அந்த ஊருக்கு வந்து திரும்ப அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்றது, பாட்டியோட விளையாடுறது, தென் நம்ம வயக்காட்டுக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கறது, பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறது, அதெல்லாம் பார்க்குறப்ப நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஊர் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஊரில் உள்ளவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி போவோமா ஊர்குளம் நிகழ்ச்சியில் நம்ம நெடுங்குளம் வில்லேஜை நிறைய சுற்றி பார்த்தோம். இன்னும் மதுரையை சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது, வாங்க நம்மளாம் அங்கே போயிட்டு அப்புறம் அந்த பாட்டி வந்து சமைச்சிட்ருக்காங்க, அதையும் சாப்பிட்டு கிளம்பலாமா.

வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 MHz. கவிதையும் கானமும் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் சந்திரா. சுடர்விட்டு பிரகாசிக்கும் தீபத்திற்கு கூட ஒரு தூண்டுகோல் அவசியமாகிறது. அப்படித்தான் சில நேரங்களில் சோர்ந்திருக்கும் நம் மனதிற்கு பொங்கி வரும் புது வெள்ளமாய் உற்சாக ஊற்றாய் ஊட்டமிக்க வார்த்தைகள் தேவைப்படுகிறது. இதைத்தான் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்கலாம் ஊக்குவிக்க ஆளிருந்தால் என்றார் கவிஞர் வாலி. அவரது வைர வரிகள் இன்றும் மின்னிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரின் உள்ளத்திலும்.

சத்தியத்தை நாடு, சாதனையை தேடு, எத்திசையும் அதை பாடு. ஆம் நேயர்களே, ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளுக்கு ஏது ஓய்வு, அதுபோலத்தான் நல்ல சிந்தனையும் அதற்கான செயல் வடிவமும் இருந்து விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அதனோடு சேர்ந்தால் வானம் கூட நம் வசப்படும்.

தன்னம்பிக்கை தந்த வரிகளை கேட்டு ரசித்தோம். இது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோயம்புத்தூர். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமும். வான வீதிகளில் வலம் வரும் கானங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு தன்னம்பிக்கை என்ற வண்ணங்களை தந்து கொண்டிருக்கிறது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் தமிழ் மூதாட்டி. ஆம் நேர்களே, மனித ஜென்மம் மகிமையானது, மகத்துவமானது. இந்த பூமியும் வானமும் எல்லைகள் இல்லாமல் படைக்கப்பட்டது நமக்காகவே. தன்னம்பிக்கை ததும்பும் தங்கமான வரிகள் இப்போது இசையுடன் கலந்து உங்கள் இதயங்களில் நுழைந்து வெற்றி பாதையில் உங்கள் கரம் பிடித்து கூட்டிச் செல்ல வருகிறது.

ஜென்ம மகிமையான சான்ஸடா. இது அல்லவோ ஜாக்பாட் கொண்டாடடா, இது அல்லவோ ஜாக்பாட் கொண்டாடடா. துணி போடு

மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இறைவன் படைப்பில் எல்லா உயிர்களும் ஒன்றே. இதில் ஆணென்ன பெண்ணென்ன? வீசும் தென்றலுக்கு ஏது எல்லை கோடுகள்? பார்க்கும் கண்கள் பணிய வேண்டும், பாவை உலகம் மதிக்க வேண்டும். சிட்டுக்குருவியின் சிறகோடு வானில் ஒரு சுதந்திர பயணம். எத்தனை சவால்கள் வந்தாலும் சமாளிக்கும் திறமையோடு.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமும். தடைகள் பல வந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே. இலக்கை முடிவு செய், அதை அடைய பயிற்சி செய், முயற்சியை தொடரு. முன்னேற்றம் உன் முன்னே வந்து கை கட்டி நிற்கும். ஆம்நேர்களே, புதிய வாழ்க்கையின் பூபாலம் நம் கைகளில்.

0: புதிய பூக்களை பார்த்து அம்மம் படிக்கும் பாடுது காத்து அம்மம்.
1: தன்னம்பிக்கை விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் இதயங்களில் இன்றைய கவிதையும் கானமும். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் திறமையும் உனக்குள்ளேயே குடிகொண்டிருக்கிறது என்றார் ஒரு கவிஞன். அந்த திறமையை அவ்வப்போது பட்டை தீட்டுங்கள். தோல்வி என்பது முடிவல்ல, அதுவே வெற்றியின் முதல் படி. வாழ்க்கை பாதையில் எத்தனையோ மேடு பள்ளங்கள் இருந்தாலும் அந்த பாதையை கடந்தே ஆக வேண்டும் என்ற முனைப்போடு அஞ்சாமல் கடமையில் கண் வைப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோவையில் நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமும். சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை கொடுத்திருக்க மாட்டான். அதுபோலவே அல்லல்கள் அவ்வப்போது ஏற்படும் போது அதை சமாளிக்கும் திறமையும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணரும் தருணமே வெற்றி நம் வீட்டின் கதவுகளை தட்டும் நேரம். வெற்றி வந்தால் நம்பிக்கை வரும். ஆனால் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வெற்றி வரும்.
1: வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரதம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல். எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரு.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கவிதையும் கானமும். உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz கோவையிலிருந்து. நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை நல்ல விதமாக உருவாக்க முடியும். நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்கள் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருப்போரிடமும் நம்பிக்கை விதைகளை விதையுங்கள். தோல் தட்டி உன்னால் முடியும் என்று உற்சாகப்படுத்துங்கள். பாராட்டுக்களை அள்ளித்தாருங்கள். விளையாட்டில் மட்டுமே எதிரிகளை வீழ்த்த வேண்டிய கட்டாயம், ஆனால் வாழ்க்கை பாதையில் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், துவண்டு விடாதீர்கள். வெற்றி எட்டிவிடும் தூரம்தான், வானம் தொட்டுவிடும் தூரம்தான். எதுவும் முடியவில்லை, இன்னமும் இருக்கிறது. தொடர்ந்து முயற்சிப்போம், முன்னேற்றம் காண்போம். நிகழ்ச்சியிலிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது சந்திரா. மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும், மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர் இடங்களின் எண்ணிக்கையை தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடர வேண்டும் என்றும், வரும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் மகளிருக்கு 1/3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று முன்மொழிந்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான மசோதாவை மாநிலங்களவையில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவீக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 113,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆடி அமாவாசையையொட்டி திருச்சி, வேதாரண்யம், மயிலாடுதுறை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ மதிப்புடைய போதைப் பொருட்கள் காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரியா ஏவுகணைகளை ரஷ்ய பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: இனிய உற்சாகமான முற்பகல் வணக்கம் நேர்களே. இப்போ ரெயின்போ 103 கோவையில் தினமுமே 11 ஆச்சு அப்படின்னா இன்றைய நேயர் நிகழ்ச்சி யாருப்பா இன்னைக்கு இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் பங்கு பெற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இன்னைக்கு ஒரு நேயர் வந்து பங்கெடுத்துட்டு அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்க போகிறாங்க. யாரு என்ன பாடல்கள் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: வசந்திங்க.
0: வசந்தி, எங்கிருந்து பேசுறீங்க வசந்தி?
1: கருவேலங்காட்டில இருந்து.
0: ஓகே, நீங்க எவ்வளவு நாளா வந்து எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க?
1: 15 வருஷமா கேட்டுக்கிறேன்.
0: இன்னைக்குதான் முதல் முறை இன்றைய நேர் நிகழ்ச்சியில பங்கு பெறீங்க இல்லைங்களா?
1: ஆமாங்க.
0: எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க?
1: ஆமாங்க.
0: ஓகே, என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நீங்க கேக்குறீங்க?
1: இந்த நிகழ்ச்சி கேட்பாங்க எப்பயுமே, நெசவு தொழில் தானுங்க.
0: சரிங்க. அதுக்கப்புறம்
1: கேட்டு நெசவு நெய்யுறது தானுங்க.
0: ஓகே.
1: அப்புறம் தாய் விநாக்காளி. அப்புறம் மயிலிறகு.
0: சரி. ஓகே,
1: எல்லா நிகழ்ச்சியுமே நல்லா இருக்குங்க.
0: சூப்பர். ஓகே வசந்தி, இன்னைக்கு என்னென்ன பாடல்கள் கேட்க போறீங்க?
1: மன்னன் படத்துல இருந்து அம்மா என்று அழைக்காதது.
0: ஓகே, அடுத்த பாட்டுங்க.
1: பிரியமான தோழிலிருந்து மான் குட்டியே.
0: அடுத்த பாட்டுங்க.
1: உன்னை நினைத்து என்னை தாளாட்டும் சங்கீதம். அப்புறம் துள்ளாத மனம் துள்ளுந்து தொடு தொடு எனவே வானவில்.
0: ஓகே.
1: அப்புறம் கேடு பில்லா கில்லாடுறாங்கிருந்து தெய்வங்கள் எல்லாம்.
0: ஓகே, உங்களோட விருப்ப பாடல்கள் விளம்பர காத்திருக்கு, கேட்டு ரசிங்க.
1: ரொம்ப நன்றிங்க.
0: ஓகே.

நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். இன்னைக்கு நம்ம இன்றைய நேயர் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க வசந்தி. வெள்ளியங்க கருவேலங்காடு பகுதியிலிருந்து தொடர்ந்து கேட்கலாம்.

0: வேலங்காடு பகுதியிலிருந்து பங்கெடுத்துட்டு அவங்களோட விருப்ப பாடலாக கேட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நேர்கள் வந்து இன்றைய நேர் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. அப்படி ஆசைப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட விருப்பத்தை, உங்களோட மொபைல் நம்பரை, அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச 5 பாடல்களை வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் செகண்ட் டைம் பங்கு பெற விரும்புகிறீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பங்கு பெற்று இருக்கீங்க. ஸோ அதை சுழற்சி முறையில் வரும்போது நீங்கள் மென்ஷன் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கும் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேட்குற நேயர்களுக்கும் என்னடா இது இவங்க வந்து செகண்ட் டைம் வராங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது, நீங்கள் செகண்ட் டைம் வராங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நிறைய நேயர்கள் வந்து நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் ஆனால் எனக்கு வாய்ப்பு தரல அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்பு வரும். நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நாங்கள் கால் பண்ணுவோம். நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவீங்க.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற விவசாய தொழில்களில் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை ரங்கன் அம்மாசை அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். நேயர்களே, இன்று 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேரம் 11:30.
1: இலக்கிய சோலை.

0: இன்றைய நமது இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட களத்தில் வீராங்கனைகள் உரை கேட்கலாம். வழங்குபவர் மகேஸ்வரி சத்குரு அவர்கள்.
1: கண்களில் எப்போதும் நிறைந்துள்ளவர்களின் கதைகளை இனி காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் என்பது ஆலம் அவர்களின் கவிதை. இந்த கவிதை சொல்வது, கண்களில் எப்போதும் நிறைந்துள்ளவர்கள் யார் என்று சொன்னால் அளப்பரிய செய்கை செய்தவர்கள்தான். அளப்பரிய அந்த செயலை செய்தவர்கள் விடுதலை போராட்ட களத்திலே இருந்த வீராங்கனைகள்தான். அவர்களை பற்றித்தான் நாம் இப்போது கேட்க இருக்கின்றோம். பெண் என்பவள் ஆக்கசக்தி, ஊக்கசக்தி, தீயவைகளை அழிக்கின்ற சக்தி. துன்பமில்லாத நிலையில் இருப்பவளும் பெண் என்கின்ற அற்புதமான சக்திதான். அந்த அற்புத சக்தி விடுதலை போராட்ட களத்திலே தன்னை நிலைநாட்டிக் கொண்ட அற்புதத்தை இன்று நாம் காண இருக்கின்றோம். நம் நாட்டு சுதந்திர போராட்டம் என்பது அன்பர்களே ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்ட களம். அந்த களத்திலே வீராங்கனைகளின் பங்கு மகத்தானது, எவராலும் மறுக்க இயலாதது. பல வீராங்கனைகள் இதிலே இருந்திருக்கின்றார்கள். பெயர் சொல்லத் தெரிந்தவர்கள், பெயர் தெரியாதவர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இதிலே நாம் கேரள மாநிலம் திருவிதாங்கூர் சமஸ்தானப் பகுதியைச் சார்ந்த அக்கம்மாச்சரியன் என்பவரை பற்றி சற்றே சிந்திப்போம். 1909 1982 வரை இருந்தவர். திருவிதாங்கூர் ஜான்சிராணி என்று அழைக்கப்படுகின்றவர். 1938 ஒத்துழையாமை இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டவர்.

பெண் என்றால் போராளிதான். அவள் சாவை கண்டு அஞ்சுவதில்லை என்பதை நிரூபித்தவர். இவர் தலைமையேற்று தம்பானூரிலிருந்து மகாராஜா சித்திரை திருநாள் பலராமவர்மாவின் கௌடியர் அரண்மனையை நோக்கி பேரணியாக கிளம்புகின்றார். எவ்வளவு பேருடன் என்றால் 20,000-க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் அராஜகம் செய்யும் திவானை பதவி விலகச் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையைக் கொண்டு நடத்தப்பட்ட மாபெரும் போராட்டம் அது. பிரிட்டன் காவல்துறை தலைவர் பேரணியினரை துப்பாக்கியால் சுடுமாறு உத்தரவு பிறப்பித்தவுடன், ஆஹா, இவர்களின் தலைவன் நான், நீ மற்றவர்களை கொல்வதற்கு முன்னர் என்னை முதலில் துப்பாக்கியால் சுட்டுவிடு என்று கர்ஜித்தார். இந்த பெண் சிங்கத்தின் கர்ஜனை குரலை கேட்டு பின்னால் நகர்ந்தான் பிரிட்டிஷ் காவல் தலைவன். இந்த போராட்டத்துக்கு பின்தான் மகாத்மா காந்தி அவர்கள் திருவிதாங்கூர் ஜான்சிராணி என்று சொன்னார். 1939 இவருக்கு மீண்டும் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. தேசச் சேவகிகள் கூட்டத்தின் தலைவியாக நியமிக்கப்பட்டார் மகாத்மா காந்தியடிகளால். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். திருவனந்தபுரம் வெள்ளியம்பலம் பகுதியில் 1982 இவர் இறப்புக்கு பின்பாக சிலை வைக்கப்பட்டு திருவிதாங்கூர் சமஸ்தானம் மகிழ்ந்தது என்று சொன்னால், போராட்டம் என்பது மிகப்பெரிய களம், ஆனால் அந்த களத்திலே களமாடிய வீராங்கனை இன்று சிலையாக நிற்பது நமக்கு மகிழ்ச்சியை தருவதாகவே உள்ளது. அடுத்ததாக இன்னொருவர், அம்ருதி லக்ஷ்மிபாய், தஞ்சை மாவட்டம். 1899 பிறந்தவர், ஆனால் எப்பொழுது இறந்தார் என்பது தெரியவில்லை. குடியரசுத் தலைவர் வி.வி. கிரியின் தங்கை இவர். மகாத்மா காந்தியடிகளுடன் சுதந்திர போராட்ட களத்திலே களம் இறங்கியவர் இந்த வீராங்கனை. அடுத்ததாக ரத்தன் தேவி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். குருதியால் இவரது வாழ்க்கை எழுதப்பட்டது என்றே சொல்லலாம். 1891 பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தவர். 1919 ஏப்ரல் மாதம் 13 குருதியால் தீட்டப்பட்ட ஓவிய நாள் அது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த சம்பவத்தை, அந்த இரத்தக்களறி பூமியை நேரில் பார்த்த இந்திய இரத்த சாட்சியாக இருந்தவர் ரத்தன் தேவி. துப்பாக்கிச் சூடு சத்தத்தை கேட்டு தனது கணவரை தேடுவதற்கு ஊரடங்கு உத்தரவை மீறினார். பாய்ந்தார் அந்த களத்திற்கு. ஜாலியன் வாலாபாக் பொதுக்கூட்டம் நடந்த அந்த பகுதிக்குச் சென்றார். அங்கு தன் கணவரின் உடலை கண்டுபிடித்தவுடன் ஓங்கி கதறவில்லை. அதற்கு பதிலாக சபதமெடுத்தார் வெள்ளையனை தனது மகன் கொண்டு வெளியேற்றுவது என்று. சுற்றித் திரியும் நாய்களுக்கு இடையிலே இரவு முழுவதும் காவலுக்கு இருந்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் விசாரணை இவரை அழைத்த பொழுது ஜெனரல் டயரும் வி. நாயர் விவிலும் இரண்டு பேரும்தான் இதற்கு சாட்சி என்று, இதற்கு காட்சியும் அவர்கள்தான் என்று சாட்சியம் அளித்தவர் இந்த ரத்தன் தேவி. தனது இழப்புக்கான இழப்பீடு எதையும் வாங்க மறுத்த லட்சிய தேவி இந்த ரத்தன் தேவி. வரலாற்றாசிரியர் விஸ்வநாத் தத்தா இதனை பதிவு செய்திருக்கிறார். ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தில் ஓவியம் ஒன்று வரையப்பட்டது நமது சுதந்திரத்திற்கு பிற்பாடு. அந்த ஓவியத்திலே ரத்தன் தேவியும் இடம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், தியாக இரத்த துளிகளின் சாட்சியாக வரையப்பட்ட அந்த சுதந்திர ஓவியத்திலே இரத்தத்தின் சாட்சியாக ரத்தன் தேவி அவர்கள் திகழ்கின்றார். இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகின்ற பாதையிலே நாம் இன்னொருவரை பார்க்கின்றோம். அவர் எழுத்தால் போராடிய பெண்மணி. எழுத்தால் பல பெண்மணிகள் போராடியிருக்கின்றார்கள். மேற்கு வங்கம், பஞ்சாப் போன்ற இடங்களிலே பல பேர் இந்த வகையிலே இருக்கிறார்கள். இதிலே ஒருவரை நாம் மறந்துவிட முடியாது. நீடு குயிலாக பாடிய ஒரு பறவை, கவிக்குயில் சரோஜினி தேவி. மெட்ரிகுலேஷன் தேர்விலே சென்னை மாகாணத்தில் முதல் இடம் பெற்றவர். 13 வயதிலே 1300 வரிகள் கொண்ட கவிதையை

ஆங்கில அரசுக்கு எதிராக எழுதி சமர்ப்பித்த பெருமாட்டி. மலபாரில் ஏற்பட்ட மாப்பிள்ளை கலவரம் மற்றும் ஜாலியன்வாலாபாக் இராணுவத்தில் நடந்த அட்டூழியங்கள் இவற்றிற்கெல்லாம் எதிராக முழக்கமிட்டவர் கவிக்குயில் அவர்கள். ஆதாரமில்லாமல் அள்ளி வீசிய அவதூறுகளை வாபஸ் பெற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பல்வேறு இடங்களில் போராட்டம் நடந்தது. ஆனால் சரோஜினி தேவி எங்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்களை மெய்ப்பிக்கும் பொறுப்பும் கடமையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் அதிலே பணிபுரிகின்ற இந்திய அதிகாரிகளுக்கும் தான் உள்ளது என்று நிமிர்ந்து நின்றார். தர்ஷனா உப்பு போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்தினார் கவிக்குயில் மட்டுமல்ல சரோஜினி தேவி. விடுதலை பாட வந்த குயிலும் இவர்தான் என்று சொல்லலாம். பாரதத்தாயின் மணிக்கொடியை காக்க பெண்கள் எவ்வாறு போராடினர் என்பது வியப்பின் எல்லைதான். அந்த வகையிலே கவிக்குயில் அவர்களும் கூட தன்னுடைய கவிதையின் வாயிலாக மணிக்கொடியை காக்க வேண்டும் என்று போராடிய உத்தமி. நம் எல்லோருக்கும் தெரிந்த கவிதை. இந்த கவிதையை சொன்னாலே அச்சம் பறந்து ஓடிவிடும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை என்ப இல்லையே என்று பாடிய மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல் வரிகளுக்கு இலக்கணமாக மேற்கு வங்க மாநிலம் மாதங்கினி ஹஸ்ராவை சொல்லலாம். 12 வயது, திருமணம் இவருக்கு செய்யப்பட்டது. ஆனால் மாப்பிள்ளைக்கு எவ்வளவு வயது தெரியுமா அன்பர்களே? 60 வயது. அதற்கு பின்பு 60 வயது கிழவருக்கு 65 ஆனது, அவர் இறந்துவிட்டார். ஆக 17-18 வயதிலே விதவையாகிறார். ஆயினும் கூட இளம் பெண்களுக்கே உரிய துடிப்பும் வீரமும் நிறையவே இருந்தது மாதங்கினி ஹஸ்ராவிடம். தாம்லக் நகரிலே 1942 நீதிமன்றத்தை கைப்பற்ற ஒரு மிகப்பெரிய ஊர்வலம், எப்படி தெரியுமா ஊர்வலம் சென்றது? மூவர்ண கொடியை கையிலே ஏந்தி இவர் முன்னே செல்கின்றார், மற்றவர்கள் பின்னே அணிவகுக்கின்றனர். இராணுவம் தடுக்கிறது. மாதங்கினி கர்ஜிக்கின்றார். பெண் சிங்க கர்ஜனையை கேட்டவுடன் இன்னமும் கோபம் வருகிறது பிரிட்டிஷ் ஆண் சிப்பாய்களுக்கு. துப்பாக்கியை தயார் நிலைக்கு கொண்டு வருகின்றனர். இப்பொழுது வேகமாக தன் காலை எடுத்து வைக்கின்றார் மாதங்கினி ஹஸ்ரா. நான் மரணத்தை சந்திக்கவே வந்திருக்கிறேன், என்னை சுட்டு வீழ்த்து பார்ப்போம் என்று எக்காலமிடுகின்றார். வந்தே மாதரம் என்று முழங்கிக் கொண்டே முன்னேறுகின்றார். முதல் குண்டு கொடியேந்தியிருந்த அவரது இடது கையை பதம் பார்த்தது. மீண்டும் வந்தே மாதரம் என்று கர்ஜித்துக் கொண்டு முன்னே நகர்கின்றார். இப்பொழுது கொடியை வலது கைக்கு மாற்றிக்கொண்டு அவர் மேலும் அடி வைக்க அடுத்த குண்டு வலது கை மணிக்கட்டை சிதறடித்தது. இரத்தம் ஒழுகும் இரு கைகளால் வலியும் வேதனையும் இருந்தாலும் கூட சற்றும் கூட முகத்திலே காட்டாது வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொல்லிக்கொண்டே கொடியை தன் மார்போடு அணைத்து கொண்டு மேலும் ஓரடி முன்னேறுகின்றார். 3வது குண்டு அவரது நெற்றியை துளைத்து கொண்டு செல்ல வந்தே மாதரம் என்று முணுமுணுத்த வண்ணம் அவர் கீழே விழுந்தார். கொடியை துளைத்து கொண்டு சென்ற குண்டு இப்பொழுது நெற்றியையும் ஏற்கனவே துளைத்த குண்டு ஆக குண்டுகளெல்லாம் கீழே விழும் முன்பாக கொடி கீழே விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக கொடியை இறுக பிடித்த வண்ணம் அவர் கீழே சாய்கின்றார். கொடி அவர் மேலே போர்த்தி அவருக்கு வணக்கம் சொல்கின்றது. நமது பாரத தேசத்தின் மூவர்ண தேசிய கொடியை நம்மால் இன்று எளிதாக வந்தே மாதரம் பாடியும் தேசிய கீதம் பாடியும் ஏற்ற முடிகிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் பல்வேறு வீராங்கனைகளினுடைய தியாகம்தான். மாதங்கினி ஹஸ்ரா போன்ற வீராங்கனைகளின் தியாகம்தான் என்றே சொல்லலாம். ஜவஹர்லால் நேரு அவர்களால் சுதந்திரத்திற்கு முன்பே வரலாற்று நாயகி என்று ஒருவர் பாராட்டப்பட்டார். அவர் யார்னா அருணா ஆஷாப் அலி. 1942 ஆகஸ்ட் 9 பம்பாயில் குவாலியர் டேங்க் மைதானத்தில் போலீஸ் கட்டுக்காவலை மீறி கண்ணிமைக்கும் நேரத்திலே அந்த

வளாகத்தில் இருந்த கொடிக்கம்பத்திற்கு சென்று கொடிக்கம்பத்தின் மேலேறி கொடியேற்றிவிட்டு மாயமாய் மறைந்தார் இவர். ஆக இப்படிப்பட்ட மாபெரும் வரலாறு படைத்ததால் அருணா ஆஷாப் அலியை நேரு அவர்கள் வரலாற்று நாயகி என்று அன்புடன் அழைத்தார். நம்முடைய தேசபந்தில் சித்தரஞ்சன் தாஸ் அவர்களை மறந்துவிட முடியாது. இவருடைய மனைவி வசந்தி தேவி 1880 பிறந்தவர். தன் கணவருடன் மிகப்பெரிய போராட்ட களத்திலே மிகப்பெரிய போராட்டங்களை கண்டவர். அது மட்டும் அல்லாது 1921 கணவனுடன் சிறை சென்றதுடன் 1925 கணவன் இறந்த பிற்பாடு, தேசபந்துலு சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் இறந்த பிற்பாடு பல்வேறு போராட்டங்களை சந்தித்தவர் நம்முடைய வசந்தி தேவி அவர்கள். ஆக சுதந்திர போராட்ட களம் நமக்கு பல்வேறு கதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. அதில் கண்ணீர் மட்டும் வழியவில்லை, குருதியும் வழிகிறது என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொருத்தர் தஞ்சை மாவட்டம். தஞ்சை என்பது நமக்கு சோறு தருகின்ற களம் மட்டுமல்ல, சுதந்திர போராட்டத்தையும் நமக்கு சொல்லுகின்றது. மணலூர் மணியம்மாள், இவர் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர். பண்ணையடிமை முறை எதிர்த்து தனது சொந்த பகுதியில் போராட்டம் நடத்தி வெற்றியும் கண்டவர். இவரை பிரிட்டிஷார் கொல்ல முயன்று கொடும் தாக்குதலை நடத்திய போது அந்த காயத்துடன் படுகாயத்துடன் உயிர் தப்புகின்றார். அப்பொழுது இவர் செய்த ஒரு யுக்தி எல்லோராலும் பாராட்டப்பட்டது. இப்பொழுது வரலாறு பேசுகின்றது. கூந்தலை வெட்டி கொண்டு ஆண்களைப் போல் வேட்டி ஜிப்பா அணிந்து கொண்டார். சிலம்பம் கற்றுக்கொண்டு விவசாயிகளை கட்டி காத்து விவசாய இயக்கங்களை செய்து அதன் மூலமாக நல்லது பல செய்தார். இன்னும் பலரை சொல்லலாம் அன்பர்களே. மஞ்சுபாஷினி, ரமாதேவி சௌத்ரி, உதாதேவி, உஷாமேக்தா, கல்பனா தத்தா, கனகலதா பருவா, சோதாம் அம்மன்ன ராஜா, துர்காபாய் தேஷ்முக், பொனகா கனகம்மா என்று பல்வேறு வீராங்கனைகளை இங்கே நாம் குறிப்பிடலாம். இன்னொருவர் தமிழ்நாட்டின் திருப்பூரை சார்ந்த அம்மணி ஏசு என் சுந்தராம்பாள். 1913 திருப்பூர் வீரபாண்டியூரில் பிறந்தவர். 1928 மகாத்மா காந்தி அவர்கள் திருப்பூர் வந்தபோது இந்த அம்மணிக்கு 15 வயதுதான். ஆனால் இந்திய போராட்டத்திற்காக தனது தங்க வளையல்களை தந்து இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்று தன்னுடைய சிம்மக் குரலால் கர்ஜித்தவர். 1941 சத்தியாகிரக போராட்டத்திலே கலந்து கொண்டவர். இன்னொருவர் கிட்டூர் ராணி சென்னம்மா, 1778 பிறந்தவர். கர்நாடக மாநிலம் பெல்காமிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய பெண் சிங்கம். பிரிட்டிஷார் இவரை சிறைப்பிடித்த பொழுது பைல் ஹோங்கல் கோட்டையில் தன்னுடைய சுதந்திர போராட்ட களத்திலே 1829 இறந்தார். சொர்ணத்தம்மாள் என்ற ஒரு பெண்மணி, 1939 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் பட்டியலின மக்களை அனுமதிக்க கோரி போராட்டம் நடத்துகின்றார். இந்த போராட்டத்திலே பிரிட்டிஷார் கோபம் கொள்கின்றனர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் சேரமாட்டேன் என்று மன்னிப்பு கேட்க சொல்லியும் இனி போராட்டங்களில் ஈடுபட மாட்டேன் என்று கையெழுத்திட வேண்டும் என்று சொல்லியும் மிரட்டப்படுகின்றார். ஆனால் இவர் தலைமையில் அனைவரும் மறுக்கின்றனர், நாங்கள் கையெழுத்திட மாட்டோம், நாங்கள் போராடுவோம் என்று கர்ஜனையிடுகின்றனர். ஆக எத்தனையோ தியாகங்களை உள்ளடக்கியதுதான் நமது சுதந்திர போராட்ட களம். அந்த சுதந்திர போராட்டத்து வீரர்களை நாம் இனியும் நினைக்க வேண்டும், எப்பொழுதும் நினைக்க வேண்டும் அன்பர்களே. இந்திய தேசிய கொடியை முதன் முதலில் அறிமுகம் செய்த மேடம் பிஜாஜி ருஸ்தம் காமா அவர்களை நாம் மறந்துவிட முடியாது. சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திர படையிலே சேர்ந்திருந்த, ஜான்சிராணி படையை தலைமை தாங்கிய சென்னை மாகாணம் லக்ஷ்மி சாகல் அவர்களையும் நாம் மறந்துவிட முடியாது. இன்னமும் கூட அசாம் புஷ்பலதா தாஸ், தமிழகத்தின் ருக்மணி லக்ஷ்மிபதி, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் என்கின்ற பெருமையை கொண்டவர், மற்றும் தேவதாசி முறையை
பூண்டோடு அளித்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களையும் நாம்

மறந்துவிட முடியாது. மிக முக்கியமான நான்கு பெண்மணிகளை நாம் இங்கே பார்த்தே ஆக வேண்டும். அந்த நான்கு பெண்மணிகள் யார்? எப்பொழுதுமே சைவப் பெருமக்கள் நால்வர் என்று குறிப்பிடுவோம், அந்த நாலு பேர் என்று குறிப்பிடுவோம். அப்படித்தான் இந்த நாலு பேரும், இந்த நான்கு பெண்மணிகள் நமது கண்மணிகள். வஜ்ரம் ஒத்த உறுதி படைத்த நால்வரை குறிப்பிடுகின்றேன் இங்கு. வடக்கே ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் வெள்ளையர்களை எதிர்த்ததுடன் தன் கணவனின் இறப்புக்கு பின்பாக ஆங்கிலேயர்களுடன் போராடி வென்றவர் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். அவருடன் துணை நின்ற ஜல்காரிபாய், இங்கே தெற்கே வேலுநாச்சியார், வேலுநாச்சியாரியுடன் துணை நின்ற குயிலி, இந்த நான்கு பேர்கள்தான் அவர்கள். வஜ்ரம் ஒத்த உறுதி படைத்த இந்த நால்வர் நமக்காக போராடிய போராட்டம் பெரிய போராட்டம். தன் கணவரின் இறப்புக்கு பின்பாக ஆங்கிலேயர்களுடன் போராடி வென்றவர் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். இவர் குழந்தையாக இருந்த பொழுது இவருக்கு திருமணம் நடந்தது உண்மைதான். ஜான்சி மன்னர் கங்காதரராவிற்கு இவர் திருமணம் செய்து வைக்கப்படுகின்றார், சின்னஞ்சிறு சிறுமி. ஆனால் அப்பொழுதே இவர் வாழ் பயிற்சியும் குதிரையேற்றமும் கற்றுக்கொண்ட பெண்மணி. இவருக்கு குழந்தைகள் இல்லாததால் தத்தை எடுத்துக்கொள்கின்றார் தனது உறவினர் ஒருவரின் குழந்தையை. கணவர் இறந்து விடுகின்றார். பிரிட்டிஷ் அரசாங்கம் தத்து மக்களுக்கு இருக்கின்ற அரசாங்கம் எங்களுக்கு உரியது என்று ஜான்சியை கைப்பற்ற முயல்கின்றனர். தத்து மக்கள் உரிமை இழப்பு கொள்கை மூலம் ஜான்சியை பிடிக்க முயற்சிக்க கடும் போராட்டத்துடன் தன் குழந்தையை முதுகில் கட்டிக்கொண்டு போராடிய அற்புதமான வீராங்கனை. இருப்பினும் குவாலியர் அருகிலே நடந்த மிகப்பெரும் போராட்டத்திலே வீரமரணம் அடைகின்றார். இன்றும் ஜான்சி கோட்டையிலே ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் வீரக்கதைகள் பேசப்படுகிறது. மௌனமாக ஜான்சி ராணி அந்த கோட்டையிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றாள். மணிகர்ணிகா தாம்பே என்கின்ற இயற்பெயர் கொண்ட ஜான்சி ராணி குதிரையேற்றத்திலும் வாள்வீச்சிலும் வீரமங்கை. குதிரையில் அமர்ந்து தன் குழந்தையுடன் கோட்டையை தாண்டிய இடம் இன்று பல உண்மைகளை பேசுகின்றது அன்பர்களே. இன்னொருவர் ஜல்காரிபாய். ராணி லக்ஷ்மிபாயின் படையில் வீராங்கனையாக இருந்தவள். புதேல்கண்ட் காட்டிலே புலியை தன் கோடரி பயன்படுத்தி கொன்ற வீராங்கனை இவர். இவரது கணவர் ராணி லக்ஷ்மிபாயின் பீரங்கி படையிலே இருந்தவர். பெயர் பூரன், மல்யுத்த வீரர். இவர் மூலமாகத்தான் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அவர்களை ஜல்காரிபாய் தெரிந்து கொண்டார். அவருடைய அந்த வீரத்தை பார்த்து அவருடைய பரம ரசிகையானவர் ஜல்காரிபாய். வெள்ளையர்களின் போக்கு காட்டியவர் யார் என்றால் ஜல்காரிபாய். ஒருமுறை ராணி லக்ஷ்மிபாயை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய முதுகிலே குழந்தையின் உருவத்தை போன்ற துணி மூட்டையை கட்டிக்கொண்டு, இவரும் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயை போன்றே உருவமைப்பில் இருக்கின்றவர், முதுகிலே அந்த குழந்தை பொம்மையை கட்டிக்கொண்டு குதிரையில் பறக்க ஜான்சி ராணிதான் குழந்தையை எடுத்துக்கொண்டு பறக்கின்றாள் என்று சொல்லி கோட்டைக்குள்ளே வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த வெள்ளையர்கள் அந்த பிரிட்டிஷ் படை இவரை துரத்தியது. இவர் அந்த கோட்டை சுவற்றிலிருந்து தாண்ட பின்தொடர்ந்த பிரிட்டிஷ் படை ஜல்காரிபாயை போய் அருகில் பார்த்தவுடன் இவள் அவளில்லை என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த போராட்ட களத்திலே அந்த வீராங்கனையை கொன்றது. ஆக தனது தலைவிக்காக தன்னுயிரை தந்த தங்கமகள் ஜல்காரியா, தத்து மகன்களுக்கு நாடு கிடையாது என்கின்ற வஞ்சக சட்டத்தின் மூலம் இந்தியா முழுமையையும் தங்கள் வசமாக்கி கொண்டு வந்த வெள்ளைக்காரர்களுக்கு வடக்கே சிம்ம சொப்பனம் ஜான்சி ராணி என்றால், தெற்கே சிம்ம சொப்பனம் சிவகங்கை சீமை வேலுநாச்சியார் என்றால் அது மிக இல்லை. ஜான்சி ராணியைப் போன்றே தன் தத்துப்பிள்ளையை காப்பதற்காக இவரும் போராடினார். தத்துப்பிள்ளையை மட்டுமா காக்க போராடினார், நாட்டு மக்களை காக்கவும் அல்லவா போராடினார். குதிரையேற்றம், வாழ்வித்தை, பன்மொழி வித்தகர் என்று உயர்ந்து விஸ்வரூபம் எடுத்து நின்றவர் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாருக்கு உற்ற துணையாக இருந்தது
குயிலி என்ற அவளுடைய படைத்தளபதிதான்.

0: அழகும் ஆர்ப்பரிப்பும் வீரமும் நிரம்பியவள் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் அற்புதமான இன்னொரு வலதுகரம் யார் என்று சொன்னால் அது குயிலிதான். வெள்ளையர்களின் ஆயுதக் கிடங்கை தன்மேல் எண்ணெய் பூசிக்கொண்டு அங்கு சென்று மனித வெடிகுண்டாக மாறி பிரிட்டிஷாரின் ஆயுதக் கிடங்கை துவம்சம் செய்து தன் தலைவிக்கு தன் மரணத்தை சாசன சமர்ப்பணமாக செய்தவள் இந்த குயிலி. ஆகச்சிறந்த இந்த தியாகம் வேலு நாச்சியாரை மெய்சிலிர்க்க வைத்தது. வேலு நாச்சியார் குயிலிக்கு தன்னுடைய வாழ்நாள் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதற்கு பின்பாக வேலு நாச்சியாரையும் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆள் வைத்து கொன்றது என்பது அது கதையல்ல, நிஜம், அது வரலாறு. ஆக இந்த கண்மணிகள்தான், இந்த விடுதலை போராட்ட வீராங்கனைகள்தான் இன்றும் நம் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நமக்கு சுதந்திரக் காற்று இருக்கின்றது என்று சொன்னால், அந்த சுதந்திரக் காற்றை சுவாசிக்கின்றோம் என்று சொன்னால், விடுதலை போராட்ட களத்திலே போராடிய இந்த வீராங்கனைகள்தான் நமக்கு இந்த சுதந்திரக் காற்றை சுவாசிக்க செய்திருக்கின்றார்கள். இந்த தியாக உள்ளங்களின் இந்த சுவாசமே இன்றும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்கின்ற அளப்பரிய உண்மையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை விடுதலை போராட்ட களத்தில் வீராங்கனைகள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் மகேஸ்வரி சத்குரு அவர்கள். நிறைவு பெற்றது இலக்கிய சோலை.

0: நேரம் நண்பகல் 12 மணி.
1: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணே, நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் காவல் உதவி ஆய்வாளர் டி அமிர்த பிரியா அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? மேம், இப்ப வந்து நீங்க ஜாயின் பண்ணது வந்து டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர், நேரடி உதவி ஆய்வாளர். போலீஸ் துறையில இந்த ஹையரார்கி, அதை பத்தி சொல்லுங்க மேம். என்னெல்லாம் பதவி, நம்ம உள்ள வரும்போது என்னவா வரலாம்?
2: மேம், போலீஸ் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நேரடி கிரேட் 2 கான்ஸ்டபிளாக உள்ள வரலாம், நேரடி உதவி ஆய்வாளராக உள்ள வரலாம், காவல் துணை கண்காணிப்பாளராக உள்ள வரலாம், டிஎஸ்பி, ஐபிஎஸ் தேர்வு, யூபிஎஸ்சி தேர்வு எழுதும்போது ஐபிஎஸ்ஸாக உள்ள வரலாம். இது 4 நிலைகளில் காவல்துறையில் உள்ள வர முடியும்.
1: இந்த கிரேட் 2 வரவங்க, அவங்க வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த ப்ரமோஷனில் வந்து இந்த உயர் பதவி அடைய முடியுமா?
2: ஆமாம் மேம், அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வருவாங்க. கிரேட் 2 உள்ள வரும்போது அவங்க ப்ரொமோஷன் ஆகி கிரேட் 1 கான்ஸ்டபிளாக உள்ள வருவாங்க. கிரேட் 1 கான்ஸ்டபிள் இருந்து ஹெட் கான்ஸ்டபிளாக பதவி உயர்வு பெறுவாங்க. அதிலிருந்து சிறப்பு உதவி ஆய்வாளர்ன்ற பதவி உயர்வு, அதுக்கப்புறம் உதவி ஆய்வாளர்ன்ற பதவி உயர்வு. அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்களுக்கு வேக்கண்ட் இருக்கிறப்போ, இன்னும் சர்வீஸ் அவங்களுக்கு ஏஜ் இருந்ததுன்னா ஆய்வாளராக வருவாங்க, காவல் துணை கண்காணிப்பாளர் வரைக்கும் வருவாங்க மேம்.
1: ஓகே, இப்போ அதுக்கு வந்து அவங்க எக்ஸாம்லாம் எழுத வேண்டாம் இல்லையா? ஒன்லி பை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து வந்துருவாங்க.
2: இதுக்கு முன்னாடி செலெக்ஷன் கிரேட்னு ஒரு எழுதியிருக்காங்க, இருந்திருக்குது, ட்ரைனிங் இருந்திருக்குது, ட்ரைனிங் முடிக்கணும், அதில் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இப்போதைக்கு அதெல்லாம் இல்லைங்க
1: மேடம். இப்போ வந்து ஒரு போலீஸ் கிட்ட இவ்வளோ நெருங்கி உட்கார்ந்து நான் பேசினதே இல்லை. உண்மையை சொல்லணும்னா அந்த போலீஸ் உலகம், அந்த காவல்துறையின் உலகம்ங்கிறதே தனி உலகம். ஏன்னா வந்து சிவிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாதாரண மக்கள், நீங்கள் வந்து காவல்துறை. ஸோ அந்த உலகம் எப்படி இருக்கும் மேடம், அதை சொல்லுங்க.
2: சாதாரண மக்களுக்கு காவல்துறையை பத்தி பார்க்கும்போது அவ்வளவா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது எப்படியே தெரியவே தெரியாது. இது உண்மையிலேயே 24 மணி நேர ஓட்டம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா காலையில எழுந்ததுல இருந்து உங்களுக்கு என்னென்ன

0: ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஷெடியூலாக இருந்துட்டு நீங்கள் ஷெடியூல் போட்டு வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஓடுற மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே உங்களுடைய வேலையில் ஃபிக்ஸ்டாக முடிவாக நான் இந்த இடத்துக்கு மட்டும்தான் போவேன், இன்னைக்கு இந்த வேலை மட்டும்தான் செய்வேன், இன்னைக்கு நான் ஃபுல்லாக ரெஸ்டில் மட்டும்தான் இருப்பேன், இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சொல்லவே முடியாது.
1: கரெக்ட்.
0: 24 மணி நேரம்
1: இந்த இன்டர்வியூக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலைகள் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எங்களுக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் பிஸியாக இருக்கீங்கிறது இந்த ஒரு 3 ஹவர்ஸ்லேயே எங்களுக்கு தெரிய வந்தது.
0: கண்டிப்பாக மேம். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்களுடைய தேவையை செய்கிறது தான் காவல்துறையோட பிரதான வேலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் எங்கே கூப்பிட்றாங்களோ மக்களோட உதவிக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ உங்களுக்கு எங்கே வேணாலும் உதவி தேவைப்படலாம், எந்த நேரத்தில் வேணாலும் உதவி தேவைப்படலாம், எந்த நேரத்தில் வேணாலும் பிரச்சனைகள் வரலாம். ஸோ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கோம். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையை விட்டு விலகி இருப்பாங்க. நாங்கள் பிரச்சனை எப்போ வரும்னு தான் இருக்கணும். ஸோ எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எப்படி எதிர்நோக்கணும், எந்த நேரத்தில் எது வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் எங்களை எங்கே வேணாலும் கூப்பிடலாம், யாருக்காக ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் யாருக்காக வேணாலும் நாங்கள் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். இப்படி இருக்கிறப்போ எங்களுடைய வேலை அலுவல் நேரம்ங்கிறது இதுதான் ஃபிக்ஸ்டாக கிடையாது.
1: 24 ஹவர் ஜாப்,
0: 24 ஹவர்ஸ். ஆனால் லிட்ரலி 24 ஹவர்ஸும் நாங்கள் ஜாப்லேயே இருப்போன்றது கணக்கு கிடையாது. எங்களுடைய அலுவல் நேரமும் ஓய்வு நேரமும் பிரித்து பார்க்க முடியாது.
1: ஓய்வு கிடைக்கும் போது ஓய்வு,
0: ஓய்வு கிடைக்கும் போது ஓய்வு, அலுவல் இருக்கும் போது அலுவல்.
1: பட் உங்களுக்கு அந்த மாதிரி டைமிங் இருக்கா? நீங்கள் இத்தனை மணிக்கு ஸ்டேஷனுக்கு போகணும். இப்போ நீங்கள் வந்து உதவி ஆய்வாளர்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஷனில் நீங்கள் பொசிஷன் ஆகிப்பீங்க. ஸோ இத்தனை மணிக்கு நீங்கள் போகணும் அந்த மாதிரிலாம் இருக்கா மேடம்?
0: இருக்கு மேம். இப்போது ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா தினமும் காலையில் ரோல் கால்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி ஸ்கூல்லாம் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோம் அது மாதிரி காவல்துறையில் ரோல் கால்னு சொல்லுவாங்க. தினமும் ரோல் காலுங்கிறது லோக்கல் ஸ்டேஷனில் காலையில் 8 மணிக்கு இருக்கும். 8 மணிக்கு அன்னைக்கு வர வேண்டியவங்க எல்லாரும் வந்துடுவாங்க. வேறு ஏதாவது வேலை இருந்ததுன்னா அவங்கள தவிர மீதி எல்லாரும் அந்த டயத்துக்கு அந்த இடத்துல ஆஜராவாங்க.
1: உங்களுக்கு டியூட்டி கணக்குண்டா மேடம்? எல்லா 7 நாட்களும் வேலை இருக்குமா இல்லை ஒரு நாள் விடுமுறை உண்டா?
0: இப்போதைக்கு அரசாங்கத்தால் ஒவ்வொரு 6 நாளுக்கும் ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கணும்னு சொல்லி அரசாங்கம் நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டராகவே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலிமா நம்ம வாரத்தில் ஒரு நாள் நமக்கு இப்போ ஓய்வு கிடைக்குதுங்க.
1: ஓஹோ. சுழற்சி முறையில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாமா?
0: சுழற்சி முறையில் வரும்.
1: ஓ,
0: தொடர்ந்து 6 நாள் வேலை செய்கிறீங்களா, 7வது நாள் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம்.
1: ஓ, அப்படி
0: அப்படித்தான். நீங்கள் எனக்கு சண்டே வேணும் அப்படின்னா அது நீங்களாம் முன்கூட்டியே கேட்டு வச்சு எனக்கு இந்த சண்டே வேலை இருக்குது, எனக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு கேட்டு வச்சு நீங்கள் உங்களுக்கு உண்டான வேலைகளாக மற்றவங்களுக்கு ஸ்பேர் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஓய்வுக்கு போகணும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேலையில் இருந்து தான் ஆகணும்.
1: மேம், நீங்கள் இப்போ வந்து உதவி ஆய்வாளராக இருக்கீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்னவா பண்ணீங்க, அதுக்கப்புறம் எப்படி எவ்வளோ என்னெல்லாம் ப்ரமோஷன்ஸ் வந்தது சொல்லுங்கள்
0: மேம். காவல்துறையில் நேரடி உதவி ஆய்வாளராக ஜாயின் பண்ணணும்னா 3 பிரிவுகள் இருக்குது மேம். இப்போது கேட்டகரி 1, 2, 3 அந்த மாதிரி 3 பிரிவுகள் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் போலீஸில் கேட்டகரி 1ல், கேட்டகரி 2ல ஆயுதப்படை நேரடி உதவி ஆய்வாளர், கேட்டகரி 3ல பட்டாலியன் நேரடி உதவி ஆய்வாளராக வரலாம். ஸோ 3 பிரிவுகளில் நான் வந்தது 2வது கேட்டகரி, ஆயுதப்படை நேரடி உதவி ஆய்வாளர். ஸோ வந்து ஜாயின் பண்ணும்போது ஆயுதப்படை உதவி ஆய்வாளராக வந்தேன்.
1: இது நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா இல்லை அவங்களே போஸ்ட் பண்ணிடுவாங்க?
0: அவங்களே போஸ்ட் பண்ணுறது மேம். நம்ம எடுத்த மார்க்கு நம்மளோட ஏஜ்.
1: ஓ, சரி.
0: வயது அதுவும் இருக்குது. என்னோட கேட்டகரியில் வந்து என்னோட ஏஜ் லிமிட்டில் நான் என்னோட மார்க்லேயே அதிக பேர் இருந்திருக்கிறாங்க. நான் அதில் வயது குறைவாக இருந்ததுனால நான் கேட்டகரி 2க்கு வந்துட்டேன். மார்க் எடுத்தாலுமே ஏஜ் வைஸ் வரும்போது கேட்டகரி 2, கேட்டகரி 3 இந்த மாதிரி பிரிக்கப்படும். மெயினாக அவங்க பிரிக்கிறது எடுத்த மார்க்.
1: ஓ, சரி சரி.
0: ஸோ மார்க் வைஸ் நான் கேட்டகரி 2ல வரேன். இதில் நேரடி உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை வந்து இங்கே கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து போக்குவரத்து உதவி ஆய்வாளராக பணியிட மாற்றம் செஞ்சாங்க. பெரிய நாயக்கன் ஃபர்ஸ்ட்டு துடியலூர் வந்து ரூரல் கண்ட்ரோலில் இருந்தது. துடியலூர் போக்குவரத்து உதவி ஆய்வாளராக வேலை செஞ்சேன் மேம்.
1: ஓ, சரி.
0: அது முடிச்சுட்டு மறுபடியும் துடியலூர் வந்து மாநகரத்துக்கு மாறுது. மாநகரத்துக்கு போனதுனால நான் மறுபடியும் ஆயுதப்படைக்கு வர்றேன். ஆயுதப்படையில் மறுபடியும் ஒரு மாதம் இருந்தேன். மீண்டும் போக்குவரத்து உதவி ஆய்வாளராக பெரிய நாயக்கன் மாளையத்துக்கு பணியிட மாற்றம் செய்கிறாங்க. ஸோ பெரிய நாயக்கன் மாளையத்தில் இருந்தேன். அங்கிருந்து 1 வருஷம் கழித்து பணியிட மாறுதலாம். 1 வருஷம் கூட முடியல. மாவட்ட ஊர்காவல் படை உதவி ஆய்வாளராக பணியிட மாற்றம் செஞ்சாங்க.
1: சரி.
0: ஊர்காவல் படையில் 4 மாதம் முடிஞ்சது. 5வது மாதம் மறுபடியும் போக்குவரத்து உதவி ஆய்வாளராக மாற்றுறாங்க. அப்போது கோயில்பாளையம் லிமிட்டில் உதவி ஆய்வாளராக இருந்தேன். போக்குவரத்து உதவி ஆய்வாளர்.
1: இப்போ பொதுமக்களின் பார்வையிலேருந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அவங்க யூனிஃபார்ம் தான். வெள்ளை கலர் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்கன்னா டிராஃபிக் போலீஸு, ப்ரௌன்

0: யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்கன்னா அவங்க லா அண்ட் ஆர்டர்ன்போம். பட் வேலை உரையிலையும் அதுல வித்தியாசம் இருக்கா மேடம்? அதாவது செய்யக்கூடிய வேலை
1: இருக்கு மேம். இப்போ போக்குவரத்துல நீங்க, நான் போக்குவரத்து உதவியாளர் இருக்கும்போது எனக்கு ஒரு வேலை, இதே லா அண்ட் ஆர்டர் சட்ட ஒழுங்கு துறையில் இருந்தோம்னா சட்ட ஒழுங்கு காவல்துறையில் இருக்கிற உதவி ஆய்வாளருக்கு வேற வேலையா இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு அதுக்கு அது சம்மந்தமான வேலைகள் தான் செய்வாங்க. இப்போ ஒரு கேஸ் கொடுக்க போறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்க ஸ்டேஷன் போறீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு உதவி ஆய்வாளர் தான் உங்களை விசாரிப்பாங்க. போக்குவரத்து உதவி ஆய்வாளருக்கு அங்கே வேலை கிடையாது. போக்குவரத்து உதவி ஆய்வாளரை பொறுத்த வரைக்கும் மோட்டார் பெட்டி கேஸ் போடுவாங்க.
0: ஓ சரி.
1: நீங்க வாகனங்கள் சம்பந்தமாகவும் டிராஃபிக் சம்பந்தமாகவும் இந்த மாதிரி கேஸ் எல்லாமே போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வேரியேஷன்.
0: ஓகே. எங்களுக்கு வந்து எல்லாருமே போலீஸ் தான்.
1: உங்களுக்கு எல்லாரும்? ஆமாம் மேம், பொதுவாக பார்க்கும்போது எல்லாருமே
0: போலீஸ் தான்.
2: சிங்கப்பெண்ணே.

0: தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று காவல் உதவி ஆய்வாளர் டி அமிர்த பிரியா அவர்கள்.
2: உங்க ஃபேமிலி, உங்க சிஸ்டர் அவங்களும் போலீஸ்ல வரதுக்கு ரெடியா இருக்காங்களா?
3: வாய்ப்பு கிடைச்சா அவங்களும் உள்ள வருவாங்க மேம். அவங்களும் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க.
2: சரி,
3: ஸோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயமா உள்ள வருவாங்க மேம்.
2: நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி போலீஸ் பற்றின பார்வை வந்து நீ ஜாயின் பண்ணின அப்புறம் அதுல ஏதாவது மாற்றம் இருந்ததா?
3: அப்படியே கம்ப்ளீட் தலைகீழ் மாற்றம். ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி காவல்துறையை பத்தி எதுவுமே தெரியாது. ஏன் நான் ஜாயின் பண்ணும்போது கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 இந்த மாதிரிலாம் இருக்கானே தெரியாது. நான் எதுக்கு போறேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரிசல்ட் வந்து நான் கேட்டகரி 2 ஆயுதப்படை உதவியாளராக போறேன் அப்படிங்கும்போது அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ ஆயுதப்படைன்னு ஒன்று இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்படிதான் நான் உள்ள வந்தேன்.
2: பட் நீங்க எப்படி யூனிஃபார்ம் சர்வீஸ் சூஸ் பண்ணீங்க? நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் போகணும் தான் படிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் வேற எதுக்கு படிச்சேன்னு சொன்னீங்க. யூனிஃபார்ம் எப்படி டிசைட் பண்ணீங்க? யார ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருக்கணுமே?
3: இல்லை மேம், இன்ஸ்பிரேஷன் எதுவும் கிடையாது. நான் எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் யாருமே அரசு வேலைன்றது பார்த்ததே கிடையாது.
2: சரி,
3: ஏதாவது ஒரு வகையில் ஒரு அரசு வேலையில் ஒரு அரசு பதவியில் நம்ம இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு குறிக்கோளாக இருந்தது. 2019 வந்த எல்லா எக்ஸாம் எல்லா தேர்வையுமே நான் எழுதினேன்.
2: ஓஹோ, சரி.
3: ஃபாரஸ்ட் விடல, ஃபாரஸ்ட் எழுதுனேன். ரயில்வேல ஜேஇன்னு ஒன்று வரும். அது எப்படி வரும்னா, நான் கெமிஸ்ட்ரி படிச்சதுனால கெமிஸ்ட்ரி மேஜரை வச்சு பர்டிகுலரா கெமிஸ்ட்ரி மேஜருக்கான ஒரு சில வேலைகள் வரும். ஸோ அது மாதிரி அட்டன் பண்ணேன். ரயில்வேல ஜேஇ, ஆர்பிஎஃப், ரயில்வே போலீஸ், ரயில்வே போலீஸ்லயும் சப் இன்ஸ்பெக்டர் அந்த கேட்டகரிக்கு அட்டன் பண்ணேன். ரயில்வே போலீஸ் எக்ஸாம்ல 2.5 மார்க்ல நான் அந்த தேர்வில் தோல்வி அடைஞ்சேன்.
2: சரி,
3: அதே மாதிரி ஃபாரஸ்ட் எக்ஸாமில் 7 மார்க்கில் தோல்வி அடைஞ்சேன். அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட், இதே காவல்துறைக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐன்னு வைப்பாங்க.
2: சரி,
3: விரல் ரேகை பதிவு அதிகாரி அப்படின்ட்டு, அதுலேயும் 6 மார்க்கில் ஃபெயில் ஆகிறேன். ஸோ இந்த மாதிரி 2019 நான் ஒரு எமர்ஜென்சி அலர்ட்ல இருந்த மாதிரி.
2: சரி,
3: இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணணும்ட்டாங்க வீட்லேயும். படிச்சு ஏதாவது ஒரு வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ற நெருக்கத்துல காலானேன். ஸோ அந்த நெருக்கத்துல ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும், இதுதான் எனக்கு வேணும்னு உட்காந்துருந்தோம்னா டைம் எடுக்கும். டைம் கொடுக்கறதுக்கு வீட்டில் ரெடியா இல்லை. ஸோ இந்த நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு அந்த 2019 என் நேரத்துக்கு எல்லா அரசு பிரிவிலிருந்தும் கால்ஃபர் வந்துகிட்டே இருந்தது.
2: சரி,
3: ஸோ எல்லாத்தையுமே என்னால் என்னெல்லாம் எழுத முடியுமோ, என்னுடைய படிப்புலையும் சரி, எனக்கு படிக்க முடியும் அப்படின்னு நினச்சதும் சரி, என்னால் என்னெல்லாம் அட்டன் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே அட்டன் பண்ணேன். அதில் கிளிக் ஆனது தான் இந்த ஒன்று. ஸோ நமக்கு சிலபஸ் வைஸ் தெரியும், இந்த லெவல் சிலபஸ் நம்ம அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு. ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபாரஸ்ட்டு, ஜேஇ, ஆர்பிஎஃப், அந்த TNUSRB, இது எல்லாமே மோரோவர் ஒரே மாதிரியான சிலபஸ், கொஞ்சம் மட்டும்தான் வேரியேஷன் ஆகும். ஸோ அதனால இது எல்லாத்தையுமே என்னால் அப்ளை பண்ணி எழுத முடிஞ்சது. சிலபஸ் எல்லாம் ஒன்றுங்கிறதுனால தான் இத்தனைக்கும் காரணம். அதில் ஒன்றே ஒன்று இதில் நான் அடுத்தடுத்து பாஸ் ஆகிட்டே வந்தது தான் TNUSRB.
2: அதுதான் உங்களை இழுத்திருக்குது.
3: ஆமாம், அதை தனிப்பட்டு நான் காவல்துறைக்கு தான் போவேன் அப்படின்னு எந்த ஒரு முடிவும் எடுக்கல. காலமே அது தள்ளிடுச்சு.
2: காவல்துறை நீங்க தான் வேணும் அப்படின்னு உங்களை எடுத்துக்கிட்டு. மேடம், இப்போ வந்து நம்ம காவல்துறை பத்தி பேசிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பெண்கள் நிகழ்ச்சிங்கிறதுனால பெண்கள் ஓரியன்டாவே கேட்கிறேன் நான். ஒரு பெண்கள் காவல்துறைக்கு அதிகமாக வர வேண்டும் நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க. ஸோ காவல்துறைக்கு வரலாமா? இப்போ அந்த காவல்துறைக்கு வந்தே தான் ஆகணும் அந்த மாதிரியான லட்சியங்களோடு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தகுதிகளை அவங்க வளர்த்துக்கணும் மேடம்? பெண்களுக்கு மையமாகவே சொல்லுங்கள்.
3: பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆரம்பத்தில் இருந்த காவல்துறையை பற்றி தான் தெரியும். இப்போது நவீன காவல்துறை அப்படிங்கிறது இன்னுமே இலகுவாக இருக்குது. நீங்கள் எல்லா விதத்துலையுமே சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுமக்களோட பார்வை. காவல்துறையினாலே வேலை ரொம்ப சிரமம் அப்படிங்கிறது தான், சிரமந்தான். ஆனால் இப்போ இன்னும் அது நவீனப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கு. இப்போது கணினி மயமாக்கம் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய வேலை பழு கொஞ்சம் குறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் வருங்காலங்களில் இது இன்னும் சிறப்பாக செயல்படும். இன்னும் உங்களுக்கு கணினி மயமாகும், இப்போ பேப்பர்லெஸ் கவர்மெண்ட், இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு இன்னும் அது இலகுவாக தான் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எல்லா துறைகள்லையும் பெண்கள் இருக்காங்க. ஸோ காவல்துறைக்கும் பெண்கள் அவசியம் தேவை. இதுக்கு உள்ளே வரணும் அப்படின்னா பொதுவாக டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருமே இதுக்கு வரலாம். உங்களுக்கு படிப்பு இருந்தால் அந்த 12th வரைக்கும் இருந்த சிலபஸ்

0: உங்களுக்கு ஈடுபாடு இருந்தால் போதும்,
1: ஓகே, ஸ்கூல் சப்ஜெக்டாக ஒழுங்காக படிச்சிருந்தோம்னா ரொம்ப
0: படிச்சிருந்தா
1: ஈஸி.
0: போதும். ஆனால் உண்மை என்னென்னா, ஸ்கூலில் படிக்கும்போது
1: எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போதே நமக்கு மறந்து
0: மறந்துடுவோம்,
1: போயிடும்.
0: அந்த மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம்.
1: ஆமாம்.
0: ஆனால் இப்போ படிக்கும்போது ஸ்கூலில் நம்ம இவ்வளோவும் படித்தோமா, இதெல்லாம் ஸ்கூலில் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்.
1: இப்போ ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் வளர்ந்து நமக்கு கொஞ்சம் மூளையும் வளர்ந்துட்டதுனால அதெல்லாம் ஈஸியாக தெரியும்,
0: ஈஸியாக புரியும்.
1: இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி.
0: கண்டிப்பாக அப்படி தான் ஃபீல் பண்ணேன் நானும். அதுக்கப்புறம் உடற்தகுதின்னு ஒன்று இருக்குது. பொதுவாகவே காவல்துறைக்கு நீங்கள் சீருடை அணியும் போது உங்களுக்குன்னு ஒரு உடற்தகுதி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு சீருடை அணியும் போது நல்ல கம்பீரமான ஒரு தோற்றம் கொடுக்கும். ஸோ அந்த கம்பீரமான தோற்றத்துக்காகவே நிறைய பேர் காவல்துறையை சூஸ் பண்ணி வருவாங்க.
1: ஆமாம்.
0: அப்படி இருக்கும்போது உடற்தகுதிங்கிறது இதுக்கு முக்கியம். இப்போதைக்கு உடற்தகுதி வந்து உங்களை குவாலிஃபை டிஸ்குவாலிஃபை அப்படின்ற ஒரு ரேஞ்சை கொண்டு போகலை, அது எக்ஸாம் லெவலில் உடற்தகுதிங்கிறது அவசியம் இல்லை, நீங்கள் அதில் 0 மார்க் எடுத்தாலும் அடுத்ததுக்கு போகலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு இருந்தாலுமே கூட, சீருடை அணியிறதுக்காக உங்களுக்கு ஓரளவாவது உடற்தகுதி வேணும். அது மட்டும்தான். உங்களுக்கு TNUSRB எக்ஸாம் எழுதி வரணும் அப்படின்னா, பெண்களுக்கு 157 சென்டிமீட்டர் ஹைட் வேணும். ஸோ இந்த ஹைட்டுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே காவல்துறைக்கு நுழைய முடியும். அதே மாதிரி ஆண்கள் பிரிவுக்கு 170 சென்டிமீட்டர் ஹைட்டு தேவை. ஸோ இந்த ஹைட்டுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே காவல்துறைக்கு வரலாம். ஸோ உடல் தகுதிங்கிறப்போ நமக்கு இருக்கிற அந்த பாடி மாஸ் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். உங்களால் ஓட முடியணும், நார்மலாக உங்களால் ஒரு 800 மீட்டர் நிற்காமல் ஓட முடியணும். அதே ஆண்களாக இருந்தால் ஒரு 1500 மீட்டர் நிற்காமல் ஓட முடியணும். அதுவாவது குறைஞ்சபட்சம் அது இருக்கணும். தினமும் நம்ம பயிற்சி பண்ணுற விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி உடற்தகுதி இருக்கணும். இப்போதைக்கு உடற்தகுதிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கறது இல்லை. 100 மீட்டர்னா 13 செகண்டில் நீ ஓடியே ஆகணும், 15 செகண்டில் நீ முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இல்லை எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். மற்றபடி நீங்கள் ட்ரைனிங்கில் போனீங்க அப்படின்னா கம்பல்சரி தினமும் 5 கிலோமீட்டர் ஓடணும், காலையில் சாயங்காலம் 5 கிலோமீட்டர் ஓடணும். மற்ற ஆயுத பயிற்சிகள்லாம் இருக்கும். ஒரு துப்பாக்கி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரைஃபிள் 5 கிலோ இருக்கும். ஸோ 5 கிலோ எடுத்துக்கிட்டு நீங்கள் ஓடணும். ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நீங்கள் வரும்போது எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபை ஆனாலும் டிஸ்குவாலிஃபை ஆனாலும் நீங்கள் ட்ரைனிங்கில் போய் கண்டிப்பாக ஃபிட்னஸை நீங்கள் கொண்டு வந்தே ஆகணும்.
1: இருந்தால் தான் அதெல்லாம்
0: செய்ய முடியும். நீங்கள் செய்ய முயற்சி செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபிட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த காவல்துறையெல்லாம் சர்வீஸ் முழுக்க உங்களோட ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடல் தோற்றம் அதே மாதிரி இருக்கும், கம்பீரமாக இருப்பீங்க, வயதே தெரியாது.
1: அது என்னவோ உண்மைதான். இப்போ ஒன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சு ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நார்மல் போலீஸ் ஒர்க்காக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெய்லி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் இருக்கா, இல்லை அதெல்லாம் நம்மளே நம்ம உடம்பு பார்த்துக்கணுமா?
0: சட்டம் ஒழுங்கு துறையில் இருக்கிற வரைக்கும் வாரம் ஒரு முறை இந்த மாதிரி உடற்தகுதிக்காக ஃபிட்னஸ்க்காகவே ரன்னிங் போகிறதா இருக்கட்டும், ஜாக்கிங் போகிறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் செய்கிறதா பரேடு பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்தந்த காவல்துறை ஆய்வாளரோ இல்லை துணை காவல் கண்காணிப்பாளர்களோ அவங்களுடைய விருப்பத்திற்கேற்ப ஏதாவது ஒரு இது ஈவெண்ட் வச்சு வாரத்தில் ஒரு நாள் பயிற்சி கொடுப்பாங்க. ஸோ இது சட்டம் ஒழுங்கு பற்றி. இதுவே ஆயுதப்படைக்கு வந்தீங்க அப்படின்னா வாரத்தில் 3 நாளும் ஏதாவது ஒரு கலைப்பாளுவல் 2 நாளைக்கு இருக்கும், ஆயுதங்களை சுத்தம் பண்ணுறதுக்கு 1 நாள் இருக்கும், 1 நாள் கண்டிப்பாக பரேடு பண்ணணும்.
1: ஓஹோ, சரி.
0: சனிக்கிழமை கண்டிப்பாக பரேடு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபிட்னஸ்ஸும் ஆயுதப்படையில் இருக்கும். இதே 3rd கேட்டகரிக்கு போயிட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு தினமுமே பரேட் இருக்கும்.
1: ஓஹோ,
0: தினமுமே அவங்க இதை பண்ணுவாங்க. ஸோ தினமும் அவங்க பண்ணுறப்போ ஃபிட்னஸ் இருக்கும்.
1: இந்த பரேட் பண்ணுறதுங்கிறதே ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனிங் தான்.
0: ஃபிசிக்கல் ட்ரைனிங் தான்.
2: சிங்கப்பெண்ணே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. இன்றைய வசந்த இல்லத்தில் காவல் உதவி ஆய்வாளர் டி அமிர்த பிரியா அவங்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப தொடர்ந்து பேசலாமா? இவ்வளவு நேரம் வந்து போலீஸ் உலகம் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன ஜன்னல் வழியா எட்டி பார்த்த மாதிரி இருந்தது மேடம். நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க. நீங்க வந்து இந்த சிங்கப்பெண் படையில இருக்கீங்க, ஸோ இந்த சிங்கப்பெண் படை அதை பத்தி சொல்லுங்க.
1: சிங்கப்பெண் படை அப்படிங்கிறது நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இப்போ கொண்டு வந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு அதிரடிப்படை. இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக இயங்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே அதுக்குன்னு பிரிவுகள் இருக்கு. ஒரு மாவட்டத்தில் ரெண்டு டீமாக இருக்கலாம், மூணு டீமாக இருக்கலாம். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் இருக்கும். நம்ம ரெண்டு ஷிஃப்டாக ஒரு டீம் பார்க்குறோம். முழுக்க முழுக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிறது. மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஸ்டேஷன்லையுமே ஹாட்ஸ்பாட் ஏரியான்னு கண்டறியப்பட்டிருக்கு. ஹாட்ஸ்பாட் ஏரியானா பெண்கள் மற்றும் குழந்தைகள் நடமாட்டத்துக்கு அச்சுறுத்தல் இருக்க மாதிரியான ஏரியா.
0: ஓ சரி.
1: அது இருட்டான பகுதியாக இருக்கலாம், நிறைய யாராவது சமூக விரோதிகள் நடமாட்டக்கூடிய இடமா இருக்கலாம். இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டறியப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் இந்த ஹாட்ஸ்பாட் ஏரியா அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏரியாக்கெல்லாம் நம்மளோட மூவ்மெண்ட்டை, நம்ம விசிபிளான ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கு, வெளியே போகும்போது ஏதாவது அவங்களுக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கலாம், இல்லை அவங்களே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உள்ள மாட்டியிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் எல்லாமே 1091 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்குறாங்க. சிங்கப்பெண் அதிரடி படைக்காக மட்டுமே பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டதான் 1091. இது 1091 நம்பருக்கு அவங்க கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா, அவங்க எந்த ஏரியாவில் இருக்கிறாங்களோ அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணி அவங்களுக்கு உண்டான ரெமடியை கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம கோவை மாவட்டத்துக்கு நம்ம எஸ்பி சார் வந்து பிரத்யேகமாக நிழல்னு சொல்லி ஒரு கியூஆர் கோடு, ஒரு ஆப் மாதிரி கியூஆர் கோடு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எதுக்காக அப்படின்னா, கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களை பற்றியுமே காவல்துறையே போய் போய் பார்த்துட்ருக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கிற பொதுமக்கள்

0: யாராவது தான் காவல்துறைக்கு தகவல் சொல்லணும். காவல்துறையில் இருக்கிற யாராவது ஒரு காவலரே வந்து அந்த இடத்த பார்த்து இங்கே இந்த தவறு நடக்குது அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது முடியாத காரியம். ஸோ அதனால் பொதுமக்களுக்கான ஒரு வாய்ப்பு, எங்கே பிரச்சனை நடந்தாலும் அவங்க காவல்துறைக்கு ஏதாவது தகவல் சொல்ல நினச்சாலும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு காவல்துறையிலிருந்து ஒரு உதவி தேவை அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டேஷன் தான் போகணும். டைரக்டாக ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற அதிகாரிகளை சந்தித்து தான் ஒரு புகார் மனு கொடுத்து தான் உங்களுக்கான ரெமடியை தேடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் அங்கங்கே ஒரு 10,000 கியூஆர் கோடு மாவட்டம் முழுக்க ஒட்டியிருக்கு. ஸோ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியே அது மூலியமாகவே உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், தகவல் ஏதாவது போலீஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா அந்த தகவல்களை சொல்லலாம், இல்லை உங்களுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நினச்சிங்கனாலும் அப்படியே சொல்லலாம். நீங்கள் இருந்த இடத்துலருந்தே உங்களுடைய தகவல்களையும் உங்களோட பிரச்சனைகளையும் தீர்த்துக்கலாம். அதுக்காக கியூஆர் கோடு நிழல்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது நிழல்ற கியூஆர் கோடு லான்ச் பண்ணதில் என்ன ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து அனானிமஸாக மொட்டை கடுதாசி போட்ட மாதிரி நீங்கள் யாருன்னே சொல்ல வேண்டாம். நீங்கள் இன்னாருன்னு சொல்லாமலே உங்களுக்கு என்ன சொல்ல தோணுதோ ஏதாவது சம்திங். இப்போ நம்ம எஸ்பி சார் இதை முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணது காரணம் என்ன அப்படின்னா, போதைப்பொருள் நடமாட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி விஷயத்தையே அவர் முன்னெடுத்தார். எதுக்காக அப்படின்னா, போதைப்பொருள் நடமாட்டத்தை பற்றி தகவல் கொடுக்க போகிறது யாரு? பொதுமக்களாக தான் இருக்க முடியும். எல்லா காவலரும் ஒவ்வொரு இடத்துலையும் எந்த இடத்துல போதைப்பொருள் நடமாட்டம் இருக்குன்னு போய் பார்த்துட்டு இருக்கிறது கஷ்டம். ஸோ பொதுமக்கள் ஏதாவது ஒரு இடத்துல போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க? யாராவது வந்து ஸ்டேஷனில் வந்து சொல்லணும் அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க, தயக்கமாக இருக்கும். இப்போ நம்ம இன்னுமே காவல்துறையை வந்து ஈஸியாக அணுகணும் அப்படின்றதுக்காக தான் நிழல்ன்ற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணார். ஸோ இந்த இதில் நம்ம அந்த நிழல் கியூஆர் கோடை ஓப்பன் பண்ண உடனேயும் ஸ்கேன் பண்ண மொதல் பேஜு கம்ப்ளைண்ட் பேஜுன்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பேஜில் வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கும். ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்கன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டு மூலியமாகவே நீங்களோட வாய்ஸாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடலாம். இல்லை அது நீங்கள் இது பண்ணலை அப்படின்னா அடுத்து டெக்ஸ்ட் பண்ணலாம், டைப் பண்ணி அனுப்பலாம். இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோவையும் அதில் ஷேர் பண்ணவும் முடியும். ஸோ இந்த மூணு வழிமுறைகளில் பொதுமக்கள் காவல்துறையை நேரடியாக அணுகலாம். ஸோ அதுக்கான ஒரு ஒரு வழி தான் நிழல்ன்ற ஒரு ஆப். ஆக்சுவலி சிங்கப்பெண் படைன்றது மேலோட்டமாக ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே மக்களுக்காக தான் இது, பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான ஒரு பிரத்யேகமான ஒரு அமைப்பு. நான் சொன்ன மாதிரி தான் ஹாட்ஸ்பாட் ஏரியா, ஒவ்வொரு ஸ்டேஷனில் இருக்கிற ஹாட்ஸ்பாட் ஏரியான்னு சொல்கிறோம். நம்ம மாவட்டத்திலேயே அந்த ஒவ்வொரு இடத்தையுமே எந்த அளவுக்கு அது பாதுகாப்பு குறைவானது அப்படின்றத வச்சு ரெட் ஜோன், எல்லோ ஜோன், ஆரஞ்ச் ஜோன், மூணா ஜோன் பிரிச்சிடுறோம். ஸோ இந்த ஏரியாவில் இந்த ரெட் ஜோன், எல்லோ ஜோன், இந்த மாதிரியான ஜோன் பிரிக்கப்பட்ட ஏரியாவில் அடிக்கடி நம்மளோட நடமாட்டத்தை கொடுக்குறோம். அவேர்னஸ் நம்மளுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. முதல்ல நம்ம யாருன்றது மக்களுக்கு சொல்லணும், எதுக்காக இருக்கோம், எதுக்காக நம்ம சிங்கப்பெண் படைன்ற ஒன்று மாவட்டத்துக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி எல்லா இடத்துலையும் போய் சொல்கிறோம். நம்ம பொதுமக்கள் அதிகம் கூடுற பஸ் ஸ்டாப், அதிகம் கூடக்கூடிய இடம், தொழிற்சாலைகள், பெண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய இடம், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் நம்ம அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முழுக்க முழுக்க இந்த பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் இந்த டீம் இயங்குது அப்படிங்கிற அவேர்னஸை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலயமா மக்கள் நம்மளை அணுகிறாங்க. இப்போ நிறையவே இந்த 1091 அப்படின்ற நம்பருக்கு நிறையவே கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு சிங்கப்படை டீம் வந்ததுக்கப்புறமா ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதையும் உறுதி சொல்ல முடியுது.
1: நம்ம எங்களுக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு தைரியம் தான் கொடுக்குது. கண்டிப்பாக
0: கண்டிப்பாக.
1: ஓகே, சிங்கப்பெண் படையின் எண் வந்து 1091. நேர்களே, இன்னைக்கு சிங்கப்பெண்ணை நிகழ்ச்சியில் நிஜமாகவே சிங்கப்பெண் படையிலிருந்து நமக்கு வந்து இவ்வளோ நேரம் போலீஸ் துறையை பற்றியும் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் பற்றியும் எத்தனை சுவாரஸ்யமான தகவல்களை சொன்னாங்க இல்லையா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க உதவி ஆய்வாளர் டி அமிர்தப்பிரியா அவர்கள். மேடம், ரொம்ப நல்லா இருந்தது. நிஜமாகவே நீங்கள் சொன்னாமே அந்த போலீஸ் உலகத்துக்குள்ளே போய் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த உணர்வு நிச்சயமாக நம்ம நேயர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். தெரியாத பல விஷயங்கள் வந்து சொன்னீங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: சிங்கப்பெண்ணை அதிரடிப்படையிலேருந்து வந்ததுனாலேன்னு இல்லை, பொதுவாகவே பெண்ணாக பிறந்ததுக்காகவே பெண்களுக்கு நான் இந்த கருத்தை சொல்கிறேன். பெண்களாக பிறந்துட்டோம் அப்படின்றதுக்காக எந்த இடத்துலையும் பயந்தோ ஒளிந்தோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலையுமே பெண்கள் தைரியமாக இருக்கணும். பெண்களுக்கு இருக்கிற ஒரு மனோதைரியம் அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமானது. அதை வெளிப்படுத்தினா தான் அதோடைய தன்மை தெரியும். எப்பயுமே தைரியமாக இருந்தோம் அப்படின்னா எந்த விஷயத்துலேயும் எந்த இடத்துலையும் நமக்கு தீர்வு காணாத இடமே இருக்க முடியாது. ஸோ தன்னம்பிக்கை அப்படிங்கிறதே ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் தன்னம்பிக்கையோடு இருக்கிறது தான் தைரியமும் கொடுக்கும். இந்த நிகழ்ச்சி

0: சில எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கறது எனக்கு தெரிய சான்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி. உண்மையாமே இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அமையிறது நான் எஸ்பி சார்ட்ட போய் சொல்லும் போதே அவரே சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையிறது நீங்க டேரக்டர்ஸே இன்னும் நிறைய பதவிகளுக்கு பதவி போறீங்க, இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நல்ல விஷயம் தான், நல்லா பேசுங்கன்னு சொல்லி அனுப்புனாரு. ரொம்ப நன்றி மேம்.
1: இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு?
0: இது ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பேன், எனக்கு முன்னாடி 1000 பேர் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நான் வந்து இப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கு, என்னைய ஒரு 1,00,000 பேர் கேட்டுட்டு இருப்பாங்க.
1: ஆமா,
0: நம்ம 2 பேர் மட்டும் பேசிக்கிட்டு இருப்போம், நம்மளை சுத்தி ஒரு 1,00,000 காதுகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப புதுசா இருக்கு. நான் மட்டும் பேசுவேன், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப கேள்வி கேட்கறீங்க, நான் பேசுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் புதுசா இருந்தது மேம். ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு.
1: ரொம்ப சந்தோஷம் மேடம், இன்னைக்கு உங்களை சந்திச்சது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி.
0: தேங்க்யூ ஸோ மச் மேம்.
2: நேர்களே, இதுவரை காவல் உதவி ஆய்வாளர் டி அமிர்த பிரியா அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு தேவகி ஸ்ரீனிவாசன். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

ஹாய், என் பேர் டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். 40 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களோ பெண்களோ கண்டிப்பாக அவங்களோட உடலை தகுதியாக வச்சுட்டு உடலை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு பரிசோதனைகள் தேவைப்படும். அந்த பரிசோதனைகள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புன்னு சொல்கிறோன்னா, ஒரே தடவை அந்த பேஷண்ட்டுக்கு பிளட் எடுத்தாங்கன்னா பல உறுப்புகளோட பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பிளட் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம செக் பண்ண முடியும். அதோட ரிப்போர்ட் வந்து ஒரே சாம்பிளில் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால தான் அது பேர் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு சொல்கிறோம். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மூலிமா கொலஸ்ட்ரால் லெவல், அப்புறம் ஈரலோட ஃபங்க்ஷன், லிவரோட ஃபங்க்ஷன், கிட்னியோட ஃபங்க்ஷன், நம்ம ரத்த அளவு எவ்வளோ இருக்குது, ரத்தம் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்மளால் செக் பண்ண முடியும். அதே மாதிரி நுண் சத்து, நமக்கு தேவையான நுண் சத்தெல்லாம் உடம்புல எப்படி இருக்குது, இந்த வைட்டமின், கால்சியம், D3 இதெல்லாமே எப்படி இருக்குங்கிறத நம்மளால் செக் பண்ணிக்க முடியும்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHP ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் ஸ்லோவோக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தையொட்டி இருசக்கர வாகன பேரணியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவும் கொண்டாடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், வீர் சாவர்கர், திருப்பூர் குமரன் உள்ளிட்டோரின் தியாகத்தை நினைவு கூறுவதாக அவர் கூறினார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர், அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், திரு கிஷன் ரெட்டி, திரு ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே தமிழகத்தின் நாமக்கல் அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மக்கள் அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று நாமக்கல் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வு இந்தியா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நாமக்கல் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக ஒரு பேரணியானது நடைபெற்றது. மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை சந்தோஷமாக கொண்டாடும் விதத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான தேசிய கொடி விற்பனையும் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு தலைமை அஞ்சலகங்கள் மற்றும் இங்குள்ள 53 துணை அஞ்சலகங்களிலும் விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மக்கள் அனைவரும் கொடியேற்றிய பிறகு தங்களுடைய கொடியின் முன் நின்று ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுத்து அதனை ஹர்கர் திரங்கா போர்ட்டலில் பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.
0: முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ட்ரைம்ப் ஆஃப் த இந்தியன் ரிபப்ளிக், மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் என்ற இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசிய பிரதமர், இளைஞர்கள் இந்த புத்தகத்தை அவசியம் வாசிக்க வேண்டும் என்று

0: கேட்டுக்கொண்டார். திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தபோது தமக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். நீட் விவகாரம் தொடர்பாக தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பினர். அப்போது பேசிய திரு ஓம் பிர்லா, இன்று சர்வதேச இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். இந்திய இளைஞர்கள் கல்வி, அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஆலோசனை நடத்தி இப்பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் அவையை சுமூகமாக நடத்த வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் விக்ரம் சாராபாயின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாய்க்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றுவது என்ற அவரது கனவு நனவாகியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் விக்ரம் சாராபாய் நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை நிறுவியதில் அவரது பங்கு இன்றியமையாதது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: உலக யானைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், யானைகளின் பாதுகாப்பிற்கு அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 33 பாதுகாப்பு மையங்களில் யானைகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வனப்பகுதிகளில் யானைகள் சுதந்திரமாக நடமாட அப்பகுதியை ஒட்டி வாழும் கிராம மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிய யானைகளில் 60% இந்தியாவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல்லுயிர் பெருக்கத்திற்கு யானைகளின் பங்கு இன்றியமையாதது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே யானைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என்று உதகை அரசு கலைக்கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் ராமகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: யானை வந்து இக்காலஜிக்கலா சென்சிட்டிவ் அனிமல், சீசனலா டிபெண்ட் பண்ற அனிமல் போது இன்னும் ஷெட்யூல் ஒன்னா வச்சிருக்கோம். அழிந்து ஒரு விளைவெல்லாம் வச்சிருக்க காரணம் வந்து இதுதான். 2010 வந்து நம்ம இந்திய அரசாங்கம் பாரம்பரிய உயிரினமா அறிவிச்சாலும், 2012 ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் தினமா கொண்டாடி இருக்கோம். அதே போல யானைகளுடைய பண்புகள் பாத்தீங்கன்னா, யானைகள் தண்ணி எங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உயிரினம். ஸோ யானை வந்து ஒரு வனத்தினுடைய ஒரு அச்சாணி, அதனால யானை கீ ஸ்டோன் ஸ்பீன் சொல்லுவாங்க. ஒரு வனப்பகுதியை சுமூகமாக வைத்திருக்க ஒரு உயிரினம். அதனால யானைகள் வந்து மற்ற விலங்குகள் சார்ந்திருப்பது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதனால யானைகள் இப்படி பாதுகாப்பு இன்னைக்கு வந்து மிகவும் அவசியம். மக்கள் அனைவரும் சேர்ந்தாதான் யானைகளை பாதுகாக்க முடியும்.
0: ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை நேற்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 60 காசு உயர்த்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதிலிருந்து கிடைக்கும் வருவாய் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் கணவனை இழந்தோர் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதனிடையே ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது மக்கள் விரோத செயல் என்று அம்மாநில பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ராகேஷ் குறை கூறியுள்ளார். இதன் மூலம் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை காட்கோபாரில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர்.

இப்பகுதியை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய மும்பை மேயர் திருமதி ரீது தவுடே, மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாயும் காயமடைந்த 4 பேருக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் ரயில்வேக்கு மேலும் 19 LHV ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் கபூர்தலா ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் பெட்டிகள் பங்களாதேஷ் ரயில்வேக்கு வழங்கப்படவுள்ளது. பங்களாதேஷ் ரயில் பயணிகளின் வசதிக்காக இந்த ரயில் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் CCTV கண்காணிப்பு கேமராக்கள், குழந்தைகள் பாதுகாப்பு அறை, தொழுகை அறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கேட்லோக் பள்ளத்தாக்கில் கார் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 9 பேர் நஹான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 8-11, 11-9, 11-1 என்ற செட் கணக்கில் சிலியின் டேனியலா பவுலினா வேகா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டேல் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக் சேலம் அணியையும் திண்டுக்கல் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHV ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற விவசாய தொழில்களில் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை ரங்கன் அம்மாசை அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

தெரிஞ்சுக்கலாம். இதே அலைவரிசையில் இன்றைக்கி நம்ம என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்க போகிறோன்னு, பிற்பகல் 2:30 ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற விவசாய தொழில்கள் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை ரங்கன் அமாவாசை அவர்களுடன் நேர்முகம். கிராமபோனும் 103 மாலை 4 மயக்கும் மாலை, மாலை 5:02 சித்திரஜவானம் நிகழ்ச்சியில் ஓவிய கலைஞர் பவதரணி ஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் கிருஷ்ணன் அவர்கள். இவையனைத்தும் இன்னைக்கு நீங்க கேட்க இருக்க நிகழ்ச்சிகள்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு போறீங்க லஞ்ச் டைம். லஞ்ச் டைம்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் ஒரு கேம் ஷோ விளையாடுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம கேம் ஷோ விளையாட ரெடி ஆகிட்டோம். நீங்கள் கால் பண்ணுங்கள், 2312103 இல்லைனா 2316312 இந்த நம்பரில், இல்லைனா 2317046 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூர் நேரில் இருந்தால் 0042422 இந்த இணைப்பெண்களோடு சேர்த்து கால் பண்ணுங்கள். இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட போச்சா, இன்னைக்கு வந்து நம்ம மெமரி கேம் தான் விளையாட போகிறோம். என்ன அப்படின்னா நம்பர்ஸ் தான், நம்பர்ஸில் தான் விளையாட போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி எங்க கூட பேசலாம். அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு.
2: த்ரிஷா, இந்த படத்தோட என்னென்ன முன்னைகள் தான் சூப்பராக இருப்பாங்க. பட் அதில் ஹீரோ கொஞ்சம் சுமாராக தான் இருப்பார்.
3: ஏய், நீ சந்தன ஃபானா?
4: தேங்க்ஸ்.

0: சீரு திரைப்படத்துல அந்த பாடல் கேட்டீங்க சிவம் மகாதேவனோட வாய்ஸ்ல. லஞ்ச் டைம் கேட்டுட்டே இருக்கோம் எஃப்எம் பிரெயின் 103 கோயம்புத்தூர்ல. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கேம் ஷோ விளையாட போறோம். அது என்ன கேம் ஷோனா மெமரி கேம். மெமரி கேம்னா நம்பர்ஸ்ல மெமரி கேம். நான் சொல்ற அந்த டிஜிட்ல நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணும், ஓகேவா? சோ அதுதான் இன்னைக்கு கேம். ஓகே சரி, யாராரு நம்ம கூட பேச போறாங்க அப்படிங்கறத பாக்கலாம். நம்ம கூட பேச போற ஃபர்ஸ்ட் காலர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சுரேஷ்குமார்.
0: ஓகே விளையாடலாமா? சரி நான் சொல்ற நம்பர்ஸ் மட்டும் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க.
1: 4316583 4316583 4316583.
0: சூப்பருங்க, அவ்வளவுதான். அழகா சொன்னீங்க, அழித்தமைக்கு நன்றி. ஓகே இதேதான், இதை தான் நம்ம இன்னைக்கு விளையாட போறோம். இந்த கேம் ஷோல இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு யார் இருக்காங்க அடுத்து அப்படிங்கறத பாக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, கோத்தகிரியில எப்படி இருக்கு இப்ப வெதர்லாம்? அப்படியா, உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க கோகிலா. சரி, நான் வந்து இப்ப வந்து நான் டிஜிட் சொல்லுவேன், நீங்க அதை திரும்ப சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லவா தமிழ்ல சொல்லவா? எப்படி வேணாலும். ஓகே சரி,
1: 8236 8236 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8
0: செல்வலட்சுமி. செல்வலட்சுமி கரெக்டா?
2: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, உங்கள்கிட்ட நம்பர் சொல்றேன், நீங்க வந்து அதை ரிப்பீட் பண்ணுங்க ஓகேவா?
2: சரி, உங்களுக்கு தமிழ்ல சொல்லுமா ஆங்கிலத்துல சொல்லலாமா? எப்படி வேணாலும்
0: ஓகே. 8236 8236 8236 8 1 8 2 3 6 8 1 3 8 2 3 6 8 1 3 8 2 3 6 8 1 3 7 8 2 6 3 8 1 3
2: 8 2 6 3 8 1 3
0: ஓகே 8 2 3 6 8 1 3 7 8 2 6 3 8 1 3 7 8 2 6 3 8 1 3 7 8 2 6 3 8 1 3 7 8 2 6 3 8 1 3 7 8 2 6 3 8 1 3 7 8 2 6 3 8 1

0: one, three.
1: Seven.
0: Il,
1: illai. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, லைன்ல இருக்கீங்க? ஆ
0: சொல்லுங்க மேடம்.
1: ஓகே, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இப்ப நம்ம கூட பேச போற காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்,
1: நீங்களும் நிகழ்ச்சியில கால் பண்ணும் அப்படின்னா கால் பண்ணி பேசலாம். 2312203 இல்லைனா 2317046 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. இப்ப நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர், வணக்கம், யார் பேசுறீங்க? யாருங்க?
2: சிவசங்கர்
1: பேசுறீங்க. ஓகே ஓகே, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க?
1: நம்பர் விளையலாமா? 8-2-3-6-8. என்னாச்சு, அமைதி ஆயிட்டீங்க? ஹலோ சிவசங்கர், நீங்க லைன்ல இருக்கீங்க? ஓகே, இப்ப நம்ம கூட பேச போறோம் நெக்ஸ்ட் காலர், வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், நான் சந்திரன் பேசுறேன்
1: மேடம். ஓகே, உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, நான் சொல்ற நம்பர் அப்படி திரும்ப சொல்லுங்க. 8-2-3-6-8. 8-2-3-6-8.
3: 8-2-3-8-6.
1: இல்ல, 6-8. சரி, அழுத்தமைக்கு நன்றி. இதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம மெமரி கேம் விளையாடிட்டு இருக்கோம். நான் சொல்றது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம விளையாண்டோம் இந்த கேம் எப்படின்னா, நான் 5 ரோவும் சொல்லிடுவேன், அதை வந்து ரிப்பீட் பண்ணணும். பட் இன்னைக்கு நான் ஒன்னொன்னா தான் சொல்றேன், அதுல யார் கரெக்டா சொல்றாங்க அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு பாத்துட்டு இருக்கோம். ஓகே, சோ லஞ்ச் டைம் கேட்டுட்டு இருக்கீங்க FM 93.1 கோயம்புத்தூர்ல.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒளிபரப்பாகும்.

0: லஞ்ச் டைம் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். நம்பர்ஸை வந்து மெமரி கேம் மாதிரி நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கூட பேச போகிற நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, லைனில் இருக்கீங்க?
1: தயவு செய்து நீங்கள் டயல் செய்தே.
0: ஓகே, நம்ம டயல் பண்ண நம்பராமா? நம்ம டயல் பண்ணலைங்க, நீங்கள் டயல் பண்ண நம்பரை சரி பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஹலோ வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 1 0 0 6 0.
0: ஹலோ, ஓகே, வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
3: நந்தகுமார் பேசுறேன் மேடம், சொல்லுங்க. நம்பர்
0: நந்தகுமார், உங்களுக்கான நம்பர் 1 0 0 6 0.
3: 1 0 0 6 0.
0: 1 0 0 6 0 1 1 0 0 6 0 1 2 1 0 0 6 0 1 2 7
3: 1 0 0 6 0 1 2 7 1 0 0 6 0 1 2 7 6
0: ஓகே, இதான் நம்மளோட கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம சொல்கிற நம்பரை அப்படியே ரிப்பீட் பண்ணும், அது ஃபாஸ்ட்டாக ரிப்பீட் பண்ணும், ரொம்ப யோசிச்செல்லாம் ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ அதான் நம்மளோட ரூல். இப்போ நம்ம கூட பேச போகிற நெக்ஸ்ட் காலர், வணக்கம்.
4: வணக்கங்க.

0: மன்னிக்கோங்க. ஓகே, உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் சொல்ற நம்பர் ரிப்பீட் பண்ணுங்க. 5761 9
1: 5761 9
0: கேக்கலையா நான் சொல்றது?
1: கேக்கல மேடம், அத சொல்லுங்க.
0: 5761 9 5761 9 5761 9 8 6 9 5761 9 8 6 9 5761 9 8 6 9
1: 5761 9 8 6 9 0
0: சூப்பருங்க, அவ்வளவுதாங்க. ஓகே, இன்னைக்கு மெமரி கேம் விளையாடிட்டே இருக்கோம். நம்ம கூட நிறைய காலர்ஸ் பேசிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ,
0: ஹலோ. ஓகே ராமராஜ், உங்களுக்கு நம்பர் சொல்லவா? 8236 8 இல்ல 6 8 8 2 3 6 8 1 விளையாண்டு இருக்கோம். நம்பர்ஸ் நான் சொல்றது அப்படியே ரிப்பீட்டா ஃபாஸ்டா சொன்னீங்கன்னா போதும், அவ்வளவுதான். ஓகேவா?

லஞ்ச் டைம் நிகழ்ச்சிக்கு இடையிலும் நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு மெமரி கேம் விளையாடிட்டே இருக்கோம். இப்போ நம்ம கூட பேச போகிற காலர் யாருன்னு பார்க்கலாமா? ஸோ மெமரி கேமில் இன்னைக்கு என்னன்னா நம்பர்ஸ் மெமரி தான். அதாவது நீங்கள் கால் பண்ணுங்கள், 2311 இந்த நம்பர்ல எல்லாம் 2311704 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. 0422 இணைப்பெண் கூட சேர்த்து நீங்க கால் பண்ணி பேசலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேமில் வந்து ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, நான் வந்து மொத்த நம்பரையும் சொல்லுவேன், அதை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த கேமோட ரூல். அதை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இப்படி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விளையாட போகிறோம்.

காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். லஞ்ச் டைம் கேட்டுட்டே இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 101 கோயம்புத்தூர்ல இருந்து. இன்னைக்கு என்னன்னா, நம்ம மெமரி கேம் விளையாண்டுருக்கோம் நம்பர்ஸ் வச்சு. ஓகேவா? ஸோ நம்ம கூட பேசுறதுக்காக நிறைய காலர்ஸ் கால் பண்ணிட்டே இருக்காங்க. யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம்.

வணக்கம்.

0: நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற விவசாய தொழில்களில் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை ரங்கன் அம்மாசை அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நான் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம், கண் மருத்துவர். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் அவர்கள் கண்ணை பாதுகாத்துக் கொள்ள கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த நீரிழிவு விழித்திரையை பாதிக்கிறது. இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்வை நன்றாக தெரிந்தால் கூட இரத்த கசிவு ஏற்படுவதால் திடீரென்று பார்வை மங்கிவிடலாம். பரிசோதனை செய்து இன்டைரக்ட் ஆப்தல்மாஸ்கோபி என்று சொல்லுவோம், பின் ஃபண்டஸ் ஃப்ளோரசின் ஆஞ்சியோகிராஃபி என்ற டெஸ்ட், ஆர் ஃபண்டஸ் போட்டோ, இதன் மூலம் கண்ணில் விழித்திரையில் இருக்கிற வியாதிகளை கண்டுபிடிக்கலாம். அவ்வாறு இருந்தால் அவைகளை லேசர் மூலம் சரி செய்ய முடியும், மேற்கொண்டு பார்வை இழப்பை தடுக்க முடியும். அவர்களுக்கு ஐ பிரஷர் அதிகமாக இருப்பதனால் தலைவலி ஏற்படலாம், பார்வை இழப்பும் ஏற்படலாம். அதையும் நாம் சோதனைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். டோனோமீட்டர் என்று சொல்லுவோம், ஏர் டோனோமீட்டர், ஏர் பஃப் என்று சொல்லுவோம். நமக்கு கண்ணின் அழுத்தம் சரியாக இருக்கிறதா, 20 கம்மியாக இருக்கிறதா என்று தெரியும். 20 மேலே இருந்தால் கண் அழுத்த நோய் இருக்கு என்று நாம் கருதுவோம். ஆனால் சர்க்கரை இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கண் பார்வையை ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செய்தால் பார்வை இழப்பை தடுக்கலாம்.
2: லஞ்ச் டைம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல இருந்து. இப்ப நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர், வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
3: பர்வதப்ரியா.
2: பர்வதப்ரியா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: சிங்காநல்லூர்.
2: சிங்காநல்லூர், ஓகே. உங்களுக்கான நம்பர் சொல்றேன், 62178.
3: ஓகே மேம்.
2: 621785.
3: 621785
2: இல்ல, ஃபர்ஸ்ட் நம்பர் 62178.
3: ஓகே மேம்.
2: 62178.
3: 62178.
2: 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62178. 62

0: மேம் ஒன்று ஒரு தடவை
1: 6217852145
0: 6217852145
1: சூப்பருங்க, அவ்வளோதாங்க. ஸோ இன்னைக்கு லஞ்ச் டைமில் நம்ம வந்து ஒரு கேம் ஷோ விளையாண்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு மெமரி கேம், மெமரி கேமில் நிறைய பேர் நம்மளோட நேயர்கள் ரொம்ப அழகாக வந்து பதில் சொன்னாங்க. சில பேர் எழுதி வச்சு சொன்னாங்க, சில பேர் எனக்கெல்லாம் எனக்கு ஞாபக சக்திலாம்ப்பா ஜுஜுப்பி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆன்சர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு தேங்க்யூ சொல்லிக்கலாம் அண்ட் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற விவசாய தொழில்களில் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய களந்தை ரங்கன் அம்மாசை அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: Rainbow FM 103 கோயம்புத்தூர்ல இது வரைக்கும் கேட்டீங்க லஞ்ச் டைம்ல கேம் ஷோ விளையாண்டோம். நான் நிகழ்ச்சியில் இதுவரை உங்க கூட பூஜா. ஸ்டேட்டன் வித் எஃப் எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாட்டில் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இல்லந்தோறும் மூவண்ண தேசிய கொடி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய சீன இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையில் தொடர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய தமிழக முதலமைச்சர் திரு விஜய், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதிகாரத்தை பெறும் வகையில் அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார்.
1: நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் மூன்றில் ஒரு பங்கு தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது.
0: மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ளும் எந்த மாநிலமும் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்வது மத்திய அரசின் தலையாய கடமை என்றும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் என்பது சலுகை அல்ல, அது ஜனநாயக ரீதியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசு சார்பில் கூட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் பேரவையில் அரசு இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்ததாகவும் முதலமைச்சர் கூறினார். மக்களவை மற்றும் மாநிலங்களவை இடையே காணப்படும் விகிதம் 2.21 என்ற அளவிலேயே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. மாநில சுயாட்சி தேவை என்கின்ற அடிப்படையிலும் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் மகளிருக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை 543 தொகுதிகளின் அடிப்படையில் வரும் 2029 மக்களவை தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரித்து பேசினார்கள். அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் இந்த தீர்மானத்தின் ஒரு பகுதியான மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு

0: பட்ஜெட்டை ஆதரிப்பதாகவும் தொகுதி மறு வரையறை தொடர்பான தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் கூறினர். இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சியினருக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாடாளுமன்றத்தில் மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே அவசரமாக சட்டப்பேரவையில் ஏன் இந்த தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது என்ற எதிர்க்கட்சியினரின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், வருமுன் காப்பது நலம் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், இதை மீறி ஏதேனும் நடந்தால் அதனை எதிர்கொள்ள முதலமைச்சர் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், 1.5 டிரில்லியன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை எட்ட அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். கனிமவளம், மோட்டார் வாகன வரி, கலால் வரி, GST உள்ளிட்ட வரி இனங்களிலிருந்து கூடுதல் வருவாய் வந்து கொண்டிருப்பதாகவும், நிதி மேலாண்மைக்காக அமைக்கப்பட்டுள்ள கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் கூடுதல் நிதி திரட்டப்பட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த வேளாண் அமைச்சர் திரு வினோத், விவசாயிகளும் மக்களும் போற்றும் வெற்றி பட்ஜெட்டாக வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக கூறினார். தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், பல்வேறு கட்சியினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் ஆலோசனைகளுக்கு பின்னரே வேளாண் நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் சனிக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் மைதானத்தில் இன்று தொடங்கி வைத்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150 ஆண்டு காலத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஆண்டு இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்கம் கொண்டாடப்படுகிறது. மக்களிடையே தேசபக்தி உணர்வை எழுப்புவதோடு தேசிய கொடியின் சிறப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் வரும் 17ஆம் தேதி வரை இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. நீட் விவகாரத்தில் மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் நீட் தொடர்பான மாணாக்கரின் போராட்டம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இப்பிரச்சினைகளில் மறைப்பதற்கு அரசுக்கு எதுவும் இல்லை என்றார். இப்பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சியினர் மதியம் 2 மணிக்குள் நோட்டீஸ் வழங்கினால் பிற்பகல் 3 மணிக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக விவாதங்களை நாடாளுமன்றத்தில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். விவாதம் தொடங்கினால் தாம் அவையிலிருந்து உறுப்பினர்களின் கருத்துக்களை தேக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விவாதம் முடிந்த பின்னரும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு மீண்டும் விவாதங்களுக்கு பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க மறுப்பதாக அமைச்சர் குறை கூறினார். மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கான விவாதம் நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கு ஏற்ப மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். முன்னோர்களை வழிபடும் ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை, காவிரி பாயும் தஞ்சை திருவையாறு புஷ்ப மண்டப படித்துறை உள்ளிட்ட மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் 22 தீர்த்த குளங்களிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து புனித நீராடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடி அமாவாசையான இன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனால் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சென்னை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு பூ, பழம், தேங்காய், எள் போன்ற பூஜை பொருட்களை வைத்து புரோகிதன் மூலம் சூடம் ஏற்றி திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். அய்யாளம்மன் காவிரி படித்துறை, முசிறி காவிரி படித்துறை, கருட மண்டப படித்துறை, ஓடத்துறை உள்ளிட்ட திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர்.

0: நாகை வேதாரண்யம் சன்னதி கடல், கோடியக்கரை ஆதிசேது கடலில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெல்லை தாமிரபரணி ஆற்றுப்படித்துறை, பாபநாசம், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆற்றுப்படுகைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு பராமரிப்பு பணிகளை கண்காணிக்கும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவுபடி நியமிக்கப்பட்ட துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று அணையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். மத்திய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநரும் குழு தலைவருமான திரு கிரீதரன் தலைமையில் முல்லைப் பெரியாறு பிரதான அணை, பேபி அணை, மதகுகள், சுரங்கப் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்று மாலை குமிழி கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் பருவமழையை முன்னிட்டு அணையில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் இடம்பெறவுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலிலிருந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலுக்கு வஸ்திர பகுமானம் வழங்கும் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. கசகஸ்தான் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை கசகஸ்தான் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாட்டில் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய சீன இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நிக்கலாம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்றைக்கு வானிலை நிலவரம் எப்படின்னு, கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், ஈரோடில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், பாலக்காடில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கு.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். ஜல் ஜீவன் மிஷன் 2.0 எனப்படும் மத்திய அரசின் திட்டம் கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டிற்கும், அதாவது வீட்டுக்கு வீடு குழாய் இணைப்பு தரப்பட்டு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் ஒரு திட்டமாகும். 2019 மத்திய ஜல் சக்தி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 8.69 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிராமப்புறங்களில் ஒரு நபருக்கு தினமும் 55 லிட்டர் குடிநீர் என்கிற விகிதத்தில் சுத்தமான குடிநீர் வழங்குவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீரின் தரம் மற்றும் நீர் மேலாண்மைக்கும் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உழைப்பும் நேரமும் சேமிக்கப்பட்டு அவர்கள் வேறு பணிகளில் கல்வியில் கவனம் செலுத்த முடியும். பாதுகாப்பான நீரால் சுகாதார கேடுகள் குறைவதோடு கிராமப்புற வாழ்க்கை தரமும் உயர்கிறது. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் இத்திட்டத்திற்காக சுஜலம் பாரத் என்கிற பெயரில் தேசிய டிஜிட்டல் கட்டமைப்பு நிறுவப்பட்டு ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு ஐடி ஒதுக்கப்பட்டு அதன் மூலம் நீர் வீட்டின் குழாய் வரை சென்றடைவதை, அதாவது முழுமையான குடிநீர் விநியோகத்தை வரைபடமாக காண வழிவகை செய்யப்படுகிறது. ஹர் கர் ஜல் எனப்படும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் என்கிற இத்திட்டத்திற்கு சமூகத்தின் பங்களிப்பு முக்கியம் என்பதை உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜல் உற்சவ் நிகழ்வும் நடைபெற உள்ளது. ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 12.56 கோடிக்கும் அதிகமான கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட நாடு முழுவதுமான 19.36 கோடி கிராமப்புற வீடுகளில் 15.80 கோடி வீடுகள், அதாவது 80% வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது மத்திய ஜல் சக்தி அமைச்சகம். இத்திட்டத்தின் தாக்கம் குறித்து WHO உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகள் மற்றும் தனி நபர்கள் மதிப்பிட்டு தங்களுடைய ஆய்வை வெளியிட்டுள்ளனர். அதன்படி 9 கோடி பெண்கள் இத்திட்டத்தின் கீழ் தண்ணீர் எடுக்கும் வேலையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், 5.5 கோடி மணி நேரங்கள் சேமிக்கப்படுவதாகவும், சுகாதாரமற்ற நீரால் ஏற்படும் 4 லட்சம் இறப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்புகள் 30% குறையவும், ஆண்டுதோறும் 136,000 உயிர்கள் காப்பாற்றப்படும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் மூலம் 59.9 லட்சம் நேரடி மற்றும் 2.2 லட்சம் மறைமுக வேலை வாய்ப்பு சாத்தியப்படும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஜல் ஜீவன் மிஷன் 2.0 சரியான உள்கட்டமைப்பு, 24 மணி நேர தண்ணீர் சேவை, நிலையான செயல்பாடு மற்றும் நீண்டகால பராமரிப்பு வழியாக கிராமப்புற வாழ்வாதாரங்களை மேம்படுத்தி வளர்ந்த இந்தியா விக்ஷித் பாரத் 2047 இயக்கத்திற்கு வலு சேர்ப்பதை நோக்கமாக கொண்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். முதல் பாடல் வருஷம் 16 படத்திற்காக இளையராஜாவின் இசையில் SB பாலசுப்ரமணியம், KS சித்ரா பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி.
3: தருகிட

தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. திரையிசையை நிறைவு செய்யும் பாடல் கோபுர வாசலிலே படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி, மனோ, மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் என் சுரேந்தர் பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேரம் 2:30.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கிராமப்புற விவசாய தொழில்களில் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய குழந்தை ரங்கன் அம்மாசை அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. ஐயா வணக்கங்க. ஐயா
1: வணக்கமுங்க. நான் பெரிய குழந்தைங்க, என் பேர் ரங்கனுங்க. நாங்க காட்டு வேலைக்கு தான் போறதுங்க.
0: ஐயா நீங்க வந்து பெரிய குழந்தை, இங்க வந்து நிறைய மரங்கள் இருக்குது. வேப்ப மரம் வச்சிருக்கீங்க, புங்க மரம் எல்லாம் இருக்குது. உங்க ஊரை சுத்தியுமே தென்னை மரங்கள் நிறைய வச்சிருக்கீங்க. நல்ல இயற்கை சூழலோட உங்களுடைய ஊர் இருக்குது. இந்த மரங்கள்லாம் நீங்க தான் நட்டுனதாங்க ஐயா?
1: ஆமாங்க, எல்லாம் நாங்க தான் நட்டுனதுங்க. இந்த மரங்களை நாங்க சிறு வயசா இருக்கிறப்ப நட்டுனதுங்க. அவர் இப்ப மரங்கள் ரொம்ப பெருசாயிருதுங்க. அப்புறம் நாங்க இப்படிதான் எல்லாம் பாடுபடுதுங்க. விவசாய தொழில் தானுங்க. அதனால நாங்க எதுவும் வேலை வெட்டிக்கு போயிட்டு இருக்கிறது தானுங்க. அப்புறம் வேலை இருந்தா போறது, வேலை இல்லைன்னா எங்கேயோ போட்டாலும் அங்கேயும் சுத்தி இருக்கிறது தானுங்க.
0: உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆச்சுங்கய்யா?
1: எனக்கு 70 இருக்குங்க. 70 வயசு இருக்குங்க.
0: நீங்க சின்ன வயசுல இருந்து விவசாய தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க.
1: ஆமா.
0: சின்ன குழந்தையா இருந்து உங்களுடைய அப்பா அம்மா உங்களை படிக்க வச்சிருப்பாங்க. நீங்க படிச்சீங்களா அந்த காலத்துல?
1: படிக்கலீங்க. அந்த காலத்துல எங்க படிக்கல வைக்கிறீங்க. நாங்களும் தக்குரியா இருக்கிறதான். இப்படிதான் காடு வேலை இருக்கு, கிடைக்கிற வேலைக்கு அங்கே இங்கே போவோமுங்க. நாங்க எங்க குழந்தைகள் வேணா படிக்க வச்சோம். அப்புறம் நாங்கெல்லாம் சும்மா அந்த காலத்துல எங்களை படிக்க வைக்கலீங்க. அப்பா அம்மாலாம் நாங்க பருத்தி எடுத்தோம், மிளகாய் பொறிச்சோம், அதெல்லாம் வந்தானுங்க. நாங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் அந்த காலத்திலேயே சின்ன பையனை பிடிச்ச நல்லா பாடுபட்டுக்கிறேன். அப்ப உண்ணாம பாடுபட்டு திறக்கிறோங்க.
0: பொதுவா ஒரு நல்ல கிராமம் இந்த ஊரை பொறுத்த அளவுக்கு என்னென்ன விவசாய தொழில் இருக்குங்க ஐயா?
1: தென்னை மாதிரி தானே ஜாஸ்திங்க. அப்புறம் அப்போ ஜாஸ்தியாக அந்த மாதிரி முதலையெல்லாம் பறிச்சி மிளகாயெல்லாம் இருந்ததுங்க. இப்போ எல்லாருமே தோப்பு தான் பண்ணிட்டாங்க. எல்லாம் தேங்காய் போடுறதுக்கு அதுக்கு இதுக்கு தானுங்க. அதே அந்த மரத்துக்கு களை வெட்ட போவோம், அதெல்லாம் ஒன்று கட்ட போவோம். இந்த மாதிரி வேலைக்கு தான் போவோமுங்க. அப்புறம் எதோ பாத்தி கீத்துக்கு போடுறதா கொஞ்சம் நஞ்சா இதெல்லாம் விவசாயம் பண்ணாங்கன்னா இந்த தக்காளி இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் நட்டுவாங்க. இந்த மாதிரி வேலைக்கு தான் போவோமுங்க.
0: ஆடி மாசத்தை பொறுத்த அளவுக்குங்க தென்மேற்கு பருவமழை இங்க நல்லா வரணும். இப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க.
1: மழையே இல்லீங்க. இந்த வருஷம் மேகத்த மழையே இல்லை, கோடை மழையே எங்களுக்கு இல்லீங்க. தண்ணிக்கே கொஞ்சம் எல்லாம் நம்ம கஷ்டமா இருக்க மாட்டேங்குது. குடிநீர் தண்ணிக்கே எங்களுக்கு எல்லாம் இருக்கிறக்க நம்ப நாளுக்கு நாள் நம்ம கஷ்டமா இருக்க மாட்டேங்குது.
0: மழை காலத்துல நீங்க ஐயா இங்க விதப்பெல்லாம் போடுவீங்களா?
1: எல்லாம் போடுவோங்க. மழை காலத்துல எல்லாங்க சித்திரப்போக மதப்புங்க. அப்புறம் தை மாசியில அந்த சமயத்துல கொஞ்சம் எல்லாம் இந்த தட்டப்பயிறு பச்சை பயிறு எல்லாம் போடுறது காடுகளுக்கு, அதுக்கெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோங்க.
0: இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல விவசாயம் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருதுங்க ஐயா. ஆனா இந்த பகுதியில் இருக்கிற மர கிராமங்கள்ல நிறைய இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க பயிர் வகைகள் சொன்னீங்கல்ல, என்னென்ன பயிர் வகைகள் போடுறீங்க ஐயா? வேதப்பல்லாம்
1: பாருங்க, தட்டப்பயிறு பச்சை பயிறு போடுமுங்க. இந்த நரிப்பயிருங்கிறது இந்த மாதிரி பயிறு எல்லாம் கொள்ளு போடுமுங்க. இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்ற பொருளுக்கு எல்லாம் போட்டு விதைச்சி எல்லாம் அறுவடை பண்ணுவோங்க.
0: மலைப்பாளையம்ல நாச்சம்மாள் வெங்கடாசலம்னு ஒரு அம்மா சொன்னாங்க, நரிப்பயிர்ல நிறைய நாங்க மாவு பண்ணுவோம். அந்த காலத்துல கரும்பு சர்க்கரை எல்லாம் கலக்கி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு.

0: நாங்க உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் இருக்காங்க ஐயா?
1: இருக்குதுங்க. நாங்களும் அந்த மாவு எல்லாம் இந்த பச்சை பயத்துலயுமே கரும்பு சக்கரை போட்டுங்க, மாவுகள்லாம் நல்லா பிரமாதமாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்பத்துக்காருக்கு அது பிடிக்காதுங்க. நம்மளுக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க, பாட தெரியாது, அதுதான் காரணம். பேசுறதால இது மாதிரி மொழிகள்லாம் எது வேணாலும் நல்லா பேசுவேன், தெளிவாக பேசுவேன், அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பாடம் மட்டும் தெரியாதுங்க. எல்லாம் எங்களுக்கு வயசு போய் 70 இருக்குமுங்க. இந்த மாதிரி தானுங்க, நாங்கள் ஏதோ வேறு இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து இப்படி சாயந்தரமான வந்து அப்படியே 2 பேர் 3 பேர் சேர்ந்து உட்காந்துக்குவோம். அப்புறம் இப்படி தான் பொழுதுபோக்கு ஏதோ பாடுபாடு பேசிட்டு இருக்கிறதானுங்க.
0: ஐயா உங்களுடைய வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க ஐயா?
1: எங்கள் வீட்லேங்க ஒரு பையனமும் மருமகன் எங்கள் பொம்பளை 4 பேர் இருக்கிறோமுங்க.
0: உங்களுடைய மகன் என்ன படிக்க வச்சீங்க, அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு?
1: அவரு வேற எங்க எல்லாம் படிக்க வச்சிருக்கா? காலேஜ் வரைக்கும் படிக்க
2: வச்சுட்டோம்,
1: வேலைதான் இல்லைங்க. இந்த கேஸ் வண்டிக்கு ஓட்டிகிட்டே இருக்கிறான். படிக்க வச்சதெல்லாம் நல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்க வச்சிருக்கிறவங்க, ஆனா அவனுக்கு வேலை அமைப்பு இல்லைங்க. என்ன பண்றது நாங்க?
0: ஐயா நீங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போலினாலுமே உங்களுடைய குழந்தைய நல்லா படிக்க வச்சிருக்கீங்க. தற்போது அவங்க வந்து ஒரு தொழில் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பாக்கட்டுங்க ஐயா. கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வேலை அவருக்கு கிடைக்கும்.
1: நாங்க கிடைக்கணுமே தான் வரம் கேட்டிருக்கிறோம். எங்க வேலை கிடைக்குதுங்க? எல்லாம் வேலையும் கிடைக்கிறது இல்லை, ஒன்றும் கிடைக்கிறது. நீங்க எங்கேயா போக வர பார்க்க, வார பார்க்க 1 நாள் 2 நாள் போறான் பாருங்க. இதுதான் வேலைங்க
0: ஐயா. இங்க கிராமத்தை பொறுத்த அளவுக்கும் நம்ம ஒவ்வொரு வீட்லயுமே ஆடுகள்லாம் நிறைய கட்டியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுல வந்து 2 ஆடு 2 மாடும் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தொழில் நிறைய பண்றாங்களாங்க ஐயா?
1: அந்த மாதிரி எல்லாம் ஆடு குட்டி நாங்களே தான் வச்சிருந்தவங்க. இப்பெல்லாம் ஒன்றும் வயசானதுனால நாங்களாம் ஆடுகள் மாடுகள்லாம் ஒன்றும் வச்சு வளர்த்துறது இல்லை, முடியறது இல்லைங்க. இப்பெல்லாம் ஒன்றும் வச்சு வளர்த்துறது இல்லை, முடியிற வேலையே செஞ்சுக்கிறதுக்கு இல்லையா. நாம எங்கே போய் மாடுகளை வச்சு வளர்த்துறது?
0: உங்களுக்கு இந்த பக்கத்துல இங்கயா என்னென்ன கிராமங்கள் இருக்குதுங்க?
1: இந்த பக்கத்தில் எங்கள் ஊரை பார்த்தீங்க, மன்றாமலைமுங்க, மெட்வாதி, அப்புறம் நாராயணாக்கிம்புதூர், வடசித்தூர், காட்டம்பட்டி, இந்த மாதிரி கிராமம் இருக்குதுங்க. பக்கம் பக்கமாக கப்பினிவாளையா இந்த மாதிரி ஊருக்கு இருக்குதுங்க. இங்கெல்லாம் வேலைக்கு போவோம்ங்க நாங்கள். இந்த மாதிரி ஊருக்கு எல்லாமே போவோம்ங்க, எல்லா பக்கமும்.
0: நீங்கள் இருக்கிறது வந்து பெரிய குழந்தைங்க ஐயா. ஐயா இங்கே நிறைய விவசாயிகளுங்க நாட்டு மாடு நாட்டு காளைகள்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க, எதுக்காகங்க ஐயா?
1: எல்லாம் அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டதை வாங்கி மேய்க்கிறது தானுங்க. அவங்க அவங்களுக்கு நாம் இது மேய்க்கணும் அப்படின்னா காலாட்சி மாடுக நாட்டு மாடுக எது எது அவை அவைக்கு விருப்பங்களோ அந்த மாடுகளை வச்சு வளர்த்திட்டு இருக்கிறதானுங்க. அப்புறம் விருப்பம் இல்லையானா விற்கிற போது வித்து போடுறதானுங்க, மறுபடியும் ஏதோ கண்ணு கலர் வாங்கி மேய்க்கிறதானுங்க.
0: நிறைய வண்டிகளும் பூட்டி வரிசையா போயிட்டு இருக்கிறாங்க, நிறைய ஆர்வமா இருக்கிறாங்களா இளைஞர்கள் எல்லாம்?
1: இருக்கிறாங்க, எல்லா வண்டிகள் ரேஸுகள்லாம் ஓட்டுவாங்க. அவங்க எல்லாம் அவங்க அவங்க ஒரு இதுக்கு ஒரு பக்கம் எல்லாம் மேய்ச்சி நல்லா காளைகள்லாம் வச்சிருப்பாங்க, எல்லாம் பந்தயம் போட்டு ஓட்டுக்கு போவாங்க, எல்லாமே செய்வாங்க அவங்க அவங்க விருத்துக்கு. இந்த கிராமத்துக்குள்ள எல்லாருமே இந்த மன்றாமலையை மெட்டுவாயி இந்த மாதிரி கிராமத்துலேங்க எல்லா பக்கமே பிடிச்சிட்டு போய் எல்லாம் ஓட்டுவாங்க. அவங்க அவங்க எங்கேயோ போய் பந்தயத்துக்கு எல்லாம் கட்டி அவங்க விருப்பமாக ஓட்டுறது எனக்கு.
0: ஐயா உங்களுடைய அப்பா அம்மா பேரு, உங்களுடைய உடன் பிறந்தவங்க பேரு கொஞ்சம் பகிர்ந்துக்குங்களேன்.
1: எங்க அப்பா அம்மாவெல்லாம் இல்லைங்க, ஆனா அது வேணா சொல்றதுங்க. அப்பா பேரு அம்மாசைங்க, அம்மா பேரு வள்ளி. அவங்களாம் போய் சேர்ந்து ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க. கூட பிறந்தவங்க எல்லாம் அண்ணன் கூட 5 பேருங்க, ஒரு அக்கா 6 பேரு, அவ்வளவுதானுங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்க வந்து அந்த காலத்துல இருந்து கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, கூட்டு குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேங்க ஐயா, எந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்கணும் நம்ம?
1: அதெல்லாம் கூட்டு குடும்பம் இருக்கிற போது எல்லாரும் ஒத்துமையா இருந்தவங்க. அவங்க அவங்க கல்யாணம் காய்ச்சி எல்லாம் மூச்சுமா அவங்க அவங்க தனித்தனியா குடித்தன போயாச்சுங்க. அவங்க அவங்க வீடு வாசல் தனியா கட்டிட்டு அவங்க அவங்க தனித்தனியா போயிட்டாங்க. அவங்க அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்கல்ல. சொல்ற போது எல்லாருமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க, எல்லாம் கேட்டு இருந்தாங்க. அதுக்கும் பிறகு எல்லாம் அவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக எல்லாம் பெருசுகாக காட்டி அவங்க அவங்க தனித்தனியா அவங்க எல்லாம் கல்யாணம் காய்ச்சி மூச்சதையுமே அவங்க அவங்க தனியா போயிட்டாங்க. எல்லாருமே ஒத்துமையா இருந்தவங்க இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒற்றுமையா நல்ல முறையா இருந்தான். அப்புறம் எல்லாருமே அவங்க அவங்க தனியா கல்யாணம் காய்ச்சி மூச்சு போனதுக்கு பிறகு அவங்க அவங்க குடும்பத்தை அவங்க அவங்க பாத்துக்கிறாங்க. ஆமாங்க.
0: எப்படிங்க அந்த கூட்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய அண்ணன் தம்பி ஒரு அக்காவோட எல்லாம் ஒட்டுக்கா இருந்தீங்க, எல்லாம் ஒத்துமையா இருந்தீங்க, விளையாடுறது, அப்புறம் ஒரு தொழில் செய்யறது, ஒரு பாட்டு பாடுறது, ஓடி ஆடி விளையாடுறது, அந்த மாதிரியில இருந்திருக்குமில்லங்க ஐயா? அதை பத்தி கொஞ்சம் எப்படின்னு சொல்லுங்களேன்.
1: அந்த மாதிரி எல்லாம் அப்பதான் இதே எல்லாம் சொல்லி எதுக்காகுதுங்க, ஆறு கேட்கறமாங்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுதானுங்க. அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல இதெல்லாம் சொன்னா இந்த காலத்துக்காரருக்கு பிடிக்காதுங்க. அதனால நாங்க அதையெல்லாம் இது விரும்பி இதே சொல்றது இல்லைங்க. இப்ப எப்படியே நடக்குதுங்களா, அதை வச்சுதான் எல்லாம் பேசியது, அதை வச்சு பாத்துக்கிறது. அந்த காலத்து இதையெல்லாம் நாம சொன்னா அதையெல்லாம் ஒருத்தர் காதல் போட்டுக்க மாட்டாங்க, நாங்க சொல்றதும் இல்லைங்க அதையா.
0: ஐயா இங்க நீங்க விவசாய தொழில் நிறைய பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய சின்ன வயசுல என்னென்ன தொழில் செஞ்சீங்க ஐயா?
1: நாங்கள் சின்ன வயசுல இந்த மாதிரி பருத்தி மிளகாய் எடுக்கிறதுக்கு களை வெட்டுறதுக்கு இந்த வேலைக்கு தான் போவோம், வேற என்ன வேலை செய்யணும். அந்த மாதிரி வேலை இருக்கிற

0: வேலைக்கு தான் போயிட்டு இருந்தவங்க, அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் தென்னை மரங்கள்லாம் நட்டினதுமே வேலை சரியான மாதிரி வேலை இல்லைங்க.
1: அப்புறம் ஏர் ஓட்டுறது, இந்த பாத்தி கட்டுறது, அதெல்லாம் எப்போ பழகினீங்க?
0: அதெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துல இருந்து அந்த வேலையெல்லாம் செய்வேனுங்க. ஒரு 10-15 வருஷத்துல இருந்தால் கொஞ்சம் அந்த வேறு வேலைகள்லாம் பொம்பளை கூட எல்லாம் களை வெட்டுற போகிறது, இந்த மாதிரி பருத்தி மிளகாய் எல்லாம் செய்யிருக்கு. அந்த கண்டிஷன் இருக்கிறத போவோங்க நாங்கள்லாம். அப்புறம்லாம் அந்த வேலையெல்லாம் ஆறு இப்போ செய்கிறாங்க. அப்புறம் அது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம செஞ்சோமுங்க, அதோட சரி அவ்வளோதான்.
1: இந்த வேலைகள்லாம் இப்படி தான் செய்யணும், இல்லை இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு உங்களுடைய அப்பா உங்களுக்கு வழிகாட்டினாரா?
0: அப்பா அம்மாலாம் வழிகாட்டலைங்க. நல்லா வேலைக்கு போகணும்னு இப்படியே போகிறவங்க கூட சேர்ந்தே போகிறது தான் வாரத்தாருங்க. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அப்படியே வேலையை கற்றுக்கிறது, இப்படி போய் பழகினது தானே எல்லாம் செஞ்சது தான். அம்மா அம்மா அப்பாலாம் கொஞ்சம் வயசு ஆயிடுதுங்க. அப்புறம் அவைய எல்லாம் வீட்டாளாக இருந்தாங்க. அப்புறம் வீட்டாளாக இருந்ததுக்கு பிறகு நாங்கள் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் வேற வேட்டிக்கு போயிட்டு எப்படியோ அப்புறம் அவங்க கூடமே ஒத்துழைச்சிட்டு இருந்தது தானுங்க.
1: உங்களுக்கு எத்தனாவது வயசுல திருமணம் நடந்துச்சுங்க ஐயா?
0: திருமணம் நடந்தாலும் ஒரு 25 இருக்குமுங்க. ஆ, கல்யாணம் வைக்கும் போது 20-25 இருக்குமுங்க.
1: உங்களுடைய மனைவி சொந்தங்களா உங்களுக்கு?
0: சொந்தம் தானுங்க, சொந்தமானவங்க.
1: அவங்க என்னென்ன தொழில் செய்யறாங்க ஐயா?
0: அவங்க எந்த தொழிலுமே இந்த மாதிரி தானுங்க. எங்களோட வேலை காட்டு வேலைக்கு தான் போறது, வேற எந்த தொழில் போய் நாங்கள் செய்ய போறோம். எல்லாம் இந்த காட்டு வேலை தானுங்க. எல்லாம் பொம்பளை போனால் களை வெட்டுறக்கு போகிறது, ஆம்பளைக்கு மீன் இந்த பாத்தி வரணும் போடுறதுக்கு, இந்த மாதிரி வேலைக்கு போகிறது தானுங்க. நாங்கள் போய் எந்த வேலை செய்ய போகிறோம்னு.
1: ஐயா, இங்கே பொதுவாக விவசாயம்னு எடுத்துட்டாலே ரொம்ப மழை வந்துருச்சுனாலுமே நம்மளுக்கு காட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு 10 நாள் சிரமமாக இருக்கும். ரொம்ப வெயில் அடித்தாலுமே இங்கே வேலைகள்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். எப்படிங்க ஐயா உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்களேன், மழை வந்துச்சுன்னா அந்த சமயங்களில் எந்த அளவு சிரமப்படணும்?
0: மழை வந்ததுன்னா அப்படி 10 நாள் வேலை இல்லாமல் நல்லா சும்மா தான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் வெயில் அடிச்சதுன்னா வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா போவோம். 10 நாளைக்கு நல்லா வேலைக்கு கிடைக்க அந்த மாதிரி வேலைக்கு போகும்போது கஷ்டம் இல்லாமல் போவோங்க. எது 2 மணி சம்பாரிச்சிக்கலாம். மழை பிடிச்சதுன்னா அப்புறம் வீட்டில் உட்காந்து வேண்டியது தான். இந்த மாதிரி தானுங்க வேலைகள்லாம், அந்த இந்த மாதிரி தானுங்க மாம்பட்டி வேலைகள்லாம்.
2: விவசாயி விவசாயி.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. கிராமப்புற விவசாய தொழில்களில் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து நம்மிடையே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய குழந்தை ரங்கன் அம்மாசை அவர்கள். பிரசித்தி பெற்ற கோயில் இங்க நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. பெரிய குழந்தை அப்படின்னா அங்க நிறைய கிராமங்கள் சுத்தியும் இருக்குது. உங்க ஊர்லயும் பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்கும். இங்க பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னா என்ன கோயில் சொல்வீங்க ஐயா?
1: கோயில் இருக்குதுங்க, ஆதிஸ்வரர் கோயில் இருக்குது, அப்புறம் இங்க வீரமாச்சி கோயில் இருக்குது, அதே மாதிரியே வஞ்சத்தை கோயில் இருக்குதுங்க பெரிய குழந்தையில. அப்புறம் சுத்தி கோயில்கள் நிறைய தான் இருக்குதுங்க. கற்பன் கோயில் இருக்குதுங்க, மதுரை வீரன் இருக்குது, எல்லா கோயில் இருக்குதுங்க இங்க.
0: ஐயா, இங்க நீர் ஆதாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தோட்டத்துக்கு தண்ணி பாய்கிறதுக்காகட்டும் வீட்டுக்கு குடிநீர் ஆகட்டும் உங்களுக்கு வாய்க்கால் தண்ணியெல்லாம் வருதுங்களா?
1: வாய்க்கால் தண்ணி வருமுங்க, அது ஏதோ ஒரு 6 மாசத்துக்கு வருமுங்க, அப்புறம் 6 மாசம் நின்று போகு. இப்படி ஏதோ இந்த ஆடி இதுல வாய்க்கால் தண்ணி வருமுங்க, அது 1 வருஷத்துக்கு ஒருக்கா வருமுங்க. இந்த வருஷம் ஆடியில விட்டாங்கன்னா அடுத்த வருஷம் ஆடியில தான் வருமுங்க. அப்புறம் தண்ணி வந்தா கொஞ்சம் அப்படியே குடிக்கிற தண்ணிக்கெல்லாம் கஷ்டமா இருக்காதுங்க, இல்லையா கொஞ்சம் சிரமமா தான் இருக்குமா.
0: உங்களுடைய ஊரு நல்ல மேட்டு பகுதியா இருக்குதுங்க ஐயா, காத்து பயங்கரமா அடிக்குது, எப்படிங்க அந்த காத்துல இருந்து உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சா?
1: அப்படியே இருந்தாலும் அனுபவம் ஆயிடுதுங்க எங்களுக்கு. அப்புறம் குளிர் அடிச்சா போரி வேலை போத்திக்க வேண்டியதானுங்க, இல்லையா வேலை வேட்டி செய்யற போது அப்படியெல்லாம் புஷம் ஆயிக்குமாங்க, அப்படி பாடுபடுற போது இல்லையா, அப்புறம் போய் பிரிய இறக்குற போது அது ஒரு இதாக இருக்குமுங்க.
0: நல்லா பழகிட்டீங்க.
1: பழகிட்டுமுங்க, எப்படி அப்புறம் பழகினா அப்புறம் ஏதோ ஒரு வேலை வெத்தி கத்துக்கிறது தானுங்க.
0: இந்த மாதிரி காத்தும் வேகமா அடிக்கும், அதே மாதிரி மழை பெஞ்சதுனாலுமே உங்களுக்கு கோடமலை பயங்கரமா சரு சருன்னு அப்படியே அடிக்குங்க ஐயா. கோடமலையும் உங்களுக்கு நல்லா வரும். எப்படிங்க ஐயா, ஒரு காத்து அடிச்சதுன்னா ஒரு மழை வருங்களா?
1: ஒரு காத்து அடிச்சா ஒரு மழை வருமுங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் எல்லாம் கொஞ்சம் நம்ம வளர்ச்சியா போச்சுங்க, ஒன்னும் மழை ஒன்னும் அவ்வளவு இதை பெய்யலைங்க. இல்லாட்டி ஒரு காத்து அடிச்சா பின்னாடியே மழை வருமுங்க, அதெல்லாம் அந்த காலம் போச்சுங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தா தானே இப்ப எல்லாம் மழையை நம்பாவே இழுத்து பிடிச்சிட்டு மழையை நம்ப உப்புறவாதான் பெய்யுதுங்க. வலுவா மழை இல்லை இந்த வாட்டி.
0: ஐயா, உங்க வீட்டுல நீங்களும் அம்மாவும் ரெண்டு பேருமே வேலைக்கு போறீங்க, காலையில எந்திரிக்கணும், சமையல் எல்லாம் செய்யணும், அப்புறம் மத்தியானத்துக்கு நம்ம கொண்டுட்டும் போகணும், அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? ரெண்டு பேரும் கலந்து வேலையெல்லாம் செஞ்சுக்குவீங்களா?
1: எல்லாம் செஞ்சுக்கோங்க, எல்லாம் ரெண்டு பேரும் கலந்து எல்லாம் உண்ணாம நல்லா வேலை செஞ்சுட்டு தாக்கிறோம். ரெண்டு பேரும் பாடுபட்டு தாக்கிறோம், பாடுபடாம அப்புறம் கஞ்சி வேணுமாங்க, கஞ்சிக்கு எதிர வழி வேணுமாங்க.
0: நீங்க காலையில எந்திரிச்சு அம்மாக்கு என்னென்ன ஒத்தாசை செஞ்சு கொடுப்பீங்க?
1: நாங்க ஏதோ முடிஞ்சதை ஒத்தாசை என்ன அம்மாலதான் செஞ்சுக்கோணும், நாங்க எங்க பாட்டு வேலைக்கு போயிருமுங்க, அப்புறம் அந்த அம்மாலதான் செஞ்சுக்கோணும்.
0: தண்ணி எடுத்து கொடுக்கறது
1: ஆதாரம் இல்லை, ஆதாரம் பூரா இப்ப அவையில எல்லாம் செஞ்சுக்க வேண்டியதான், இருந்தா சப்போர்ட் பண்றதானுங்க, இல்லையா இல்லைங்க. அது
0: உங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க,
1: எங்களை எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, எல்லாம் அவங்களே செஞ்சுக்குவாங்க. எல்லாம் நாங்க இருந்தா இருக்கிற போது செய்யறதானுங்க, இல்லையா அப்புறம் அவங்களே எல்லாம் செஞ்சுக்குவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க.
0: நம்ம நகரத்துல இருக்கும் போதுங்க ஐயா, பொழுதுபோக்குக்கு நிறைய இடங்கள் இருக்குது, போறோம் வாரோம் நிறைய பேருத்து பாக்குறோம். இது கிராமம், பொழுதுபோக்குன்னு பெருசா நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. எப்படிங்க ஐயா உங்களுடைய மனதை இதமா வச்சுக்கிறீங்க? ஏதாச்சும் பாட்டு கேக்குறீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்றீங்களா?
1: அதெல்லாம் இப்பதிக்கெல்லாம் பாருங்க, இந்த டிவி வந்துக்குதுங்க, இந்த டிவி வந்ததுனால அப்படியே சித்த சித்த அந்த நாடகங்க அந்த டிவி போட்டு ஏதோ பாப்போங்க. இப்ப எல்லாம் அதுதான், பின் சும்மா எந்த நேரம் உட்காந்துருக்க முடியாதுங்க. இப்ப எல்லாம் டிவி வந்துருதுங்களா, மிந்தியாட்டெல்லாம் அந்த பொம்மை கூத்து அதுக்கெல்லாம் இருந்ததுங்க, அதுக்கெல்லாம் இல்லைங்க. இப்ப டிவி வந்திருக்குது, டிவிகளை போய் பார்த்துட்டு ஏதோ சித்த பொழுதுபோக்கு அப்படியே போயிட்டு வந்துட்டு உட்காந்துக்கிறதானுங்க. 400 ரூபாய்க்கு ஒன்று போகணும், போய் காழவும்
0: அப்படிங்களா,
1: தோட்டம் போகணும்,
0: தண்ணி விடுறதுக்கு போகணும்,
1: ஐயோ தோட்டம் போகணும்,

0: வருவனுங்க போவேன்.
1: ஐயா நீங்க இப்ப அவசரமா கிளம்பணும் அப்படிங்கறீங்களே, எங்க போறீங்க ஐயா?
0: நான் தோட்டத்துக்கு போனேங்க. தோட்டம் போய் இப்ப தண்ணியோட போகணுங்க. இப்போ தண்ணியோட போறதுதான் இப்ப நான் அவசரமா போகணும்னு சொல்றேங்க நான்.
1: ஐயா இப்ப வந்து சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சு, இனி போய் தண்ணி விடுவீங்களா?
0: போய் தண்ணி எடுத்துட்டு கேட்டு மாத்திட்டு போய் வரணுங்க. போய் மாத்திட்டு போட வந்த மாட்டேன். தண்ணி ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் இருந்தாலும் தண்ணி விட்டு போட்டு தான் வருவேன்.
1: இப்ப வந்து இருட்டாயிடுச்சலுங்க, நிறைய பதவல் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் பாதுகாப்பா தானே போறீங்க?
0: பார்த்து பேட்டரி கொண்டு பாதுகாப்பா தான் போவாங்க. அப்புறம் இருட்டுக்குள்ள போய் என்ன பண்றது? போகும்போது கையில் பேட்டரி கொண்டு போறதானுங்க. அப்புறம் போய் அதை பார்த்து நிறுத்தி போட்டு அப்புறம் வந்துடுறதானுங்க.
1: நல்ல உப்பச காலத்துக்கு நிறைய பாம்பு வள்ளி பூச்சிகள் வரும், அதையெல்லாம் எப்படிங்க ஐயா பாப்பீங்களா?
0: அதெல்லாம் இப்ப சகசமாக அதெல்லாம் போறதா வரதானுங்க. அப்புறம் ஏதாவது அடிக்கிறதா இருந்தா அடிக்கிறதா, அது போறதா இருந்தா போய்க்க வேண்டியதா, தப்பிச்சு போறது எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதானுங்க. அப்படியே அதுக்கு மனசு இருக்க மாதிரி அதே போய் சுத்திட்டு இருக்குங்க. எல்லாம் இந்த மாதிரி அது சகசமா இருக்கிறதானுங்க.
1: நாமளும் பாதுகாப்பா
0: பாதுகாப்பா நாமளும் இருந்துக்கிறத கையில் போகும்போது பேட்டரை கொண்டு போறதானுங்க.
1: செருப்பு போட்டு போனேன்.
0: ஆமாங்க, எல்லாம் செருப்பு போட்டு அப்படி போறதானுங்க.
1: சரிங்க ஐயா, நீங்க பேசும்போதே ரொம்ப சுவாரஸ்யமா பேசுறீங்க ஐயா, நிறைய தகவல் எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. இப்பவுமே நீங்க வந்து இரவுமே ஒரு வேலை செய்யணும், நான் தண்ணி எடுத்து விடணுங்கிற மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்க. உங்களுடைய அனுபவத்துல இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சிருக்கிறீங்க, இன்னுமே செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. இதுவரைக்கும் நீங்க வந்து பொறுமையா நாங்க கேட்டதுக்கு எல்லாமே சுவாரஸ்யமா சொன்னீங்க. உங்களுக்கு ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 MHz சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. நன்றி, வணக்கம்.
0: நீங்க எங்கே இருந்து வந்தீங்க? அப்புறம் நாங்க உங்களோட பேசினேன், அப்புறம் இந்த மாதிரி சொல்லி சொல்லம் காட்டி நாங்களே ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொன்னேன், இப்படி இப்படி எனக்கு விவரத்து சொன்னேன். அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ரேடியோவில் வரும்போது அங்கிறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. அவங்க எங்கேருந்து வந்தவங்க என்னை கேட்டாங்க, நான் இந்த மாதிரி சொன்ன விவரத்தை ரேடியோ நிலையத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. வணக்கமுங்க.
2: இதுவரை கிராமப்புற விவசாய தொழில்களில் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து நம்மிடையே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய குழந்தை ரங்கன் அம்மாசை அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை, இதில் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில்குமி இடம்பெறுகிறது. வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் பத்மஸ்ரீ எம் பத்ரப்பன் குழுவினர். வணக்கம் நேயர்களே.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
4: 9940903835
3: அல்லது
4: 8220469
3: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
4: பதிவு கட்டணமாக ₹500 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
3: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். யானை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை தொடர்பான எந்த ஒரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 89% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப் பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தமிழக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்ஸில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, ருஜுலா ராமு, தஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். நேரம் 3:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் உங்கள் விருப்பத்தில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் நீங்கள் கால் பண்ணலாம். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி அருமையான பழைய பாடல்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பமாக கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணைய போகிற முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து தடியில இருந்து பேசுறேன் மேடம்.
0: யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
1: மனோகர் பேசுறேன் மேடம்.
0: மனோகர் சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: நிலையத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா
0: மேடம்? எல்லாரும் நல்லா இருக்கோங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: நமக்கு அனுபவி ராஜா அனுபவி படத்துல இருந்து மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ் அந்த
0: பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ.

0: நேரம் 3:07 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கிராம போனும் 103 நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் உங்க விருப்பமாக கேட்டு கசிச்சிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கங்க.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நர்த்திருப்பூர் காவலிப்பாளையத்துல இருந்து அம்பிகா பேசுறேங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: கை கொடுத்த தெய்வம் படத்துல இருந்து 1000-இல் ஒரு பியம்மா நீ பாடல்.
0: ஓகே, பாடல் வருது, கேட்டு கசிக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் சன்ஸ், கோவை.
1: நேரம் 3:11. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கிராம போனும் 103 நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கஷ்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நீங்க பேசுறது தெளிவா கேட்கல, இன்னொரு தடவை பேசுங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: பாலு
1: சார், எங்க இருந்து பேசுறீங்க? என்ன பாடல் வேணும் சொல்லுங்க? ஓகே, நீங்க கேட்ட பாடல் வருது எங்க வீட்டு பிள்ளை படத்துல இருந்து, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
2: நன்றி மேடம்.

0: நேரம் 3:18 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கிராம போனும் 103 நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கச்சிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர்யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம், அக்பர்.
0: அக்பர் சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சக்கரவர்த்தி திருமகள் படத்துல இருந்து பிறக்கும் போது பிறந்த குணம், இந்த சாங் வேணும் மேடம்.
0: ஓகே, பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
2: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம்.

0: நேரம் 3:23 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் திருப்பூர் எம்எஸ்சி நகர்ல இருந்து பொன்னுசாமி பேசுறேன்.
0: சார் சொல்லுங்க. பொன்னுசாமி சார், என்ன பாடல் வேணும்?
1: நிச்சயமாவிலிருந்து வாராய வெண்ணிலாங்கிற பாடல்
0: கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

நேரம் 3:29 நேர்களே, இதுவரைக்கும் கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஷே தமிழ். நன்றி நேயர்களே. நேரம் 3:30 நேயர்களின் கேட்கலாம் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. யானை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை உள்ளிட்ட எந்தவொரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 89% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார்

மாணவர் பிரச்சினை உள்ளிட்ட எந்த ஒரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 89% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தவேக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தவேக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்ஸில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி ருஜுலா ராமு, தஸ்னிமர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

குட் ஈவினிங் எல்லாருக்கும். நேரம் 4:03, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மயக்கும் மாலை நிகழ்ச்சி. 4 மணிக்கு வந்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த 1 மணி நேரம் அருமையான அமேசிங்கான பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு நிகழ்ச்சியில் வரிசையாக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் வைரமுத்து. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை

நான் பாடும் பாடல் திரைப்படத்தில் இருந்து அருமையான பாடல் கேட்டு ரசிச்சுங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் நா காமராசன். நேரம் 4:22 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வருது. காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் முத்துலிங்கம்.

என் தங்கச்சி படித்தவர் திரைப்படத்தில் இருந்து அருமையான பாடல் கேட்ட ரசிங்க. கே ஜே யேசுதாஸ், கே எஸ் சித்ரா பாடியது. பாடலை இசையமைத்து எழுதியவர் கங்கை அமரன். நேரம் 4:31 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நேயர்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங் 6:40 டீ கடை ஷோவில் டெய்லியும் எல்லாரும் கால் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கில் அருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா. இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு அருமையான டாபிக் தான் என்ன அப்படின்னா, ரூட்டை மாற்று. ஸோ எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் வந்து என்னடா ஒரே மாதிரி விஷயங்களே பண்ணிகிட்டு இருக்கோமே, கொஞ்சம் ரூட்டை மாற்றி தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து லைன் கிடைத்ததுக்கு அப்புறமா யோசிச்சு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணி ஈவினிங் 6:40 பேசலாம். வாழ்க்கையோ பயணமோ பேச்சோ சுவாரஸ்யம் குறையாமல் இருக்க அப்பப்போ நீங்கள் ரூட்டை எப்போ மாற்றுவீங்க, எப்படியெல்லாம் மாற்றுவீங்க அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. நேரம் 4:32 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சூரசம்ஹாரம் திரைப்படத்திலிருந்து. அருண்மொழி, கே எஸ் சித்ரா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன். இணைந்திருங்கள். இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்.

கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு ரசிச்சிங்க. கே எஸ் சித்ரா பாடியது, இசை தேவா, பாடலாசிரியர் வாலி. நேரம் 4:41. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் இணைந்து அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வருது. சாமி போட்ட முடிச்ச திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் இளையராஜா எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் கங்கையமுரன்.

நீ சிரித்தால் தீபாவளி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டுகள். ஸ்ரோம் எஸ் ஜானகி, மனு பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் பிறைசூடன். நேரம் 4:52, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் உங்களுக்காக வருது. கோயில் காலை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கைமரன். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்.

0: நேரம் 4:57 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல இதுவரைக்கும் மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஷே தமிழ். நன்றி நேயர்களே.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட ஏதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ்டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்ல நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோ அனு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்குது ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கு, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்குறத எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா 4-wheeler பெட்ரோல் அண்ட் 2-wheeler பெட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு மக்களவை பரிந்துரைத்துள்ளது. யானை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை உள்ளிட்ட எந்தவொரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக

உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 89% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தவிக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தவிக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிகள் பட்டியலில் இருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்ஸில் நடைபெற்ற சர்வதேச பாரா

0: முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தாவேக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிகள் பட்டியலில் இருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்ஸில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பற்றி ருஜுலா ராமு, தஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பும்ராவும் ஆல்ரவுண்டர் பிரிவில் ரவீந்திர ஜடேஜாவும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள். அஞ்சு மணி 3 நிமிஷம் சட்ட சாயங்காலத்தில் சந்தோஷமா என்டர் ஆகிற அனைவருக்கும் குட் ஈவினிங் சொல்லுகிற குட் பாய் நான் தான். ஒவ்வொரு நாளும் இந்த ஈவினிங் 5 to 6 அப்படிங்கிறது சித்திரச்சவனம் அப்படின்ற நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வரும். சித்திரச்சவனம் வரும்போது நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அனுபவ கருத்துக்கள், ஒரு இன்ஸ்பைரிங் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு சீஃப் கெஸ்ட்டை வந்து நம்ம இன்வைட் பண்ணி அவங்களுடைய நிறைய வாழ்வியில் வந்து நம்ம பேசி பகிர்ந்துப்போம். இன்றைக்கும் கூட நம்ம நிகழ்ச்சியில் ஒரு யங் டேலண்ட் இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஓவிய கலைஞர் பவதாரணி ஸ்ரீ. ஸோ இனிய மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவை சார்பாக வணக்கங்கள் உங்களுக்கு.
2: வணக்கம் சிவா. எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்களுக்கும் என்னோட பெரிய பெரிய வணக்கம்.
1: எஸ், ரொம்ப சாஃப்டாக பேசுறதுனால வந்து ஐயோ ஒன்றும் தெரியாதவங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு யங் டேலண்டட், நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க, சொல்லுவாங்க இல்லையா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற மாதிரி. ஒரு சின்ன பொண்ணுக்குள்ளே பெரிய பெரிய டேலண்ட்லாம் இருக்கு, என்ன விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். பட் பவதாரணி ஸ்ரீ நீங்கள் சொல்லுங்கள், பவதாரணி ஸ்ரீயை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி பண்ணலாம்?
2: சின்னதாக ஒரு பென்சிலில் ஸ்டார்ட் பண்ண லைஃப் தான் என்னோடது. ஸோ அது வழியாக கூட்டிகிட்டு வந்தது தான் எனக்கு இந்த ஸ்டேஜும் சரி, என்னோட இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலும் சரி, எல்லாமே அந்த பென்சில் தான். ஸோ பென்சில்னு எடுத்தாலே பவதாரணி அப்படி நம்ம எடுத்துக்கலாம்.
1: ஓகே, உங்களுடைய ஸ்கூலிங் காலேஜிங்கில் நீங்கள் எங்கே முடிச்சிங்க?
2: ஸ்கூலிங் இங்கே இருக்கிற ஆரஸ்புரம் கேர்ள்ஸஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணேன். காலேஜ் ரத்னம் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணேன். என் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் 2021 பாஸ் அவுட் நான். எஸ்பெஷலி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அந்த கொரோனா பேட்சே நாங்கள் தான்.
1: எஸ் ரைட், அதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கியூட். பட் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு படித்த ஒரு பொண்ணுக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பர்டிகுலராக இந்த ஆர்ட்டை வந்து எடுக்கணும்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு?
2: எல்லாருமே வந்துட்டு படிப்புனாலே வந்து ஒன்று டாக்டர் இல்லாட்டி இன்ஜினியர் இல்லாட்டி பர்டிகுலராக ஆர்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி தான் போகிறவங்க. அப்போ யார் இந்த மாதிரி ஒரு மீடியா சைடில் வந்துட்டு நம்ம ஷைன் ஆகும் அப்படின்னு வரக்கூடிய பசங்களில் யோசிக்கிறது இந்த விஸ் கமிட்டி பீப்புள்ஸ். லைக் நம்மளை மாதிரி இருக்கவங்க நம்ம எப்படியாவது ஒரு வழியில் வந்து ஷைன் ஆகிட மாட்டோமா, நம்மளோட தனித்தமை என்ன சொல்கிறது, தனித்துவமான ஒரு வேலைக்கெல்லாமே ஒரு ஒரு ஐடென்டி கிடைக்கிற ஒரு கோர்ஸ் தானே நம்மளோடது. ஸோ நம்ம இதில் எடுத்து ஷைன் ஆகி வர்றது ஒரு ஒரு பர்டிகுலர் இதுக்காக தான் நம்ம விஸ் கமிட்டி எடுத்தோம்.
1: ஓகே, பர்டிகுலராக இந்த ஆர்ட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு ரோல் மாடல், லைக் ஒன்று அவரை நம்ம பீட் பண்ண கூட இவர் மாதிரியாவது வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் யாராக இருக்காங்களா?
2: லைக் லாட் ஆஃப் ஒரு நிறைய டிரெக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படி இந்த ஒரு ஸ்லோ மூவியை எடுத்துட்டு எப்படி எப்படி ஒரு ஆடியன்ஸை வந்து 2 hours உட்கார வைக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ எப்படி ஒரு டைரக்டர் ஃபார்ம் ஆகுறாங்க, அந்த ஒரு இன்ஸ்பைரில் தான் வந்தது நான். ஸோ இந்த லிஸ்ட் எடுத்தோம், நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம
1: ஃபைன். பட் ஒரு அப்ப நீங்க சொன்ன மாதிரி பென்சில் ஆரம்பிச்ச ஒரு ஒர்க், அது வந்து எப்ப இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது, உங்களுக்கு எப்ப தெரிய ஆரம்பிச்சது ஓகே நம்ம ஓரளவுக்கு வரையறோம் போல இருக்கு, அதை நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க ஏ நீ நல்லா வரையறப்பா அப்படின்னு, அது எப்ப இருந்து ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி?
2: எஸ்பெஷலி இந்த கொரோனா டைம்ல ரொம்ப ஐசோலேட் ஆன டைம் அது. அது சரி என்னடா நம்ம இந்த நாட் ஃபுல்லா இந்த ரூம்குள்ளே

0: இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, ஏதோ ஒன்று நமக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்தது தான் அந்த பென்சில் அண்ட் பேப்பர். ரியலி அந்த அந்த சாலிடாக அந்த 6 மந்த் வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணலை. உனக்கு வேணுங்கிறத பண்ணிக்கோ, உனக்கு உனக்கு என்னெல்லாம் தோணுதோ நீ அந்த ரூம்குள்ளே பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுத்த டைம் தான் அந்த கொரோனா டைம். மற்றவங்க என்ன பண்ணாங்களோ இல்லையோ, நம்ம இந்த ஆர்டிஸ்ட் மோஸ்ட்லி நான் கேட்ட கேள்வி எல்லாம் பார்த்த வரைக்குமே எல்லாருமே இந்த கொரோனா டைம்ல வந்து ஆர்டிஸ்ட் தான் நிறைய பேர். பென்சிலை எடுத்து ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிபிள் தான், அங்க ஆரம்பிச்ச ஒரு ஆர்ட் தான் என்ன இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சது. அதுவும் இல்லாம எஸ்பெஷலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, என்னதான் நான் கிறுக்கி நான் அவங்கள மாதிரி வரையலனாலுமே நான் நீ என்னதான் வரைஞ்சிருக்க வா சூப்பர். ஆமா, சோ அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நல்லா எனக்கு சப்போர்ட்டிவ் கொடுத்தாங்க.
1: நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிருந்தா கூட அதை என்கரேஜ் பண்ற விதம் இருக்கு, அதை சொல்ற விதம் இருக்கு, அதை வந்து நம்ம இன்னும் மோட்டிவேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவோம். ஒரு பென்சில் ஆர்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய நிறைய கைண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்திருக்கு, அதை வந்து ஒரு பிசினஸா கூட நீங்க கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஃபெட் அப் ஆயிடுவோம், போதும் அப்படின்னு போரிங் ஆயிடும், இல்ல வந்து யாராவது ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அப்பா அம்மா போல இருக்கு அப்படின்னு தோன்றும். நீங்க ஏன் அதை விடவே இல்ல? மேபி நீங்க அதை ஃபைண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் ரைட், நமக்கான வே இதுதான் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிட்டீங்களா?
0: கண்டிப்பா, இந்த இடத்துக்கு நான் ரொம்ப சின்சியர் தேங்க்ஸ் தரது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தான். ஏன்னா நான் ஆரம்பிச்ச கட்டத்துல என்னதான் அது கிறுக்கலா இருந்தாலுமே இது கிறுக்கல் கிடையாது, இது நீ உனக்குள்ள இருக்கிற ஒரு டேலண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ஈவன் என்னோட ஸ்டாஃப்ஸ் கூட்டிட்டு வந்தாங்க, காலேஜ் ஸ்டாஃப்ஸ் கூட்டிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட்டிட்டு வந்தாங்க. எல்லாருமே இது நீ செம்மையா பண்ற, நீ இது ஏன் இன்னும் நீ கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து, ஆக்சுவலாக நான் சிங்கிள் பேரண்ட், ஸோ என்னோட அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா நீ உட்காந்து பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன வரைய சொல்லி பேப்பர் பென்சில் ஈவன் ஒவ்வொரு பென்சில் ரொம்ப காஸ்ட்லி, ஒரு 100 ஸ்டார்டிங் பென்சிலே வந்து 100 தான். சோ அந்த அளவுக்கு
1: நாங்கலாம் நடராஜா பென்சில் அப்பலாம் வந்து அந்த மாதிரி வாங்கி பண்றதுக்கே பெரிய விஷயமா இருக்கும். ஃபைன்,
0: சோ அந்த டைம்ல வாங்கிலா கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன் அப்படினு சொல்லிட்டு அப்போ வாங்கி கொடுத்து ஓபனா பண்ணது அது. சோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இல்லனா இல்ல. அண்ட் ஆல்சோ எனக்கே ஒரு கட்டத்தில் நம்ம வந்து இன்னும் பர்ஃபெக்ட் ஆகல அப்படின்னு ஒரு தாட் இருந்தது, பட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் தான், நீ இன்னும் பண்ணலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்த அந்த சப்போர்ட்டிவ் வேவ் தான் நீ இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு.
1: எஸ், நம்ம லைஃப்ல எப்பவுமே கூட ஒருத்தர் வந்து கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து மோட்டிவ் பண்ணி ஒரு மெருகத்துக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. 5:08 ஆகாஷ்வாணிக்கும் M3 103 FM நீங்கள் கேட்டு இருக்கீங்க சித்திரச்சி போனோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு வளர்ந்து வரக்கூடிய நல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகக்கூடிய கேபபிள் இருக்கக்கூடிய ஓவிய கலைஞர் பவதனஸ்ரீயோட பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பேசி பகிரலாம், தொடர்ந்து கேளுங்க, பாடலுக்கு பிறகு பேசலாம்.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலக நமது எஃப்எம் ரெயின்போ 103.3 5:13 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். ஒவ்வொரு நாளும் சித்திரச்சவனம் நிறைய அனுபவ கருத்துல பகிர்ந்து கூடிய நிறைய விருந்தினர்களை அழைச்சிட்டு வரும். இன்னைக்கும் கூட ஒரு சிறந்த ஓவிய கலைஞர், ஒரு யங் டேலண்டட் பவதாரணி ஸ்ரீ நம்மளோட இருக்காங்க. சொல்லியிருந்தாங்க ஒரு கொரோனா பேச்சு தாங்க நானும், பட் ஆனால் அந்த ஒரு ஐசோலேட் அந்த ஒரு தனித்துவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனிமை இருந்தனால கிடைச்சது. ஒரு பென்சில் ஆரம்பிச்சு என் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய லெவல் வந்து மூவாயிருக்கும் அப்படின்னு அந்த பெரிய லெவல் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க பவதாரணி, நீங்கள் சொன்னீங்க பென்சிலை தான் ஆரம்பிச்சது, ஒரு சின்ன ஒரு ஆட்டம் ஆரம்பிச்சது, நிறைய நிறைவுரைகளாம் தாண்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொடுத்த ஊக்கம் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வரைஞ்சி கொடுத்ததுக்கு நம்ம வந்து பேமெண்ட் வாங்குறதுங்கிறது ஒரு பிஸ்னஸாக அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியல் பாயிண்ட் இருந்திருக்கும். அது எப்போ எப்படி நடந்தது?
1: கரெக்ட். ஸோ இது வந்து ஒரு ஃபன்னாக ஆரம்பித்த வேலை கண்டிப்பாக. அந்த வேலையில் நமக்கு அமௌண்ட் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் கண்டிப்பாக. அது நான் ஆரம்பித்தது வந்து என்ன தான் நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தாலுமே அந்த ஃப்ரெண்ட்ஸே வந்து இது உனக்கு பிஸ்னஸ் ஒரு பாத், ஸோ நான் உனக்கு பே பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு ஆரம்பத்தில் பே பண்ணது எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரெண்ட் எனக்கு பே பண்ணது 250 rupees ஃபார் தட் ஃப்ரேம். அது A4 சைஸ் ஃப்ரேம் கண்டிப்பாக எல்லா ஆர்டிஸ்ட்க்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு சைஸ்க்கு. ஸோ அந்த சைஸில் நான் பண்ண எஸ்பெஷலி பண்ண ஆர்ட் ஒர்க் வந்து கண்ணு. ஸோ அந்த கண்ணு தான் என்னோட இந்த கெரியரவே பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், அந்த கண்ணு தான்
0: ஐ ஓப்பனிங். ஐ ஓப்பனிங் பங்களா அதுதானா?
1: ஆமாம், அந்த கண்ணில் ஆரம்பித்தது தான் இந்த பாத் ஒர்க், சாரி இந்த ஆர்ட் ஒர்க்கு. அது ஸ்டார்ட் பண்ணி இப்போது பவி ஆர்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். ஸோ ஒரு ட்ராயிங் ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு அந்த கண் எனக்கு திறந்து விட்டுருக்கு.
0: எஸ், இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தனிமை வந்து ஒரு விஷயத்த கொடுத்துருக்கு நமக்கு, அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு தனியாக ஒரு ஆர்ட்ஸ் வச்சு பண்ணுற அளவுக்கு, அகடமி வச்சு பண்ணுற அளவுக்கு போயிருக்கீங்க. பட் இந்த ஒரு லாங் டிராவலில் நீங்கள் கற்றுக்கிட்டது என்னென்ன? ஏன்னா எப்பவுமே ஒரு கலை வந்து ஒரு இடத்துலையும் நின்றாது, நிறைய இம்ப்ரூவைஸ் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் என்னென்ன கற்றுட்டு இருக்கீங்க, இன்னும் என்ன கற்றுக்கணும்னு
1: நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, இந்த விஷயத்தில் இந்த லாங் ஜேர்னியில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிப்போம் இன்ட்ரெஸ்டோட ஒரு 100% எஃபெக்ட் கண்டிப்பாக போடுவோம்.
0: கண்டிப்பாக.
1: ஆனால் அதில் நிறைய தடங்கள் வரும். அதாவது ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க, இது நல்லா இல்லை, இதையே நீ வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுற, சரி ஓகே அதான் நீ இவ்வளோ தூரம் வந்துட்டே இல்லை, இன்னும் ஏன் இது அன்வான்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்க, இதை ஜஸ்ட் லீவ் பண்ணிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி தெரியும். இந்த ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற இடத்த நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு என்ன வேணுங்கிறத, நம்ம எவ்வளோ எஃபெக்ட் நமக்கு போடணுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ யார் என்ன நெகட்டிவாக நம்மளை சொல்லி நம்மளுக்கு வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாங்கிற ஒரு நோக்கத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டாப் பண்ணிடுங்க. அது வந்து நமக்கு வேண்டவே வேண்டாம். யார் என்ன நினைச்சா என்ன, யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன. ஸோ நமக்கு வேணுங்கிற விஷயத்த நம்ம வந்து

0: கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். நம்மளோட நினைக்கணுங்கிற அந்த நோக்கத்தை கொண்டு, அதாவது என்ன சொல்றது, ரீச் அடையிற வரைக்கும் நம்ம கொண்டு போயிடணும். அது கொண்டு போனா மட்டும்தான் நம்ம என்ன நினைச்சோ, நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா கிடைக்கும்.
1: ஏன்னா சின்ன வயசுல வந்து எல்லாரும் ஒரு பேப்பர் பேன் வச்சுக்கிறதுனால என் பொண்ணு சூப்பரா வரையுது, என் பையன் சூப்பரா வரையணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் நினைச்சேன் ஒருவேளை மேபி அங்கிருந்து இது ஆரம்பிச்சிருக்க முடியும், பட் கிடையாது, ஒரு சட்டன் காலேஜுக்கு அப்புறம் தான் வந்து இது ஆரம்பிச்சிருக்கு. பட் எந்த ஒரு இடத்துலயுமே வந்து இது பிசினஸ் எடுத்துட்டோம், ஒரு 250 வர ஆரம்பிச்சு, இது அடுத்த லெவல் கொண்டு போகணும், இதுக்கு இவ்வளவு ஸ்கோப் இருக்கு, இந்த மார்க்கெட் கூட ரொம்ப பெருசுதான், இதை விரும்புறவங்களும் இதை பிசினஸாவும் பண்ண முடியுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? நீங்களாவே அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ஆகி போனீங்களா, இல்ல யாராவது உங்களுக்கு கைட்
0: பண்ணாங்களா? ஆக்சுவலா நம்ம வந்து செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட் தான். சோ எனக்கு இத பத்தி ஜீரோ ஐடியா.
1: ஓகே,
0: ஒன்ஸ் கொரோனாக்குள்ள இறங்குறப்போ ஒவ்வொரு எல்லாத்துக்குமே வந்து போன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா மாறி இருக்கும் அந்த டைம்ல. ஸோ அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டோங்கிறத விஷயம் இந்த டைமில். அது நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும்.
1: ஏன்னா நிறைய இடங்களில் வந்து கார்ட்டூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ரொம்ப மவுஸ் இருக்கும், கார்ட்டூன் ஆர்ட் வரைகிறது வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் சொல்ல ஆரம்பிச்சது, நிறைய கதை சொல்ல ஆரம்பிச்சது. இந்த ஆர்ட் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தது உண்டா? ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, அந்த ஆர்டர் வரைஞ்சி கொடுக்கறது ஒரு கைண்ட் ஆஃப், இதன் மூலமா ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்றது, இப்ப நிறைய புத்தகங்களுக்கு வரைஞ்சு கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள்.
0: எஸ், நான் ஆல்ரெடி நான் அது ட்ரை பண்ணிருக்கேன். எப்படின்னா சில கஸ்டமர்ஸ் வந்து அதை வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, என்னோட குழந்தைக்கு வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு புக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த புக் வந்து எங்க நான் சொல்ற கதை மாதிரி இருக்கணும். அதாவது நான் இப்போ எப்படி சொல்றது, எங்களோட வலைமுறைகளை வந்து சொல்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பண்றப்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். அண்ட் இந்த டிராயிங்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன போக போக வந்ததுன்னா, சில பேர் வந்துட்டு சில பேர்த்துக்கு அப்பா இருக்கும், சில பேர்த்துக்கு அம்மா இருக்கு, இதை வந்து தப்பா எடுத்துக்காதீங்க, இதை நான் ஜஸ்ட் ஒரு விஷயமா சொல்றேன். அப்படி இருக்கிறப்போ என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாம் எல்லாருமே எனக்கு சேர்த்து கொடுங்க, அதாவது எங்க கூட எங்க அம்மா உட்கார்ந்துருக்க மாதிரி வரைஞ்சு கொடுங்க, எங்க கூட என்னோட பாப்பா கூட எங்க அப்பா அம்மாவே சேர்த்து உட்கார வச்சு கொடுங்க. அந்த விஷயம் எல்லாம் கேட்கறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இல்லாதவங்கள சேர்த்து வச்சு நம்ம குடுக்கறோமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து
1: எதுனாலுமே,
0: ஆமா, அது ரொம்பவே ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு தெய்வீகமான ஒரு ஃபீல் கிடைக்குங்க. அது என்னால வார்த்தையால எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல.
1: எஸ், நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, அதை வந்து ஒரு மாஃபிங் பண்ணிடலாம், இல்லாதவங்களை வந்து இருக்க மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பட் ஒரு ஆர்ட் அதை தத்ரூபமா அதை நீங்க உள்வாங்கணும், அந்த குழந்தையோட அந்த இல்லாதவங்க யாரோ சம்திங் அவங்களோட அந்த அட்டாச் பண்றது அப்படிங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான வே இல்ல, டிஃப்ரெண்டான பாத்து. ஏன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கிறது, இதை நம்ம பிரசன்ட் பண்றோம் அப்படின்னு மட்டும் இல்லாம அது ஒரு ஆத்மாத்மா பண்ணும்போது அதை அந்த மாதிரி ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு, அதை ரிசீவ் பண்ணும்போது உங்க ஃபீல் எப்படி இருந்திருக்கு?
0: ஐயோ, வேற லெவலுங்க. சத்தியமா அச்சா, இதுக்காக தான்டா கடவுளே எனக்கு இந்த வரம்
1: கொடுத்துருக்காங்க
0: அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அது வந்து வார்த்தையால கேக்குறத விட சில பேர்லாம் எனக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட பிரசன்ட் பண்ற வீடியோ எல்லாம் கொடுப்பாங்க, லிட்ரலி அவங்க அழுதுருவாங்க அதை பார்த்துட்டு, ஐயோ பா, ஐயோ இதுக்கு தான்டா நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ ஆர்டிஸ்ட் எல்லாம் கிரியேட்டுங்க.
1: இந்த ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசுங்கிற மாதிரி இல்ல, இந்த இதுக்கு தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். பட் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம ட்ரை பண்ண ஓ இதுல இன்னும் ஸ்கோப் நிறைய இருக்கு, இன்னும் புதுசு புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிருக்கா? இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றது, இல்ல ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் அடுத்த லெவல் போறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கு? இப்ப நீங்க புதுசா ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒரு உங்களோட ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்கா?
0: கண்டிப்பா. இதுல இப்போ என்னன்னா, இப்போ வெட்டிங்ல வந்து இப்போ ரொம்ப எஸ்பெஷலி நிறைய பண்றாங்க, அதாவது லைவ்லயே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லாதவங்க கூட இருக்கிறது, அதாவது அப்பா அம்மா இல்ல உங்களோட நினைவுல யார நீங்க சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து அந்த மாதிரி பண்ணலாம். சோ ப்ராஜெக்ட் இப்போ புதுசா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த வெட்டிங் ஆல்பம்ல சேர்ந்து ஒர்க் பண்றது, அதாவது லைவ் டெலிகாஸ்டிங், அதாவது ஒரு ஸ்கிரீன் ப்ரொஜெக்டர் முன்னாடி வச்சிருவோம். ஸோ அதுல வந்துட்டு அவங்க ஹோல் ஃபேமிலி அந்த வெட்டிங்க அட்டன் பண்ற மாதிரி, லைக் மிஸ்ஸிங் பீப்புள்ஸும் இருக்கிற மாதிரி நாங்கள் இப்போ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி சொல்றது, இல்லாதவங்களும் என்னோட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க.
1: இது ஆர்ட் மூலமாவே?
0: ஆமா, ஆர்ட் மூலமாவே, லைக் ஒரு சின்ன சின்ன, ஆக்சுவலி இது டிஜிட்டல் ஆர்ட்னு சொல்லுவாங்க.
1: டிஜிட்டல் ஆர்ட், ஓகே.
0: நாட் ஒன்லி பென்சில்.
1: சோ பென்சில் ஆர்ட்ல இருந்து டிஜிட்டல் ஆர்ட் போகும்போது என்ன மாதிரியான பிளஸஸ் இருக்கு, இல்ல என்ன டெக்னாலஜி இதுக்கு வந்து ரியலி சப்போர்ட் பண்ணது அப்படிங்கறதையும் சொல்லல. இப்ப ஏஐ வந்து வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு.
0: ஆமா, கண்டிப்பா. ஏஐல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, பட் ஆர்டிஸ்ட்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெப்ப வந்து லைட்டா மேல தூக்கி வச்சிருச்சு. என்ன சொல்றேன்னா, இப்போ இல்லாதவங்க இருக்கிறது வந்து பென்சில் மூலியமா நிறைவேறிடுச்சு, பட் அவங்க கூட ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட் எல்லாம் எதிர்பார்ப்போம், லைக் ஃபுட்டை ஊட்டி விடுற மாதிரி ஸ்டாப் மோஷன் வீடியோஸ். ஸோ அந்த மாதிரி பண்றது ஏஐ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தாட்ஸ் எல்லாமே நம்மளோட தான், ஆர்டிஸ்டோடது. ஆமா, ப்ராம்ப்ட் மட்டும் கரெக்டா போட்டா போதும், அது நமக்கு அது ஒர்க் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து பாக்குறவங்களுக்கும் சரி, அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீசிங்கா நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல

0: அவங்க என் கூட வந்தது ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கு.
1: ஓகே, நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் பேமெண்ட்டாக வாங்கினது 250 அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து ஹைலி பேமெண்ட் அது எங்களுக்கு சொல்லாமா? ஹைலி பேமெண்ட்
0: கரெக்ட். அந்த நான் சொன்னல அந்த ஐ திறந்து வச்ச கண்ணு, அதுக்கு நான் வாங்கினது வந்து 250 ரூபீஸ். அதே சைஸ் ஃப்ரேமுக்கு நான் இப்போ கரண்ட்லி வாங்குறது
1: 7000.
0: 7000
1: நம்மளோட ஓவிய கலைஞர் பவதாரணி இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசி பகலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து கேளுங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசிச்சு சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சித்திரச்செவ்வானம் சித்திரச்செவ்வானம் நிகழ்ச்சியில பேசக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கும் போது நமக்கு எதோ வயசுல வந்து லைட்டா இன்ஸ்பயர் ஆக தான் செய்யுது. ஸோ இன்னைக்கும் கூட ஒரு யங் டேலண்டட் ஓவிய கலைஞர் பவதானஸ்ரீ இருக்காங்க. ஸோ லைஃப் ஏ மேஜிக்ங்க, நீங்க வந்து கோவித் ஃப்ளோ போயிட்டே இருங்க, ஏன்னா போக போக தான் தெரியும் நம்மளோட டேலண்டட் என்ன, நம்ம பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன பிரேக் கிடைச்சு அங்கே நின்றாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எஸ் கரெக்ட் பவதானஸ்ரீ, நீங்க சொல்லிங்க ஒரு 250 ஆரம்பிச்சது இன்னைக்கு 7000 வரைக்கும் நின்று அப்படின்னு ஒரு ஹைலி நல்ல ஒரு ப்ரொஃபைல் அது. பட் எங்கேயாவது ஃபன் மூமெண்ட் நடந்திருக்கும்ல, ஏன்னா ஒருத்தவங்க ஒன்று வரைய சொல்லியிருப்பாங்க, நம்ம உள்டாவா யாருக்காவது மாத்தி அனுப்பியிருப்போம், இல்ல வரைய சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேற ஒன்னு பண்ணிருப்போம். இந்த மாதிரி ஃபன் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கா?
1: என்னதான் ஒரு ஃபன்ல ஆரம்பிச்ச வேலையா இருந்தாலும் இது வேலை தானே, எண்ட் ஆஃப் தி டே. சோ நம்ம பெர்ஃபெக்டா தான் பண்ணி காட்டணும். நீங்க சொல்ற அளவுக்கு எதுவும் ஃபன் ஆகல, ஆனா சின்ன சின்ன இந்த கேரி கேச்சர் அப்பதான் ஆரம்பிச்சது. ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, என் ஃப்ரெண்டுக்கு நான் கிஃப்ட் பண்ணணும், அவனைதான் பண்ணணும், ஆனா அவன அவனை மாதிரி பண்ணக்கூடாது. அவங்கள வந்துட்டு இப்ப எனக்கு வந்து அவன் கொஞ்சம் குண்டா இருப்பான், சப்பியா இருப்பான், அதனால அவனை நல்லா ஒரு கேரி கேச்சர் மாதிரி எனக்கு ஃபன்னே ஆக்குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த கேரி கேச்சர் ஐடியாவே ஸ்டார்ட் ஆச்சு.
0: பட் அது ஒரு காம்ப்ளிகேட்டட் தான இல்லையா, உங்களுக்கு உங்களோட இமேஜினேஷன் ஃபுல்லா அதுல வேலை செய்யும். ஃபேஸ் வந்து மாதிரி இருக்கும், பாடி வந்து கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிப்பீங்க, இல்ல ஃபேஸ் வந்து ரொம்ப கார்ட்டூன் மாதிரி கொஞ்சம் பெருசா பண்ணி கட்டுவீங்க. இது எவ்வளவு காம்ப்ளிகேட்டட், அது ஈஸியா, டைம் எடுத்துக்குமா ரொம்ப?
1: அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி யோசிக்கிறதா விஷயமே. ஸ்கெட்ச் அண்ட் ஹார்ட் ஒர்க்கோட ஹார்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மி, ஏன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபேஸ் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிரியேட்டிவா யோசிக்கிறோங்கிறத விஷயமே.
0: ஓகே,
1: சோ ஒன்ஸ் நம்ம ஃபேஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே, ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சு அதை வரைஞ்சிட்டாலே போதும் அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி. பாடி பண்ண பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸி. மேபி நான் ஆர்டிஸ்ட்னால எனக்கு கொஞ்சம் ஈஸின்னு
0: நினைக்கிறேன்.
1: ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்.
0: பட் நிறைய ஒரு ஏஃபோர் ஷீட் எடுத்துட்டா கூட அதுல வந்து நிறைய லைன் லைன்ஸா போடுவாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் கண்ணை மார்க் பண்ணிப்பாங்க, எங்க அந்த ஒரு கிராஸ் மாதிரி ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க.
1: எஸ், எவ்ரி ஆர்டிஸ்ட் டு தட். ஏனா ஒவ்வொரு கிரிட்டுமே பண்ணி பண்ணுவாங்க. அது வந்துட்டு ஆரம்ப கட்டத்துல பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா இது ஒரு பர்சனல் அட்வைஸா எடுத்துக்கோங்க, நீங்க கிரிட் பண்ணியே நீங்க ரெகுலரா டிராயிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கிரியேட்டிவ் வே வந்து ரொம்ப ஸ்டாப் ஆயிடும். நீங்க எப்போ உங்களோட கோடு போடாத உங்க வெறும் கையில ஸ்டார்ட், ஒரு பேப்பர்ல டாட் வச்சு ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பதான் உங்களால ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆர்டிஸ்டா ஃபீல் பண்ண முடியும். போன உடனே லைஃப் ஸ்கெட்ச் எல்லாமே பண்ண முடியும். ஆர்ட்டுங்கிற பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பார்த்ததெல்லாம் வரையணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கிரிட்ட தூக்கி குப்பையில போட்டுருங்க. ஜஸ்ட் உங்க கை எந்த பக்கம் திரும்புதோ எந்த பக்கம் வளையுதோ அதை நீங்க ஆரம்பிச்சாதான் ஆர்டிஸ்ட்.
0: ஓகே, சில திரைப்படங்களை பார்த்து நாங்க வந்து வியப்போம், மாடர்ன் நாட்டுக்கு வந்து இவ்வளோ பேமெண்ட்டா அப்படிங்கிற மாதிரியான சில காமெடிஸ் ஜோக்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பட் அது என்ன சொல்லுது, ஏன்னா ஆர்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, எப்படி ஒரு கவிதை எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வையில தெரியுமோ, படிக்கும்போது ஒரு உணர முடியுமோ, அதே மாதிரிதான் ஓவியம் கூட. நீங்க என்ன நினைச்சு வருவீங்க, அது அப்படியே தான் ப்ரொஜெக்ட் ஆகும்னு நினைப்பீங்களா, இல்ல அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது விட்டுருவீங்களா, அந்த ஸ்கோப்ல விட்டுருவீங்களா?
1: ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தோட பார்வை வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கலர்ஃபுல் சில்க் பார்க்கும்போது, அதாவது ஒரு சில்க் துணி சுத்தி இருக்கிறத பார்த்தா சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். அது நீங்க ஒரு தடவை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அது லைட்டா லைட் அடிக்கிறப்போ அது பாக்குறப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அந்த விஷயத்த பாக்குறப்போ அது ஒவ்வொருத்தவங்களோட பார்வை, இது இதை போய் நீ ஏன் பாத்துட்டு இருக்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஆனா ஆர்டிஸ்டா இல்ல ரசிக்கக்கூடிய சில பேர் வந்துட்டு வா பார்க்க ரொம்ப அழகா பின்னி இருக்கு, கோதி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மயில் தொகை ஆடுறது சில பேர்த்துக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் அது ஜஸ்ட் ஆடிட்டு இருக்கு, அதை ஏன் பாக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாக்குற விதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நிறைய கலைஞர் இருக்காங்க, நிறைய விஷயத்த வரையறவங்க இருக்காங்க, நிறைய கலர்ஸ பாக்குறவங்க இருக்காங்க. அது எந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோங்கிறத விஷயம். சில பேர் இந்த வால் ஆர்டிஸ்ட் இருக்காங்க நிறைய பேர், அதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொருத்தவங்க ரசிக்கிறது ஒவ்வொரு விஷயத்துல.
0: எஸ் கரெக்ட். இப்போ ஒரு போட்டோகிராஃபியும் அப்படிதான், கவிதையும் அப்படிதான், ஓவியம் அப்படிதான். ஏன்னா இதுல என்ன இருக்குன்னு பாக்கும்போது அதுல அவங்களுக்கு ஒரு விஷயம் பட்டிருக்கும், அதாவது அவங்களோட கோணத்துல எடுக்கும் போது மேபி அது ஒரு மேஜிக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிதான் ஓவியம் கூட. பட் ஓவியத்துல எப்படி பேச முடியாத விஷயத்த கூட பேச வைக்க முடியும், நீங்க சொன்ன மாதிரி இல்லாதவங்களை கூட கண்மாடி காட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து அந்த தன்மைக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு டிராவல் பண்ணி போறோம், இதுல இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு, இவ்வளவு விஷயம் இருக்கு, இதுல இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, இதுல இவ்வளவு ஏர்னிங்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவு கத்துக்கிறீங்க, கத்துக்கிட்டு நீங்களும் சொந்தமா ஆரம்பிக்கிறீங்க. எந்த இடத்துல இதை வந்து நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தோம், நம்ம இதை சொந்தமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது?
1: கண்டிப்பா இது நான் வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் எனக்கு ஒரு அகாடமியில ஆர்ட் டீச்சரோட

0: கிடைச்சது.
1: ஓ சூப்பர்.
0: அந்த கிடைச்சதுல ரொம்ப அது ஹைலி பே, அது நான் வந்து தப்பு சொல்ல முடியாது. அந்த வர்றது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, கத்துக்கிறது ஒரு லெவல்னாலும் பே பண்றது கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஆனா அந்த கிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கத்துப்பாங்க. ஆனா அது ஹைலி பேனால சில பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வர முடியும் அவங்க உள்ளுக்குள்ள. நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள அவன் கிறுக்குனா கிறுக்கறதோட விட முடியாது மிடில் கிளாஸ்ல. அவனுக்கும் கிளாஸ் இருக்கு, அவனுக்கும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல யோசிச்சதுதான் இந்த பவியாச் அகாடமி. ஸோ சாமானிய பீப்புளுக்கும் ஒரு ஆர்ட்டுங்கிறது போகணும், ஆர்ட்டுங்கிறது வந்துட்டு ஈஸியா ரீச் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சனாலதான் இந்த ரெகுலர் கிளாஸஸ்.
1: ஓகே, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததாலையும் உங்களுக்கு யாரும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாதனாலும் உங்களுக்கு ஒரு தனிமை கிடைச்சனால கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க. ஒரு குழந்தை வந்து இன்றைக்கி நிறைய படிக்கிறது ரொம்ப அதிகமாக படிக்கிறாங்க, நம்ம படித்த காலத்தில் மாதிரி படிக்கிறது ஒரு புக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கடையில் வந்து ஸ்விமிங் போகிறதா இருக்கட்டும், சைக்கிளிங் போகிறதா இருக்கட்டும், ஸ்கேட்டிங் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்களும் சொல்லித்தராங்க. அதில் கைண்ட் ஆஃப் ஒன்று ஆர்ட்டும் கூட. ஒரு குழந்தை இப்போ இருந்து ஆரம்பிச்சதுன்னா அவங்களுடைய அந்த ஆர்ட்டிங் ஸ்கில் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுனா எந்த ஏஜ்லேருந்து ஆரம்பிச்சு அது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் அதிகமாக வரும்.
0: நல்லா நீங்கள் ஒரு குழந்தையோட நோட் பண்ணிங்கன்னா 3+ இயர்ஸ்ல கலர்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துடும். செவுத்துல வரைகிறதா இருந்தாலும் சரி, கிறுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அவன் கிறுக்கிட்டே இருப்பான், அவன் கிறுக்கிட்டே இருப்பான், அவன் கிறுக்கலைங்க, அவன் வரைய ஆரம்பிக்கிற இப்போதாங்க ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். 3+ கிட்ஸ்க்கே வந்து ஒரு கலர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்துருங்க. அவங்கள கூட்டிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு நீ செவத்துல கிறுக்காதடா, நீ உனக்கு பெயிண்ட் வாங்கி தரேன், உனக்கு ஒரு பேப்பர் வாங்கி தரேன், உனக்கு தோன்றது இதுல பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொன்றா நோட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் போடுவாங்க, அப்புறம் ஸ்கொயர் போடுவாங்க, அப்புறம் ஸ்ட்ரைட் லைன் போடுவாங்க, அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடுவாங்க, அவ்வளவுதாங்க. இதுதான் டிராயிங்.
1: என்னங்க ஏங்க 280ல இருந்து 7th வரைக்கும் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கோடு போடு ரவுண்டு போடு அப்படின்னு சொல்றீங்க, இவ்வளவுதான் டிராயிங்னு சொல்றீங்க, இது எப்படி?
0: ஆமா, நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வளைவு வரும், ஒரு லைன் வரும், ஒரு கர்வ் வரும். இதுதாங்க டிராயிங்க. சீரியஸ்லி நீங்க என்னதான் இமேஜ் நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்களேன், ஒன்னு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும் இல்ல ஸ்கொயர் ஷேப் இருக்கும், இதுக்கு என்ன வேணும்? லைன்ஸ் வேணும், ஸ்லீப்பிங் லைன்ஸ் வேணும், ஸ்ட்ரைட் லைன்ஸ் வேணும். இதுதான் அந்த குழந்தைய பண்ணுதே.
1: ஓகே, பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி.
0: ஆமா, சோ இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கூட்டிட்டு வரதுதான் நம்மளோட திறமை, பேரண்ட்ஸோட திறமை.
1: ஓகே, ஸோ இது ஒரு கட்டத்தில் நான் கேட்குற மாதிரி எப்பவுமே ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நம்ம அதில் ஃபெட் அப் ஆகிடுவோம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு தடங்கள் வரும், அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இது எப்படி நமக்கு நல்லா வருன்றது எந்த இடத்துல அதை நம்ம மார்க் பண்ணுறது?
0: குழந்தைக்கு கேட்குறீங்க.
1: அஸ் அ டீச்சரா நீங்க பாத்துるீங்கல்ல,
0: இது வந்து டிஃபிகல்ட்டி கிடையாது, பட் ஒவ்வொரு குழந்தைங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாத்துலயுமே இன்ட்ரஸ்ட் காட்டுவாங்க. இவங்க சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் கிளாஸ் போவாங்க, கராத்தே கிளாஸ் போவாங்க. ஆரம்பம் அந்த 5 வயசு வரைக்கும் நம்ம எல்லா கிளாஸ்க்குமே விட்டுறணும். அவங்களே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு ஃபில்டர் பண்ணிப்பாங்க, இது வந்து எனக்கு கஷ்டம், இது வந்துட்டு இது பண்ணி, அதாவது எப்படி சொல்றதுன்னா அவங்க உடம்பு எதுக்கு ஏத்த மாதிரி வளையுது அப்படிங்கறத அவங்க தான் கண்டுபிடிக்கணும். என்னதான் நம்ம பேரண்டா இருந்தாலுமே நீ இதுதான் போகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு பிடிச்சது என்னமோ அதுதான் நம்ம கூட்டிட்டு வர முடியும். ஸ்டார்டிங் 5 ஏஜ் வரைக்கும் அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. நீங்க வந்துட்டு எனக்கு கஷ்டமா இருக்குங்க கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு டாபிக்கே கிடையாது, எல்லாத்துலயுமே அவங்களை விட்டுறணும். விட்டுட்டு அவங்க எதுல நல்லா பெர்ஃபெக்டா ரிசல்ட் கொண்டு வராங்கிறது கண்டுபிடிக்கிறதா உங்களோட வேலை. ஸோ ஒன்ஸ் அவங்க டிராயிங்கோ சரி இல்ல ஸ்விம்மிங்கோ சரி எதுல வராங்கிறது நீங்க பார்த்து தாராளமா கூட்டிட்டு வரலாம்.
1: ஓகே, ஏன்னா நீங்க சொல்றது ரொம்பவே வேலிடுங்க, ஏன்னா அவங்களே தெரிஞ்சுக்கணும், அவங்களே தான் முடிவு பண்ணணும்.
0: கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இதுல கண்டிப்பா பேசும்.
1: ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க வளர்ந்துட்டு இருக்க முன்னாடி இருந்த அந்த சப்போர்ட், அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொடுத்த சப்போர்ட் இப்போ எந்த அளவுக்கு வந்து நிக்குது? இப்போ நீங்க தனியா ஒரு இன்ஸ்டியூட்டே வச்சிட்டு இருக்கீங்க, சோ இப்போ நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறீங்க, நம்மளே ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஒன்ஸ் அப்பான் டைம், இப்போ வந்து நாம நிறைய பேர் சொல்லி கொடுக்கறோம், இந்த வளர்ச்சி இந்த சப்போர்ட் இன்னும் எப்படி இருக்கு?
0: ரொம்ப புதுசா இருக்கு, நிறைய குழந்தைங்க, நிறைய சின்ன சின்ன இந்த டின்னி டின்னி ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்றதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது முழுக்க முழுக்க நான் மட்டும் தனியா பண்ண முடியாது இல்லைங்களா. சோ என்னோட ஃபேமிலி கண்டிப்பா, என்னோட ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி. இந்த பழைய சீரியல் மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு பின்னாடியே என் கணவர் தாங்க.
1: இல்ல உண்மைதானே, ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காங்க, ஒரு ஆணுக்கு பெண்ணு, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா பெண். சோ சப்போர்ட்டிவ் தான் லைஃப். பட் ஆனா இந்த விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்க, ஃபேமிலியை பாரு, கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்றது இல்லாம உனக்கு இது நல்லா வருது, இதுல ஸ்கோப் நிறைய இருக்கு. கோவிட் ஃப்ளோன் சொல்றதும் கூட பெரிய விஷயம் இல்ல.
0: கண்டிப்பா அந்த சப்போர்ட்டிவான ஒரு ரோல் நம்ம கூடயே இருக்காங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்ம லைஃபுக்கு. சோ அவங்க இல்லனா இது இல்ல.
1: எஸ், இந்த மாதிரி சொல்றது கூட பெரிய மனசு வேணும் தான் இல்ல. பட் ஆனா ஒரு ஆர்ட் எடுத்தாச்சு, அதுல இவ்வளவு ஸ்கோப் இருக்கு, இவ்வளவு கைண்ட் ஆஃப் வெரைட்டி இருக்கு. இன்னைக்கு நம்மளும் ஒரு நிறைய ஸ்கூல் குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது வளர்ந்துருக்கோம். பட் நம்மளுடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன, நம்ம அடுத்து எப்படியா இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போறோம்ன்ற ஐடியா என்ன வச்சிருக்கீங்க?
0: சோ இந்த அகாடமி அப்படியே

0: கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்ஸ்டியூட் அளவுக்கு போகலனாலுமே இன்னும் கொஞ்சம் அதிலிருந்து ரீச் பண்ணி இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லா கிட்ஸுக்குமே ரீச் பண்ணணும். அவங்கள வச்சுட்டு ஒரு மியூசியம்ல ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு கூட நான் யோசிக்கலாம்ல கண்டிப்பாக, ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் என்னால் முடியும்.
1: எஸ் நீங்க சொன்னீங்க ஒரு இந்த ஆர்ட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சிவான விஷயங்களா இருக்கு. ஒரு சின்ன சின்ன பென்சில் வாங்கணும் இல்ல அதுக்கான காம்பனன்ஸ் வாங்கினா கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு. பட் இது எவ்வளவு அதை பேர் பண்ண முடியுமா, அதுல அதிகமா ஹைஃபையா யூஸ் பண்ற மாதிரியான மிஷின்ஸ் ஐ மீன் விஷயங்கள் என்னென்ன மாதிரி இருக்கு இதுக்குள்ள, இந்த ஆர்ட்டுக்குள்ள?
0: ஒன்ஸ் உள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னா இதுல ரொம்ப எக்கச்சக்கமானது இருக்கு. பட் நீங்க ஒரு பேசிக் ஆர்ட் பண்ணணும்னா அதுக்கேத்த மீடியம்ஸ் இருக்கு. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பென்சிவாக பண்ணுறீங்க, இப்போ ஒரு ஆர்ட்டுக்கு ஒரு 300 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற பென்சிலும் இருக்குது. இல்லை நீங்கள் ஹை பட்ஜெட்டில் போகிறீங்க அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற பென்சில் இருக்குது. ஸ்டார்டிங் 10 ரூபாயிலையும் இருக்குது, 100 ரூபாயிலையும் இருக்குது. ஒன்ஸ் நான் உள்ளே என்டர் ஆகிட்டு நான் ப்ரொஃபஷ்னலாக ஓகே, நான் ஒரு ஒரு அளவுக்கு நான் ஃபேஸ் நான் வந்து கிளியராக வரையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மார்க்கெட்டிங் டைமுக்குள்ளே உள்ள வரப்போ, என்னடா என்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்கீங்க, சீரியஸாக நான் அதை பார்த்துட்டு என்னை விட சூப்பராக பண்ணுறாங்களே, தெர் இஸ் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட், என்னை விட பெட்டராக பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே, நமக்கு ரொம்ப டஃப்பான காம்படிஷன் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் உள்ளே என்டர் ஆகிட்டு டே பை டே ப்ராக்டிஸ் மேக் நம்மளோட ஒரு பர்சனை வந்து கிரியேட் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண நானும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக மாறினேன்.
1: ஓகே, ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங் உங்களை பொறுத்த வரைக்கும், எங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தா பிடிச்சிருந்து ஒரு அளவுக்கு மேட்சாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிடுவோம். பட் நீங்கள் ஒரு ஆர்ட்டில் வந்து சாட்டிஸ்ஃபைடா நல்லா வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிற டைம் எவ்வளோ ஒரு ஆர்ட்டுக்கு?
0: மோஸ்ட்லி ஒரு ஆர்ட்க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு ஹோல் டே என்னையும் என் பென்சிலையும் மட்டும் தனியாக விட்டுட்டிங்கன்னா எனக்கு ஒரு நாள் போதும். இன்கேஸ் யாராவது என்னை வந்துட்டு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ண கண்டிப்பாக நடக்கும், அப்படி நடந்துருச்சுன்னா எனக்கு சாலிடாக ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஒரு ஆர்ட் கம்ப்ளீட் ஆகணும்னா அந்த ஷாலாக இருக்கட்டும், இல்லை அந்த ஐயா இருக்கட்டும், ஒரு ஹேரோட பெண்டாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே சின்ன சின்ன நடக்கும் தான். அதை பார்த்து கொடுத்துட்டனாலே முடிஞ்சது, அந்த வேலைக்கு தான் ஒரு ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள்.
1: ஓகே, நம்ம வெளியே பார்க்கும்போது ஒரு டக்குன்னு ஒரு ஃப்ரேம்குள்ள அடைக்கிறோம், பட் அதுக்கு இவ்வளோ பின்னாடி ஒரு ஃபுல் டே ஒரு
0: கதையே இருக்கு. மகாபாரதம் எல்லாம் தோத்துரும்
1: அந்த அளவுக்கு இருக்கு.
0: ஆமாம்,
1: எஸ். ஒரு படம் வரைகிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், நீங்கள் சொன்ன மாதிரி டீட்டெயிலிங்க நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு படத்தை பார்த்து வரைகிறது அப்படிங்கிறது வந்து மேபி நிறைய பேருக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ண வந்துருமோ என்னமோ. இமேஜினேஷனில் ஒரு ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க, இந்த விஷயத்தை எனக்கு வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய ஃபீலை உள்ள வாங்கிட்டு உங்களுடைய அவுட்டு தான் வெளியே வரும். அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் விஷயம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் இல்லையா?
0: ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்துட்டு எப்படி நடக்கும்னா, ஆர்டிஸ்ட் நான் தாங்க, ஆனால் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே நீங்கள் அந்த மலையை சாணம் பிடிச்சி கொண்டு வந்து. ஆமாங்க, இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறனால தான் இந்த கிரியேட்டிவே வந்து ஆர்டிஸ்ட்க்கு பில்ட் ஆகுது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்க்கணுன்னா, ஒருத்தர் வந்து அவரோட ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த லெட்டர்ல. அந்த ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் எனக்கு அவங்க கொடுக்கறது. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நானும் என்னோட அவங்களும் வந்து கை பிடிச்சி நடக்கிறோம் அப்படின்னாங்க. சரிங்க ஓகேங்க, கை தானே பிடிக்கணும், பிடிச்சிடலாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லைங்க, நாங்க வந்து ஒரு ஃபிளவர் கார்டன்ல நடந்து போறோம். சரிங்க ஓகே,
1: சங்கர் படமே வரும்.
0: ஆமாங்க, லிட்டரலி அப்படிதான் இருந்தது. சோ ஒரு பெரிய கார்டன் இருந்தது, அதுல ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம், அதுல நாங்க கை பிடிக்கிறது மட்டும் ஹைலைட்டா இருக்கணும், பின்னாடி வந்து ஹிமாலயாஸ் வேணுங்க
1: அப்படின்ட்டாங்க.
0: ஆமா, ஹிமாலயா எங்க, ஹிமாலயாக்கு முன்னாடி கார்டனு, கார்டனுக்கு நடுவில் நீங்க, வேற ஏதாச்சும் வேணுமா, முடிஞ்சா அந்த ஜூபிட்டர் மேல தெரியுதான்னு மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாங்க. எங்க இருந்துங்க இப்படி நீங்க யோசிக்கிறீங்க?
1: காதலர்கள்ங்க, கற்பனைக்கு அந்த லெவல்ல வந்து ரீச் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி.
0: ஆனா இந்த மாதிரி ஆள் வர வரதான் நமக்கு வந்துட்டுச்சே வா இல்ல நாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும்.
1: பட் அதுல நீங்க அந்த மாதிரி வரைஞ்சு கொடுத்து வா ஃபேக்டர் நிறைய வாங்கிருக்கீங்களா
0: இல்ல? அவங்க அக்செப்டே பண்ணிட்டாங்களா அந்த பொண்ணு?
1: பாருங்களேன், ஓ இப்படி வரைஞ்சு கொடுத்தா ஓகேவே சொல்லிட்டாங்களா?
0: அதாவது அந்த மூமெண்ட்ல அது ஆக்சுவலா அவங்க இருந்த போட்டோ. சோ நம்மளை சுத்தி இவ்வளவு விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பின்ன

0: ஒரு லெட்டர் எழுதி அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி முடிச்சிட்டாங்க.
1: புண்ணியம் பண்ணிருக்கீங்க, காதல சேர்த்து வச்சிருக்கீங்க. ஐயோ
0: உங்களுக்கு வந்துட்டேன் அப்படிதான் பேசினாங்க. ஹலோ ஜியோ சூப்பருங்க, நீங்க பின்னிட்டீங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமா.
1: எப்பயுமே ஒரு கலைஞனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான், நீங்க என்னமா நம்ம பேமெண்ட் அதிகமா ஹைஃபையா வாங்கிட்டா கூட, பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்குற ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து அதுக்கு ஈடாகாது இல்லையா? எஸ். தொடர்ந்தும் பேசலாம். 5:42 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஓவிய கலைஞர் பவதன் ஸ்ரீ நிறைய விஷயங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசியிருக்காங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கேளுங்க ரசிங்க, பாட்டுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

5:46 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஓவிய கலைஞர் பவதர்ஷி இருக்காங்க. சோ நானும் விளையாட்டாதான் ஆரம்பிச்சேன், பட் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட விளையாட்டுத்தன்மையோட சீரியஸ்னஸ் என்னன்னு புரியுது, அதுல எவ்வளவு ஸ்கோப் இருக்குன்னு தெரியுது. இதையே நம்பி இருக்கக்கூடிய இல்ல இதையும் ஒரு துறையை எடுத்து வரக்கூடியவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதை கரெக்டா பண்ணோம்னா அதுலயும் பெரிய அர்னிங்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. படிச்சு வேலைக்கு போறது மட்டும் அப்படின்றது இல்லாம குட்டி குட்டியா தொழில் ஆரம்பிக்கிறது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நிறைய மாத்துது. இந்த துறையில எவ்வளவு ஸ்கோப் இருக்குன்னு நீங்க நினைச்சு வந்த அளவுக்கு இருக்கா,

0: வரக்கூடியவங்க என்ன நம்பிட்டு வரணும் இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றவங்க?
1: முழுக்க முழுக்க நம்மளை நம்மளே நம்பிதான் இறங்கணும் ஒவ்வொருத்தையுமே. ஸோ இதுக்குள்ள வந்தக்கப்புறம் தான் வெறும் போர்ட்ரேட் ஆர்டிஸ்டுக்கு லைஃப் போர்ட்ரேட் மட்டும் கிடையாதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒன்ஸ் உள்ள இறங்கினக்கப்புறம் ஆர்கிடெக்டோட ஆஃபர் வந்தது எனக்கு. அப்புறம் நிறைய எப்படி சொல்றது, சினிமோட்டோகிராஃபிக்கும் நான் ஹெல்ப் பண்ணேன், அண்ட் ஸ்டோரி போர்ட்க்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அண்ட் புக்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நிறைய நியூஸ் பேப்பரோட ஸ்டோரி லைன்ஸ்க்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எந்த டைம்ல எப்படி உள்ள போகணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு.
0: ஓகே, சோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு.
1: கண்டிப்பா
0: நம்மளுடைய கன்சிஸ்டன்சி அதை அளவுக்கு எடுத்துட்டு போகும். நீங்க சொன்னீங்க நம்ம டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்டேட்டடா வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணுவீங்க நீங்க, கமிட்மெண்ட் இல்லாட்டி கூட?
1: ஆர்டிஸ்ட் எப்பயுமே கையில பேப்பர் இருக்கும், ஒரு பென் இருக்கும், பென்சில் இருக்கும், இரேசர் மோஸ்ட்லி இருக்காது. அது வந்து ஆர்டிஸ்டோட ஹேபிட்னே வச்சுக்கலாம். ஒருவேளை பேப்பர் இல்லைனாலும் நாங்கள் ஒரு பிரிண்ட் பேப்பர்லயாச்சும் உட்காந்து டிராயிங் பண்ணிட்டே தான் இருப்போம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் பண்ணுவோம்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 hours பர் டே உங்களுக்கு இனஃப். தினமும் அந்த டைமே இனஃப் தான்.
0: நீங்கள் கரெக்டாக அந்த டைம் அதுக்கு ஒதுக்கிடுவீங்களா?
1: கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. நம்ம பண்ணணும்னு
0: சும்மா இருக்க முடியாது.
1: ஆமாம், பரபரன்னு ஏதோ ஒன்று கையில் எடுத்துக்கி இருக்கணுமே, எழுதணுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவோம் நம்ம.
0: ஓகே, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரி போர்டா இருக்கட்டும், மூவிஸ்ல இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயம் கிடைக்கும் போது ஏன் அதுக்குண்டான ஸ்கோப்ஸ் இருந்ததா? அதுலயும் நீங்க நிறைய பண்ணிருக்கீங்களா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்
1: கிடைச்சதா? ஒரு சின்ன ஷார்ட் பிலிம்க்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன். அவங்க எப்படி சொல்றதுன்னா, ப்ரொடியூசருக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நம்ம தான் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். ஒன்ஸ் நாங்க அந்த செலக்டிவ் ஸ்டோரிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆனா மட்டும்தான் அவங்க மூவிஸ் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
0: ஸ்டோரி போர்டு இந்த மாதிரி நிறைய ஒரு ஆர்ட்டாக ஒரு ட்ராயிங் கொடுத்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து வரைஞ்சி கொடுக்கறது ஒன்று, உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து சூஸ் பண்ணுற மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு. இதில் எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது, எது உங்களை வந்து ரொம்ப இது நல்லா இருக்குல்ல இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு தோணுன விஷயம் என்ன?
1: ஸ்டோரி போர்டு எடுத்த வரைக்கும் ஒரு கதையாக உள்ள போகும். அது வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதில் தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். அதில் வந்துட்டு க்ரியேட்டிவ் வந்து கொஞ்சம் தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த டைரக்டரோட ஸ்டோரி. ஸோ அது நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஏன்னா அது அவங்களோடது, அதனால நம்ம அது பண்ண முடியாது. நம்ம அதை விட்டு வெளியில் வந்துடலாம்.
0: என்னோட க்ரியேட்டிவிட்டிக்கு தடை போடாத மாதிரி.
1: ஆமாம், ஸோ அது வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க கேட்டதான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அது ஒரு வேலையாக தான் பண்ணி ஆகணும். பிடிச்சு ஒரு விஷயம் நான் பண்றேன்னா போர்ட்ரேட் தான். என்னதான் அவங்க போட்டோ பிக்ல பாக்குறப்போ ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம கைப்பட அவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு உள்ள இருக்க மகிழ்ச்சி வந்து அது யாருனாலுமே வார்த்தையால சொல்ல முடியாது. நீங்க வரைஞ்ச ஒரு இமேஜ என்னதான் நீங்க போட்டோல பார்த்தாலும் வரைஞ்சதை பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி வரும். சே, என்னை வரைஞ்சிட்டீங்களா நீங்க
0: அந்த மாதிரி, ஏன் அப்படியே வரைஞ்சிருக்காருப்பா அப்படின்னு. அப்புறம் நிறைய இடங்கள ரீல்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடியுதுங்க. ஒரு திருமண நிகழ்வுக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபன்னியா வரைஞ்சு காட்டுறது, அண்ட் ஸ்பாட்ல உட்கார வச்சு ஒரு நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் பண்றது அப்படிங்கறது, அது எப்படி அந்த டைம்ல உங்களுக்கு தோன்றதா ஒரு ஆர்டிஸ்டுக்கு?
1: அதான் கிரியேட்டிவ். அதான் ஒரு கேரிகேச்சர் சொன்னேன், ஒருத்தர் என்னோட ஃப்ரெண்டை வந்து ஃபன்னியா காட்டணும் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர்னால என்ன சிரிப்பு தான், மொத்தமே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான். ஸோ அந்த இடத்துல என்னோட ஃபேமிலியே நீங்க சிரிக்க வைங்க அப்படின்னு கூப்பிடுற மூமெண்ட் தான் அது.
0: இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல?
1: ஆமா, கண்டிப்பா. அது ஒவ்வொருத்தவங்களும் என்ஜாய் பண்ணி யாரையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி பண்ணி கொடுக்கறது அந்த கேரிகேச்சர்.
0: ஓகே, ஸோ இதுல இன்னும் நுணுக்கங்களா உள்ள நீங்க டெப்தா உள்ள போக போக கேரிகேச்சர் மாதிரி ஒரு ஆயில் பெயிண்டிங் மாதிரி இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல உங்களுக்கு ரொம்ப தனித்துவமா இந்த விஷயம் இருக்கு, நம்ம ஓவியத்தை வந்து இப்படி மட்டும் பார்க்க கூடாது, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயும் பாருங்க இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க அனுபவிச்ச தருணம்?
1: கலர்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது தாங்க. ஆனா கலர்ஸ்ல இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஆயில் இருக்கு, ஆயில் பேஸ்டல்ஸ் இருக்கு, ஆயில் பெயிண்டிங்ஸ் இருக்கு, அக்ரலிக் இருக்கு. எனக்கு என்ன ஆசைன்னா இது மூணுமே கலந்து போட்டு ஒர்க் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனா சில பேர்த்துக்கு வந்துட்டு இது எப்படிங்க மூணையும் ஒர்க் பண்ணி காமிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது மூணுமே ட்ரை பண்ணி பாக்குறப்போ இப்போ வர யங் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒர்க் பண்றதெல்லாம் அப்படிதான், சார்கோல் பிளஸ் கலர்ஸ், சார்கோல் பிளஸ் கோல்டு பிளேட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்றப்போ பாக்குறப்போ ரொம்ப யூனிக்கா அண்ட் லக்ஸூரியா இருக்கும் பாக்குறதுக்கு. இது எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னோட வாய் வார்த்தையை விட நீங்க அதை பாக்குறப்போ அதை ஒரு 100% ஃபீல் பண்ணுவீங்க.
0: ஓகே, பட் இன்னுமே கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் அந்த பென்சில் ஆர்ட்டுக்கும் ஐ மீன் எந்த ஒரு கலர்ஸும் இல்லாம ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பருக்கும் அதுக்கு உண்டான ஒரு தனித்துவம் இருக்கதான் செய்யுது. நீங்க இப்போ நீங்க திரும்பி பார்த்தது உண்டா நம்மளுடைய கொரோனா பீரியட்ல நம்ம வரைஞ்ச படங்களை பார்க்கும்போது அது உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி சொல்லுதா? உங்களுக்கு பர்சனலி
1: ஒவ்வொரு பிக்சருக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. சே, இது நான் பண்ணும்போது இப்படி நான் உட்கார்ந்துருக்கேனே, இது இது பண்றப்போ நான் இவ்வளவு டைம்

0: ஸ்பெண்ட் பண்ணிருக்கேனே, இது இது இது பண்றது. ஆக்சுவலா நான் ஹோல் டே உட்காருவேன் அப்போல்லாம் உட்காந்துட்டு சென்னை. இப்போ நான் இதை அசால்ட்டா முடிப்பேன், ஆனா அந்த டைம் எனக்கு எவ்வளவுலாம் நடந்துச்சு, எவ்வளவு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், எவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி நான் பாக்குறப்போ இதெல்லாம் நான் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். சரி இதெல்லாம் மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணும்.
1: பட் அப்போ உங்களுக்கு கொடுத்த பெரிய காம்ப்ளிமெண்ட் என்ன? ஏன்னா தனியா விட்டாச்சு, உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், யூ கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் அப்பா உங்களுக்கு கொடுத்த பெரிய காம்ப்ளிமெண்ட் நீங்க எதை சொல்லுவீங்க?
0: நீதான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க, என் கைதான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க.
1: கிரேட்.
0: சோ பிரம்மாவே வந்து இறங்கினது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் கேக்குறப்போ ரொம்ப, அப்போ இருந்த டைமுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நான் என்னால எப்படி அக்செப்ட் பண்றதுன்னு தெரியல. சோ அப்ப நான் தான் நான் புஷ் பண்றதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. ஃபேண்டஸி நம்பரால் தான் நானு. சோ
1: இல்ல இந்த ஃபீல்டு கண்டிப்பா அது வேணும் தானே?
0: கண்டிப்பா.
1: அதுதான் உங்க கிரியேட்டிவிட்டி இன்னும் ஓபன் பண்ணும், இன்னும் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். பட் இந்த மாதிரி நீங்க தனியா இருந்துகிட்டு இப்ப எப்படி ஒரு கவிஞர் எப்படி யோசிக்கிறாரோ, இல்ல ஒரு போட்டோகிராஃபர் அதை எப்படி ஒரு வேற பரிமாணத்துல பாக்குறாங்களோ, ஒரு ஓவியரும் அப்படித்தான். நீங்க ஏதாவது அந்த மாதிரி யோசிச்சு வித்தியாசமா வரைஞ்ச உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள் உண்டா?
0: தனித்துவமான விஷயம்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கஸ்டமர்ஸ் ரெகுலரா வர வர எனக்கு இன்னொரு ஒரு பர்டிகுலர் ஆர்டர் வந்தது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள். எனக்கு ஸ்டாப் பண்ணவும் மனசுல ஏத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் தயக்கமா இருந்தது, ஐயோ கலர்ஸ் வேற அப்படின்ட்டு. பயத்தோட பண்ண ஆரம்பிச்சேன், பார்த்தா பெர்ஃபெக்டா வந்துருச்சு. ஆண்டாலே இவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோ அது ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்.
1: சோ இந்த சேஞ்ச் ஓவர் நடக்கும்போது, இந்த சேஞ்ச் ஓவர் மாறும்போது உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்மள அறியாம நமக்கு ஒரு ஹோப் வரும். இப்ப அதுக்கப்புறம் நிறைய அதுல டிராவல் பண்ணது உண்டா? நிறைய நிறைய வித்தியாசமான
0: ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். எட்ரா வண்டின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்.
1: எட்ரா சண்முக வண்டி அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த ஒரு ஜேர்னில நீங்க சொன்ன மாதிரி நிறைய கத்துக்கிட்ட விஷயம் சொல்லும் போது, நீங்க சொன்னீங்க லைஃப் இஸ் மேஜிக் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் கோவித் ஃப்ளோ, யார் என்ன சொன்னாலும் காதல வாங்க கூடாது, நம்ம பாட்டு போயிட்டு இருக்கணும், ஏன்னா அப்பதான் நம்மளுடைய பொட்டன்ஷியல் நமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் ஒரு 3 இயர்ஸ்லயோ இல்ல ஒரு 5 இயர்ஸ்லயோ நான் இந்த மாதிரி லெவலுக்கு போகணும், இதை ரீச் பண்ணும், உங்களோட அகாடமியை தாண்டி உங்களுடைய பர்சனலா ப்ரொஃபஷனலுக்குள்ள இன்னும் நீங்க கத்துக்க வேண்டிய நினைக்கிற விஷயம் என்ன?
0: There is lot of artists. எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு ரீச் கொடுக்கணும்னா எப்படி சொல்றது, ஒரு ஒரு மியூசியம் அளவுக்கு நான் என்னோட போர்ட்ரேட்ஸ் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை.
1: நம்ம கிட்டத்தட்ட இப்போ எவ்வளவு டிராயிங்ஸ் நம்ம கிட்ட இருந்திருக்கும்? இருக்கும்
0: லாட்ஸ் ஆஃப். நிறைய என்னால இப்போ ஒரு 500+ கஸ்டமர்ஸ் நான் அட்டன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரீச் பாக்குறப்ப என்னால அதுவும் கொஞ்சம் வருஷத்துல என்ன ரீச் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சூப்பரா இருக்கு எனக்கு பாக்குறப்போ. என்கிட்ட இப்போ லாஸ்டா இதை பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். என்கிட்ட ஒரு கிட் வரும், அவன் எல்கேஜில இருந்து வரான், இப்போ அவன் சாலிடா ஒரு போர்ட்ரேட் பண்ணுவான். இது இப்போ வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ இந்த லாஸ்ட் இந்த 2 இயர்ஸ் அவன் ஒர்க் பண்ணி ஒரு லேண்ட்ஸ்கேப்பா இருக்கட்டும், ஒரு போர்ட்ரேட்டா இருக்கட்டும், என்ன அவன்கிட்ட நான் கொடுக்குறேன், ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், இதை நீ முடிச்சிருடா அப்படின்னு சொன்னா அவன் சாலிடா பண்ணிடுவான். எனக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல ஒரு கிடைச்சிருந்தா கண்டிப்பா நல்லா
1: பண்ணிருப்பேன்.
0: கிட்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு வந்து ஆர்ட்னு ஒரு ஃபீல்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து சின்ன குழந்தைங்க யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு இதுவா ஒரு லைஃபை கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். சோ அதுக்காக தான் நான் இருக்கேன் நான் நம்புறேன். அந்த மாதிரி இருக்கிற கிட்ஸ் எல்லாமே தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வருவேன்னு நினைக்கிறேன்.
1: எஸ், இது நல்ல விஷயம். ஏன்னா நம்ம கத்துக்கிட்ட விஷயம் அது குறிப்பா ஆர்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி தான், அது அல்ல குறையாது, நிறைய கொடுத்துட்டே இருக்குன்னு நினைக்கிற விஷயம் வந்து பெரிய விஷயம். சோ நீங்க சொன்ன மாதிரி அப்பா சொன்ன அந்த வாய் வார்த்தைகள் படிக்கட்டும், அது மூலமா நிறைய நிறைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய திறமைகளை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும். சோ புது புது வித்தியாசமான விஷயங்கள், ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்து நம்மளோட 10 மடங்கு அதிகமா யோசிக்கிறாங்க, ரொம்ப ஈஸியா கத்துக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும். இன்னும் நிறைய சொல்லி தரணும் குழந்தைகளுக்கு, வித்தியாசமா நீங்க கத்துக்கணும்னு தோணும் இல்லையா?
0: அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற விஷயம் எனக்கும் நிறைய இருக்கு. என்ன சொல்றான், லாஸ்டா நான் ஒரு பொங்கலுக்கு நீங்களா ஜஸ்ட் யோசிங்க, பொங்கல் தான் கான்செப்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஏலியன் பொங்கல் வைக்கலாம்ல,
1: இது ஏலியன் பொங்கலா?
0: ஏன்டா இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஆமா நாங்க ஜூபிட்டர்ல இருந்து ஏலியன் கூட பொங்கல் செலிப்ரேட் பண்றோம். சோ இந்த மாதிரி கான்செப்ட் யோசிக்கிறது இந்த கிட்ஸ் எல்லாருமே. சோ அவங்க கூட சேர்ந்து நம்மளும் மூவ் பண்றோம், அவங்க கூட சேர்ந்து நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றோம். சோ எல்லாமே சேர்ந்துதான் பண்ணணும்.
1: எஸ், கிரேட். சோ இந்த ஒரு 1 ஹவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப மென்மையா

0: நினைக்கிற ஒரு முத்தாய்ப்பான ஒரு இரு சில வார்த்தைகள்.
1: வாழ்க்கையில நிறைய தடங்கள் வரும், எதுக்காகவும் யாருக்காகவும் நிப்பாட்டவே கூடாது. வண்டி ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்மளோட லொகேஷன் எங்க எண்டோ போய் முடிக்கணும் கண்டிப்பா.
0: இன்னொரு விஷயம், நீங்க குழந்தைகளுக்கு நிறைய டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இந்த ஜேர்னில உங்களால் மறக்க முடியாத உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்சி கொடுத்த ஒரு விஷயம் என்ன, உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருப்பாங்கல்ல?
1: ஒரு தடவை நான் வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருந்தேன், என்னோட ஹவர்ஸ் வந்து 2 ஹவர்ஸோட கிளாஸ். ஸோ அந்த 2 ஹவர்ஸ்ல நான் ஒரு கிட்க்கு வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் டாஸ்க் தந்துடுவேன், எது வேணா வரையில உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அதை இன்ஸ்பயர் பண்ணி நீங்க ட்ரா பண்ணலாம்னு சொல்லியாச்சு. ஒரு செட் ஆஃப் கிட்ஸ் எல்லாருமே என்ன ட்ரா பண்ணிட்டு வந்து கொடுத்தது வந்து எனக்கு ரியலி ஸ்டில் அது எங்க வீட்டுல இருக்கு. நான் ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்தா நான் உங்களுக்கு எப்படியாவது நான் ஷோகேஸ் பண்ணி காட்டுறேன், என்னோட அபிஷியல் பேஜ்லயும் இருக்கும், முடிஞ்சா நீங்க பாருங்க.
0: ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கும் அது கேட்டு பேருக்கும் வந்து பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஸோ எஃப்எம் ரெயின்போ 103.3 வயசுவாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கம். நீங்க எடுக்கிற எல்லா ப்ராஜெக்டும் சக்சஸ் ஆகட்டும்.
1: தேங்க்யூ.
0: எஸ், நம்ம நிகழ்ச்சியில் இது வரைக்கும் பேசி பகிர்ந்தது ஓவிய கலைஞர் பவதானிஷன். நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்தது நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் உங்கள் சிவா.

25-க்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் பேராசிரியர் மற்றும் தலைவர் ஆர் கிருஷ்ணன் அவர்கள். நேயர்களே, நாளை காலை 7:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். நேயர்களே, நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் ஆம் ஆத்மி பீமா யோஜனா பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை மதியம் 2:30 உருப்புறத்தில் நிகழ்ச்சியில் கிராமிய கலை மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில்கும்மி கேட்கலாம். நேர்களை, நாளை இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தேனீ கூட்டங்களை தாக்கும் சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனீ ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். இன்றைக்கும் நாளைக்கும் நம்மளுடைய எஃப்எம்ல என்னென்ன ஷோஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற முக்கியமான தகவலை தான் கேட்டீங்க. கண்டிப்பாக நம்மளுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே தவறாமல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நேரம் 6:05 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல பூச்செண்டு நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் நம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக இதோ.

மீன் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு கழிச்சோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா பாடியது, இசை வி குமார், பாடலாசிரியர் வாலி. நேரம் 6:10 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 பூச்செண்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் இன்னைக்கு கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் வெதர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்த அந்த அறிக்கையின் படி தெரிந்து கொள்ளலாம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33°C குறைந்தபட்சமாக 24°C வெப்பம் பதிவாயிருக்கு. சேலத்தில் 35°C அதிகபட்சம் 35°C குறைந்தபட்சம் 25°C வெப்பம் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் 37°C அதிகபட்சமாகவும் 26°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 35°C அதிகபட்சமாகவும் 25°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஊட்டியில் 23°C அதிகபட்சமாகவும் 17°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 32°C அதிகபட்சமாகவும் 26°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் வெதர் இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருந்த அந்த அறிக்கையின் படி தெரிந்து கொண்டோம். பூச்செண்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக.

கோயம்புத்தூர்ல இப்ப எந்த இடத்துல எல்லாம் டிராபிக் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். டிராபிக் பொறுத்த வரைக்கும் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருந்து ராஜா ஸ்ட்ரீட் செல்லக்கூடிய அந்த பகுதிகளில் வாகனங்கள் ஸ்லோ மூவிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மரக்கடை அது மட்டும் இல்லாம சுங்கம் டு உக்கடம் பைபாஸ் அந்த பகுதிகளில் வாகனங்கள் ஸ்லோ மூவிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்எஸ் புரத்தினுடைய ஒரு சில பகுதிகளிலையும் சக்தி மெயின் ரூட்லையும் இப்போ வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டிராஃபிக் அப்டேட்டோட பூச்செண்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

மதன மாளிகை திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டுகள். ஸ்ரோம் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை எம் பி ஸ்ரீனிவாசன், பாடலாசிரியர் புலமை பித்தன். நேரம் 6:18, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM பூச்செண்டு நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்களை கேட்டுகள் இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

பொன்னகரம் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு கழிச்சிங்க. வாணி ஜெயராம், பி ஜெயச்சந்திரன் பாடியது, இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் சுல்தான். நேரம் 6:22, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM பூச்செண்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சு அருமையான பாடல்களை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக

0: பூச்சண்டு நிகழ்ச்சியினுடைய நிகழ்வான பாடலாக தேன் சிந்துவை வானம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், கே சுவர்ணா பாடிய பாடல் கேட்டோம். இசை வி குமார், பாடலாசிரியர் வாலி. நேர்கள் இதுவரைக்கும் பூச்சண்டு நிகழ்ச்சியில்
1: ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹதா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியை இணையும்.

0: செய்யுங்கள். இப்போதே pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. மக்களவையில் இதற்கான தீர்மானத்தை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தாக்கல் செய்து பேசினார். இந்த குழுவில் 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் இதில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இக்குழு தனது அறிக்கையை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் சமர்ப்பிக்கும் என்றும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இது தொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவாதம் முழுவதிலும் தாம் பங்கேற்று பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் திரு அமித்ஷா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய எண்ணங்கள், அஞ்சா நெஞ்சம் மற்றும் முடிவிலா ஆற்றல் இளையோரிடம் உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேற்றம் காணுமாறும் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் நாட்டு மக்களின் குரல் சமமான வலிமையுடன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை என்பது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல என்றும் மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தவேக அரசு தமது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்த ஒரு மசோதாவையும் கொண்டுவராத நிலையில் அதனை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசினர் தீர்மானம் அவசியமற்றது என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% 7.23% அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பின்னரும் தொகுதி மறுவரையறையால் தமிழகம் பாதிக்கும் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை தவேக அரசு திட்டமிட்டு பரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு டி டி வி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவலை அப்படியே நிரப்பும் முறையை கடைபிடித்தால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற

0: இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநரின் மகன் தரணேஷ் நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவருக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2 இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் மருத்துவராகும் வாய்ப்பினை நீட் தேர்வு உருவாக்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 7.5% இடஒதுக்கீடு தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவக் கனவை நிறைவேற்றுவதில் சிறப்புற்று விளங்குகிறது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகேயுள்ள காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநர் பாலசுப்பிரமணியன், தையல் பணி செய்யும் செல்வமணி ஆகியோரின் மகன் தரணீஷ் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2 இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். சேலம் மாவட்ட அரசு மாதிரிப்பள்ளியில் 12 வகுப்பு பயின்றபோது கடந்த 2025 ஆண்டில் நடைபெற்ற நீட் தேர்வில் 413 மதிப்பெண்கள் பெற்ற தரணீஷ் தற்போது மீண்டும் முயன்று 595 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியரும் மருத்துவராகும் வாய்ப்பினை நீட் தேர்வு உருவாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 3 தேசிய புவி அறிவியல் தின விழா இன்று தொடங்கியது. கடலூர் மாவட்டம் சிலம்பி மங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் இன்று அகற்றினர். ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. உதகையில் நிறைவான மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியில் உள்ள புனித பரலோக மாதா பேராலயத்தின் விண்ணேற்பு பெருவிழா நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி அம்மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் ஷெர்ஜின் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும் குமரேசன் பத்மஜிஷி நிதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஒடென் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அர்ஷத் ஷேக் 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றார். அனுஷ்மன் துமல் 2 வெள்ளிப் பதக்கங்களை கைப்பற்றினார். மகளிர் பிரிவில் விஸ்வவாசினி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றார். கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 10-12, 11-1, 11-6 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ஓம் சிம்வாலை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்று ஆட்டத்தில் தன்வி கண்ணா 11-9, 11-6, 11-5 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் நிருபமா துபேயை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-12 என்ற செட்கணக்கில் சவுதி அரேபியாவின் கதீஜா கவுதாரை வென்றார். இப்போட்டியில் ருஜுலா ராமு, தஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் லால்ராம் சங்கா, ஷிராவணி வேல்கர் இணையும் திவ்யம் அரோரா, அதித்தி பட் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக

மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: योजना से करीब 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं। आप
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: நேரம் 6:41, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ கடை நிகழ்ச்சியில இணைய போறோம். உங்க கூட பேசுறதுக்காக நாங்க ரெண்டு பேர் இருக்கோம். யார் அப்படின்னு
6: பாத்தீங்கன்னா
5: ஆர்ஜே தமிழ் இருக்கோம். ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா ரூட்டை மாத்து. ஓகே, வாழ்க்கையில வந்து ஏதாவது இப்போ ஒரு பயணமோ அப்படி இல்லாட்டி ஒரு சுவாரஸ்யமா இருக்கிறதுக்காக நம்ம வந்து அப்பப்ப மாத்தி பண்ணுவோம் இல்லையா சில விஷயங்கள். அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம கேட்டிருக்கோம். நேயர்கள் வந்து நீங்க கூப்பிடலாம். வாழ்க்கையோ பயணமோ பேச்சோ சுவாரஸ்யம் குறையாம இருக்கு, அப்பப்போ நீங்க ரூட்டை மாத்திருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்த வந்து ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுங்க
6: 0422 அப்படின்ற கோடோட 2316312 நம்பருக்கும் அல்லது 2317046 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ணி ரூட்டை மாத்து. சுவாரஸ்யமா நடக்கூடிய விஷயங்களை லைட் ஒரு டிவியேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி அதை டிவைட் பண்ணுவீங்க, ரூட்டை மாத்துவீங்கன்றதான் ஷேர் பண்ண போறீங்க. என்ன மாதிரியான அந்த மாதிரி நீங்க பண்ண விஷயம் இருக்கா?
5: அது நான் நிறைய பண்ணுவேன். என்ன அப்படின்னா ரொம்ப போர் அடிச்சது அப்படின்னா ஐயோ என்ன இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது படம் பார்ப்பேன், அப்படி இல்லாட்டி சாங்ஸ் நான் நிறைய கேட்பேன். அதனால வந்து அப்படியே மைண்ட் வந்து அப்படியே அந்த விஷயத்துல இருந்து மாறிடும். நல்லா இருக்குல்ல?
6: நல்லா இருக்கு. இன்னொன்னு என்ன தெரியுமா, நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் பேசிட்டு போது டக்குன்னு இன்னொரு டாபிக்ல ஜம்ப் அடிச்சிருவாங்க.
5: இப்போ இன்னொரு டாபிக்
6: என்ன வருதுன்னு பாத்தலாம்.
5: ஹலோ, வணக்கம். வணக்கம்,
6: லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: ஹலோ, தமிழ் கேக்குதா?
5: கேக்குது, பேசுங்க.
6: கேக்குது கேக்குது கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யாரு யாரு யாரு யாரு?
7: லைன்ல போயிட்டு இருக்கா?
5: லைன்ல தான் நான் போயிட்டு இருக்கேன். நீங்க பேசலாம், உங்க பேர் சொல்லுங்க.
7: ஓகே, நம்ம பேர் ஆரதி.
5: புரியல, உங்க பேரை திரும்ப சொல்லுங்க. சரியா கேட்கவே இல்லையே, எங்க இருந்து பேசுறீங்க, யாரு பேசுறீங்க?
6: ஹலோ மட்டும் கேக்குது. நீங்க உங்களுடைய நெட்வொர்க் கரெக்டா இருக்கிற இடத்துல இருந்து பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்க பேர் சொல்லுங்க.
7: என்னோட பேர் ஆதினி.
5: ஆதினி, ஓகே, இப்பதான் தெளிவா கேக்குது எங்களுக்கு. நீங்க எப்படி எல்லாம் ரூட்டை மாத்துவீங்க சொல்லுங்க.
7: சோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏதாச்சும் நம்ம வர்க் போறோம் அப்படின்னா
5: எனக்கு
6: கொஞ்சம்

0: சொல்லுங்க
1: ஐயோ
0: சொல்லுங்க.
1: வெக்கத்தை பாருங்க.
2: வேலை செய்யறதுக்கு போது கொஞ்சம் சோர்வு இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் என்னுடைய பணியை மாற்றிட்டு செய்வேங்க, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க.
0: பணியை மாற்றிடுவாரு
1: இல்ல அவர் கொஞ்சம் பதட்டமா இருக்கு,
0: அதனால புரியுது.
1: நிதானமா இல்ல, உங்க கால் தரையில
0: படல அந்த மாதிரி இருக்கு. ஓகே பதட்டமே வேண்டாம்.
1: எப்படி நாங்க ரூட்ட மாத்தணும் பாத்தீங்களா? இந்த மாதிரி நம்ம நிமிஷம் வரக்கூடிய அடுத்த நேயர் யார் என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம்.
0: ஓகே அடுத்த நேயர். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
3: ஹலோ. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க பாருங்க, ரெண்டு பேர் உனக்கு சொல்றாரு, நீங்க நல்ல மனுஷருங்க. சொல்லுங்க
0: சொல்லுங்க.
3: நந்தகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
3: அதோ குறிச்சியில இருந்து.
1: குறிச்சி சொல்லுங்க சொல்லுங்க.
3: அத வந்து முதல்ல ஆபீஸ் அந்த வேலைக்கு போயிட்டு இருந்த காலையில எழுந்திரிச்சு வாக்குவாதத்தோட வேலைக்கு போறது, சாயங்காலம் வீட்டுக்கு குறித்த நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வாக்குவாதம் தொடர்ந்து வாக்குவாதம் பண்றது.
0: வீட்டுல சொல்லிட்டு போங்க, அது ரொம்ப முக்கியங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே இன்னொரு காலர் கூட வராங்க, பேசிருவோம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம். தமிழ் மேடம் சிவசார் மேடம் மருதமலையில இருந்து சந்திரன் தேன்மொழி பேசுறேன்.
0: ஓகே சொல்லுங்க, நீங்க எப்படி ரூட் மாத்துவீங்க, என்ன பண்ணுவீங்க? இனிமேல் வந்து நமக்கு ஒண்ணுமே வந்து தடையா இருக்காது
1: அப்படின்னு நினைக்கிறேன். 6:47 நேர்கள் கேட்டு வச்சிட்டு இருக்கீங்க FM Rainbow 103.0 கோவையில் டீ கடை. நிறைய விஷயம் பேசி போறோம், பாடலுக்கு பிறகு
0: பாட்டு பேசலாம்.

0: 6:52 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க.
1: டீ கடை, டீ கடை. ஓகே, இன்னைக்கு டீ கடையில ரூட்டை மாத்து அப்படின்னு சொல்லிதான் பேசிட்டு இருக்கோம். ஒரு நேயர் வந்துட்டாங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம்,
0: லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: என்னுடைய கடுமையான நீதி பணிகள் இருக்கும் போது, அதாவது இரவு நேரத்தில் வழக்குகளை எல்லாம் படிக்கும் போதுங்க, அந்த டென்ஷன் இருக்கும் போது பழைய தமிழ் திரையிசை காவிய பாடல்களை கேட்டு ரிலாக்ஸ் செய்வேன், பின் கடமையை தொடர்வேன். இதுதான் என்னுடைய ரூட் மாற்றம்.
1: ரூட் மாற்றம்.
0: எனக்கு
1: ஒரு விஷயம் தோணுது, நம்ம எங்காவது டிரைவ் பண்ணி போகும்போது இந்த மேப் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, சம்டைம்ஸ் வந்து தப்பா வழி காட்டிடும், வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்ப வந்து அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க தப்பான வழியில வந்துட்டீங்கன்னு சொல்லாது, நாங்க வந்து ரீரூட் பண்றோம்ங்களா அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி ரூட்டை மாத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதான் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் மாத்திக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி. வணக்கம். ஓகே,
0: மட்டுமே கேக்குது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் லைன்ல வெயிட் பண்ணி கடைசியில பேசும்போது பாத்தீங்கன்னா டக்குனு மாதிரி இதா ஆயிடும். பட் பரவாயில்ல, வரக்கூடிய நேர்கள் சரியா என்ன பயன்படுத்துங்க, 0-4-2 அப்படின்ற நினைப்பை பயன்படுத்திக்கோங்க.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்,
2: விஜயகுமார் பேசுறேங்க, வரதராஜபுரத்துல இருந்து.
0: சொல்லுங்க விஜயகுமார், நீங்க ரூட்ட மாத்திர விஷயம் என்ன?
2: ரூட்டை மாத்திரம் எப்படின்னா, வீட்டுல ஏதாவது பேசிக்கும் போது சண்டை வர மாதிரி தோணிட்டு இருந்தேன்னா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, கொஸ்டின் போயிட்டு இருக்கு.
0: நீங்க இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் லைஃப்ல
1: நீங்க எப்படி எல்லாம் ரூட்டை மாத்துவீங்க?
0: அவர் சொன்ன மாதிரி ஒண்ணு, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, உன் ட்ரெஸ்ஸிங் சூப்பரா இருக்கு, உன் ஹேர்ஸ்டைல் நல்லா இருக்குப்பா, எப்படிப்பா ரொம்ப நாள் கழிச்சு இதை ட்ரை பண்றலப்பா அப்படின்னு சொன்னோடனே, என்னது தம்பி உனக்கு என்ன வேணும், தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்துங்க?
3: வணக்கம், நான் சுப்லக்ஷ்மி பேசுறேன் சார்.
0: எங்க இருந்துங்க மேடம்?
3: கோயம்புத்தூர்ல இருந்து, வடவழியில இருந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க,
0: சொல்லுங்க, நீங்க என்ன ரூட்டை மாத்துவீங்க?
3: சார், நான் ஒரு ரூட் இல்ல சார், ரெண்டு ரூட் இல்ல சார். அப்பப்ப எந்தெந்த நேரத்துல ஏதாவது எமர்ஜென்சி மாதிரி எடுக்கணுமோ, அதிரடி படம் மாதிரி, ராணுவ படம்
0: மாதிரி,
3: நம்ம நலனு மட்டும் இல்லாம நமக்கு வேண்டியவங்க நலன், சில நேரத்துல நமக்கு வேண்டாதவங்க நலன் கூட காப்பாத்துறதுக்காக, டக்கு டக்கு டக்கு டக்குன்னு இந்த ஆக்டோபஸ் எல்லா பக்கமும் அப்படியே ஸ்டெப் பண்ணி மூவ் பண்ணி, ஒரு பக்கம் ஃபாஸ்டா முன்னேறு, இல்லைன்னா ஒரு பக்கம் ஃபாஸ்டா பின்னாடி.

0: பின்வாங்குவீங்களா? அந்த மாதிரி முக்கியமான சில விஷயத்துல எல்லாம் டக்கு டக்குன்னு ரூட்டா மாத்துறதுக்கு என்ன
1: பண்ணுவேன்,
0: நடிப்பேன் சார்.
2: இந்த மாதிரி பசங்களுக்கு பொண்ணுங்க வந்து எந்த விதத்துல சலசம் கிடையாது பாருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இது நிறைய பொண்ணுகள் ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ணுவாங்க, நீங்க எப்படி பண்ணுவீங்க?
1: நானா? நான் வந்து என்ன சொல்றதுன்னு
2: தெரியல.
1: வணக்கம் வணக்கம்,
2: பேசுங்க, நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம்.
3: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் சின்னவேரம்பட்டி.
2: உங்க பேரு?
3: எஸ் ஏ தங்கமணி.
2: அப்படி நான் பேரை கேட்டா தான் சொல்லுவீங்கல்ல. சரி, நீங்க சொல்லுங்க, என்னென்ன விஷயத்துல எப்படி ரூட்ட மாத்துவீங்க?
3: ரூட்ட மாத்துனா எப்பவுமே ஆபத்தானுங்க.
2: ரூட்ட மாத்துனா ஆபத்தா?
3: ரூட்ட மாத்தி நம்ம எப்பவும் போற ரூட்லயே போயிட்டு இருந்தோம்னா நமக்கு நம்ம நடக்கிறதுக்கு ஓரளவுக்கு நடக்கும். ஆசைப்பட்டு ரூட்ட மாத்தணும்னா இது எல்லாமே ஃபெயில் ஆயிருங்க, நம்மளும் வாழ்க்கையில் தோல்வி அடி வருங்க.
2: ரூட்டே மாத்த மாட்டீங்க?
3: மாத்த கூடாதுங்க.
1: ரூட்ட மாத்துறது இல்லங்கறத இவரோட பாலிசியே இதுதான். பரவால,
2: ஓகே, சூப்பர். நம்ம நிகழ்ச்சி அடுத்த நேயர்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம். யாருங்கறது?
4: ஹலோ,
2: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க
4: சார். புவனேந்திரன், உடையம்பாளையம்.
2: உடையம்பாளையம் வந்து யாருங்க?
4: புவனேந்திரன் சார்.
1: புவனேந்திரன்,
2: சொல்லுங்க புவனேந்திரன், நீங்க என்ன ரூட்ட மாத்துவீங்க
4: சார்? சொல்லுங்க சார்.
2: நான் சொல்லிட்டேன், நீங்க எப்படி ரூட்ட? ஓ, இதான் ரூட்ட மாத்துறதா?
1: ஆமா,
4: ரூட்ட இல்ல சார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
4: அந்த இடத்துல இருக்குல்ல சார், எந்திரிச்சு போயிடுறதுங்க.
2: எதுக்கு வம்பு?
1: நமக்கு எதுக்கு வம்பு? எல்லாம்
2: போயிருவீங்க.
4: ஆமா, போயிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆயிட்டு வந்துடுறேன்.
1: திரும்ப அதே பேசினாங்கன்னா என்ன
2: பண்ணுவீங்க? கிழக்கால போனது அப்புறம் மேக்கால போக வேண்டியதான்.
4: ஆமாங்க, அப்படி கூட
2: என்ன பண்ற? ஆமா, பட் இருந்தாலும் பரவாயில்லங்க, ரொம்ப ஸ்போர்ட்டியா சொன்னீங்க, தேங்க் யூ. அடுத்து நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய நேர்
1: யாருமே இல்ல. சரி, ஓகே. வீட்டுல பேசிட்டு இருக்கும் போது கோபம் வர மாதிரி தெரிஞ்சா அப்படியே வேற டாபிக்க மாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர்ல இருந்து பாலா சொல்லிருக்காங்க. இவங்க சொல்ற கேப்ல யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்தேன், யாரும்
2: வரல. ஆனா ஒவ்வொருத்தரும் சொன்ன மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா இருப்பாங்க, அது ஒரு டீவியேஷன் தான். இன்னொன்னு, எதுக்குங்க ரொம்ப நான் எஞ்சி நடை கட்டிடுறேங்க அப்படின்னு சொல்றது ஒரு டீவியேஷன் தான். சோ இந்த மாதிரி நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும். நீங்க உங்களோட லைஃப்ல நடந்த குட்டி குட்டியான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் ரூட்ட மாத்துறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க நம்ம நிகழ்ச்சியில. அடுத்து
1: அடுத்ததா வந்து நம்ம பாடல் கேட்க போறோம். பாடலுக்கு முன்னாடி நேர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல். பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்குள்ள ஒரு காலர் வந்துட்டாங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: இங்க எல்லாருமே ஒரு 2 செகண்ட் அமைதியா இருக்காங்க. அரிசிபாளையம்ல இருந்து யார் பேசுறீங்க?
2: ராஜேந்திரன். சொல்லுங்க ராஜேந்திரன், நீங்க எப்படி ரூட்ட மாத்துவீங்க?
1: நான் வந்து அப்படியே காலத்தின் கட்டாயத்தோட நான் கடந்து போயிடுறேன், ரூட்ட வந்து மாத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க.
2: எல்லா முயற்சியும் வீணடிச்சா இப்படி அந்த மாதிரி இருக்கு. வணக்கம்.
1: வணக்கம்.
5: முந்தைய மாதம் வணக்கம். மதிப்பு மிகுந்த அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் நான் தேவராஜபுரத்திலிருந்து சுகம் ராஜா.
1: சொல்லுங்க
2: ராஜா, நீங்க எப்படி ரூட்ட மாத்துவீங்க?
5: ஐயா, கேக்குதுங்களா?
2: கேக்குதுங்க. நீங்க எப்படி ரூட்ட மாத்துவீங்க?
5: நான் ஒரு முறை முழுக்கை சட்டை இருப்பதற்காக தையல் கலைஞரிடம் கொண்டு சென்று கொண்டு போய் கொடுத்தேன்.
2: சரி,
5: அவர் இதில் தையல் முழுக்கட்டை முழுக்கை தைக்க முடியாது சொன்னா, உடனே ரூட்ட மாத்தி ஆப்கைய தையப்பா அப்படின்னு
2: சொல்லிட்டு
1: வந்துட்டேன். அடுத்த நேயர் வணக்கம்.
2: தூரம் மட்டுமே கேக்குறதுனால நம்ம நிகழ்ச்சி அடுத்த ஒரு பாடல் கொடுக்கலாம். கேளுங்க.

0: நேயர்களை தினமும் காலை மணி 8 அதற்கு சைபாலின் என்று ஒரு தகவல். நேரம் 7:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ கடையில இன்னைக்கு ரூட்டை மாத்துவீங்க, அதாவது எப்படியெல்லாம் ரூட்டை மாத்துவீங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். வாழ்க்கையோ பயணமோ பேச்சோ சுவாரஸ்யம் குறையாம இருக்கிறதுக்கு அப்பப்ப எப்படியெல்லாம் ரூட்டை மாத்துவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். இதோ ஒரு நேயர் வந்துட்டாங்க, பேசலாம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: போத்தனூர் கோனைக்கல் பாளையத்திலிருந்து செல்லப்பன் பேசுறேங்க.
1: செல்லப்பன் சொல்லுங்க, நீங்க எப்படி ரூட்டை மாத்துவீங்க?
2: அதாவது இந்த ரூட்டை மாத்துறதுங்கறதே ஒரு மிகப்பெரிய பலமாவே சின்ன வயசுல இருந்தே நான் பழகிட்டு வர்றேங்க.
1: ஏன்னா
2: முடிவுக்கு வர்றதுன்னு அதுக்கு டைவெர்ட் பண்ணி விட்டோம்னா அது மாறிடும். அது போல அது மட்டும் இல்ல, இந்த ரூட்டை மாத்துறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கலைங்க. அந்த மாதிரி நன்மைக்காக அதை எடுத்துட்டோம்னா எல்லா இடத்துலயுமே எந்த பிரச்சனையுமே வராதுங்கிறது என்னோட
1: நல்ல விஷயம். நல்ல விஷயத்துக்காக பண்றது ஓகேதான். எஸ், நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
0: அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரே இடத்துல தேங்கி ஒரே விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா வித்தியாசமா ஒரு ரூட்டை மாத்தி பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு.
1: இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நல்லதுக்காக பண்றது சூப்பர் தான். வணக்கம், யார் எங்க இருந்து?
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நம்ம பேச நமக்கு கேக்குது, கிடைச்சிருச்சு, புடிச்சிட்டோம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
3: நான் ஆரவ் பேசுறேன், திருப்பூர்ல இருந்து.
1: ஆரவ், கரெக்டா?
0: ஓ, ஆரவ் குட்டி பையனா இருக்கீங்களே, குட்டி பையனா நீங்க?
3: ஆமாங்க.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: 6th ஸ்டாண்டர்ட் பெரிய பையனா? பெரிய பையனா கொஞ்சம். ஓகே,
1: சொல்லுங்க, நீங்க எப்படி ரூட்ட மாத்துவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம்?
3: எங்க அண்ணாவை நானே அடிச்சுட்டு அம்மா வரதுல அழுக ஆரம்பிச்சிருவேன்.
1: வாடா என் தங்க குட்டி,
0: எல்லா வீட்லயும்
1: இது ஒரு பிரச்சனையா திருப்பி அம்மா சொல்ல மாட்டானா?
3: அம்மா வந்து அண்ணன திட்டிட்டு போயிருவாங்க.
1: அச்சோ, ஏய் பாவமா இல்லடா உங்க அண்ணனை பார்த்து உனக்கு?
0: இல்ல அம்மா, இல்ல. என்ன
1: பண்றது? ஒண்ணு பண்றது, கண்டினியூ பண்ணு ராஜா.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: பட் இப்படி இருக்க பசங்க தான் அண்ணன் நல்லா பாத்துப்பாங்க.
0: கண்டிப்பா பின்னாடி வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா பாத்துப்பாங்க.
1: வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
4: வணக்கம்.
1: சரி, வணக்கம் வணக்கம் வச்சிட்டோம். அடுத்து யார் எங்க இருந்து?
0: என்ன ஒரே நாய்ஸா இருக்கு உள்ள சுத்தி. ஓகே, நீங்க தயவு செஞ்சு கால் பண்ணும்போது ரொம்ப நாய்ஸா இருக்கிற இடத்துல இருந்து நீங்க கால் பண்ண வேண்டாம். வணக்கம், அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, எல்லாருமே இப்படி
1: இருக்கு. வணக்கம்.
0: வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க?
2: வணக்கம்.
1: ரைட், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, அவர்ல பிரச்சனை நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய நேயர்,
2: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க?
2: நிறைய பேர் வந்து பேசுறதுலதான் வந்துட்டு அந்த ரூட்டை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க.
1: பட் வேற என்னென்ன கைண்ட் ஆஃப் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம்?
2: இல்ல, இப்ப ஒரு வந்து ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு செட்டே ஆகல, சும்மா அதையே பிடிச்சிட்டு அது வேணும் அப்படின்னு நினைக்காம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி டேலண்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். வணக்கம்.
1: சொல்லுங்க ராஜகோபால், எப்படி ரூட் மாத்துவீங்க நீங்க?
3: சிவா சார், நல்லா இருக்கீங்களா?
1: பேச்சு கேட்டோன்னு பேர சொல்லி போட்டீங்க.
3: டெத் வீடா இருந்தாலும் சரி, கல்யாண வீடா இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் சீரியஸா நினைச்சா நல்ல ஜோக்கு சொல்லி எல்லாத்தையும் சிரிக்க வச்சு
1: போடுவானுங்க.
3: மோட்டர் சைக்கிள் வருது, நடுவுல போந்து போயிடலான்ட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி நல்ல ஜோக்கு எல்லாம் சொன்னா எல்லாரும் சிரிச்சிருவாங்க.
2: வணக்கம்.
1: வருது வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம். நம்ம பேசுறது வந்து 2G ஸ்பீட்ல தான் உங்களுக்கு போகுது, நமக்கும் வருது, என்னன்னு தெரியலையே. வணக்கம் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வெள்ளலூர்ல இருந்து பேசுறேங்க.
2: வெள்ளலூர்ல இருந்து யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
4: வெள்ளலூர்ல இருந்து துரைசாமி.
1: துரைசாமி, நீங்க எப்படி ரூட் மாத்துவீங்க?
2: இன்னைக்கு அவங்க ரூட்ட மாத்தி போயிட்டாங்க, யாரும் வரல. அடுத்த நேயர் வராங்களா பாக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: அதாவது மெக்கானிக்கா இருந்திருக்காரு, அது ஒண்ணும் இப்ப செட் ஆகல அப்படிங்கறதால டீ கடை போட்டாரு. ரொம்ப நல்ல விஷயம்.
4: டீ கடை போட்டு எஃப்எம்
2: என்ஜாய் பண்ணுங்க.
4: ஆமாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு பஜ்ஜி வடை.
2: சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைகிறது.

0: 7:14 நேர்கள் இதுவரை கேட்டிருந்தது டீ கடையில
1: கடைசியா நானும் வந்து சொல்லியாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்நாத் பெரிய நாயக்கன் பாளையத்துல இருந்து எதிரில் இருக்கிறவங்க கோபமா இருந்தா அப்படியே சைலண்டா போயிட வேண்டியதாங்க, அமைதியா இருக்கணும் அப்படின்னு
0: சொல்லியிருக்காரு.
1: ஆமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்க எல்லாருமே கால் பண்ணியும் மெசேஜ்லயும் அருமையா பேசின எல்லாத்துக்கும்,
0: ஆண்களுக்கு நிகரா பெண்களும் கூட ரூட்ட மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க கண்ணா அப்படின்னு மாதிரி சொன்ன விஷயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது.
1: அவ்வளவுதான், எல்லாருமே வந்து பேசி முடிச்சிட்டாங்க. சில அதாவது இந்த லைன் மட்டும் சிக்னல் மட்டும் கரெக்டா நாளையில இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே நாங்களும் கிளம்புறோம்
0: டீ கடை இப்ப சாத்திட்டு நாளைக்கு திறக்கிறோம் 7:15 நேர்களின் கீழ தமிழர் செய்திகள் சென்னை.

0: आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இதனை தாக்கல் செய்து பேசிய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல், தொழில்துறையில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் ஈடுபடுவதற்கு இந்த மசோதா வழிவகை செய்கிறது என்று தெரிவித்தார். எந்த ஒரு கூட்டுறவு சங்கம் அல்லது கூட்டுறவு மேம்பாட்டில் ஈடுபடும் அமைப்புகளுக்கு இந்த கூட்டுறவு கழகத்தின் மூலம் கடன் உதவி மற்றும் மானியம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேற்றப்படுவதன் மூலம் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியிலான அதிகாரம் வலுப்பெறும் என்றும் திரு முரளிதர் மோகோல் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராம்ராவ், மத்திய அரசு கூட்டுறவுத்துறையை மேம்படுத்துவதற்கு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டினார். இம்மசோதாவிற்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஐக்கிய ஜனதா தளம், YSR காங்கிரஸ், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. திமுக, அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளின் உறுப்பினர்களும் விவாதத்தில் பங்கேற்று பேசினர். விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், இதற்கான அரசு அங்கீகாரத்தை வழங்கும் இன்ஸ்பேஸ் அமைப்பு 52 நிறுவனங்களுக்கு 113 அனுமதிகளை வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதில் 18 அரசு சாரா நிறுவனங்களும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையை தாராளமயமாக்கும் முயற்சிகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் தயாரிப்பில் புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவித்தல், செயற்கைக்கோளை ஏவுவதற்கான சேவைகள் உள்ளிட்டவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புத்தாக்க நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்ப முயற்சிகளை மீண்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், 46,020 பேர் முதற்கட்டத்தில் 2 பயிற்சிகளையும், 552 பேர் 4 பயிற்சிகளையும் முடித்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த 4 பயிற்சிகளும் 33 மணி நேரம் அளிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இரண்டாவது கட்ட செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தை தனியார் துறையுடன் இணைந்து மேற்கொள்வதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டாக்டர் அம்பேத்கர் கலப்பு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் 457 பயனாளிகளுக்கு 10,66,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அட்டாவலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் இன்று அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், 2023-24 ஆண்டில் 68 பேரும், 24-25 நிதியாண்டில் 11 பேரும், 2025-26 ஆண்டில் 378 பேருக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மூலம் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அட்டாவலே கூறியுள்ளார். ரயில்வேக்கான மேம்படுத்தப்பட்ட 4வது கவச் தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பை வடகிழக்கு ரயில்வேயின் இசத் நகர் கோட்டத்தில் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 295 கோடி ரூபாய் செலவில் 660 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பு அமைக்கப்படும். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலம் ரயில்வே சிக்னல்கள் தானாகவே இயக்கப்படும். எதிரே வரும் ரயில் எந்த தடத்தில் வருகிறது என்பதை துல்லியமாக கண்காணிப்பதற்கும் இந்த கட்டமைப்பு உதவிடும். பாதுகாப்பு காரணங்களுக்காக ரயில்களை தானாகவே நிறுத்துவதற்கும் கவச் கட்டமைப்பில் வகை செய்யப்பட்டுள்ளது. மோசமான வானிலை, குறிப்பாக கடும் மேகமூட்டம் நிலவும் சூழ்நிலைகளில் பாதுகாப்பாக ரயிலை இயக்குவதற்கும் இது பயன்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: Ghar ghar tiranga, har ghar tiranga. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஊடகங்கள் மற்றும் மூலம் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு பத்திரிகை தகவல் அலுவலகம் உண்மை கண்டறியும் பிரிவை அமைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் உண்மை கண்டறியும் பிரிவில் உள்ள அலுவலர்கள் அரசின் பல்வேறு துறைகள், அமைச்சகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு சார்ந்த அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்த உண்மையான தகவல்களை இணையதளங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் செய்தி அறிக்கைகள், நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் சரியான தகவல்களை மக்களுக்கு அளித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உண்மைக்கு புறம்பாக பரப்பப்படும் தகவல்களுக்கு மாற்றாக சரியான தகவல்களை மக்களுக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் அரசின் ஊடகப் பிரிவுகளை ஒருங்கிணைத்து இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கான தகவல் சேவையை பிரசார் பாரதி சிறப்பாக செய்து வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தனது பதிலில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சிறுதானிய பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய பொருட்களை மேம்படுத்துவது குறித்தும் தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் விருதுநகர் மாவட்டம் சின்னதாதம்பட்டியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், சிறுதானிய சாகுபடியை ஊக்குவிக்கும் முயற்சியில் இலங்கை அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார்.
2: மில்லட்ஸ் வந்து இதோட எக்ஸ்போஷர் ஸ்ரீலங்காவில் ரொம்ப கம்மி. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த டெக்னாலஜியை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு, ஸ்பெஷலி லேடிஸுக்கு

0: எம்எஸ்எம்இ தொழில்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கும் மினர்ஸ் டெவலப் பண்றதுக்கும் அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஹெல்தி ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கும் வி ஆர் பிளானிங் டு இன்ட்ரடியூஸ் திஸ் அதை பற்றி அரையிறதுக்கு தான் மெயினாக வந்தோம். நியூட்ரிஷன்லயும் அதிகமாக இருக்கு இதில் ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும், ஸ்பெஷலி டயபெட்டிக்ஸ் அண்ட் ப்ரெஷர் weight loss and it has high nutrients kammiyana thanniyiley fertilizer illama payar seiya mudiyum nu solliranga.
1: பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்கட் மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக 26 பேர் பயணம் செய்த இந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கேரளத்தில் உள்ள முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் தற்போதைய நிலை குறித்து 5 உறுப்பினர்கள் கொண்ட துணைக்குழு இன்று ஆய்வு செய்தது. முல்லைப் பெரியாறின் பெரிய மற்றும் சிறிய அணைகள் தனித்தனியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மதகுகளின் உறுதித்தன்மை, அணையின் திறன் ஆகியவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வுக்கு பின் குமுளியில் இந்த குழுவினர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கோவில்பட்டியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டியன் இன்று தூத்துக்குடி வந்தபோது விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வது நமது லட்சியம் என்று கூறினார்.
2: கிளாஸ்கோ ஸ்காட்லாந்தில் நடந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸ்ல வெயிட் லிப்டிங்காக 65 கேஜில இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்ணி சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த கேம்ஸுக்காண்டி நான் லாஸ்ட் 13-14 இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அம்மா அப்பா வந்து எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து எங்களை பிஎம் ஹவுஸுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. மெடல் வின் பண்ணவங்க எல்லாரையும் நிறைய வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நம்ம கேம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நீங்களும் வந்து எல்லா பிளேயருக்கும் போய் வந்து நீங்க சொல்லணும், கவர்மெண்ட் சைடு இருந்து உங்களுக்கு இன்னும் வேற என்ன சப்போர்ட் வேணும் அதை பத்திலாம் அவங்க நிறைய சொன்னாங்க. நீங்க மெடல் பண்ணது அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிறதா அவங்களும். நெக்ஸ்ட் வந்து நான் ஏசியன் கேம்ஸ் வந்து பண்றேன், ஜப்பான்ல நடக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்கு. ஸோ அதுக்கான தகுதி சுற்று வந்து அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் என்னோட நெக்ஸ்ட் இலக்கா இருக்கும்.
1: காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லேகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் சர்ஜின் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும் குமரேசன் பத்மா கிஷோர் நிதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றல் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7:26.
4: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூர். உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். விலையானது 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,349 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,859 ரூபாய்க்கும் விலை தெரிந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,119 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,609 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,611 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,518 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,110 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,099 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,199 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,599 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,199 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,339 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில்

லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு முக்கிய செய்தி. இந்தியாவின் தொன்மைமிகு பூமியான நம் அந்தியூரில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க அந்தியூர் மாட்டுச்சந்தை இந்த ஆண்டும் நம்மை வரவேற்கின்றது. இந்த பாரம்பரிய கால்நடை சார் வாழ்வியல் மற்றும் கால்நடை பெருவிழாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்தியாவின் பெருமைமிகு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் முதன்முறையாக டால்க் 2026 என்கின்ற கால்நடை மருத்துவ அறிவியல் கண்காட்சி, கால்நடை வளர்ப்பவர்கள் மாநாடு மற்றும் சிறந்த கால்நடைகளுக்கான விருது வழங்கும் விழா ஆகியன அடங்கிய ஒரு சிறப்பு நிகழ்வு கடந்த ஆகஸ்ட் 10 தொடங்கி வரும் ஆகஸ்ட் 16 வரை நடைபெறவுள்ளது. வாருங்கள், நம் கால்நடை பாரம்பரியத்தை கொண்டாடுவோம் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்குநரும் கால்நடை மருத்துவ பேராசிரியரும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கின்றார். நாம் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுவோம். உழவர் நண்பர்களே, மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் வணிக ரீதியாக மர வளர்ப்பு பயிற்சி நாளை நடக்க உள்ளது. இப்பயிற்சியில் பங்கேற்பாளர்களுக்கு வணிக மர அமைப்பின் முக்கியத்துவம், அடிப்படைகள், தொழில் வாய்ப்புகள், மர வகைகளை தேர்ந்தெடுக்கும் முறைகள், தரமான நாற்று உற்பத்தி, நிலத்தயாரிப்பு, நடவு முறைகள், உரமிடுதல், நீர்ப்பாசன மேலாண்மை மற்றும் பூச்சி நோய் மேலாண்மை, கவாத்து செய்தல், கிளை வெட்டுதல், மரப்பராமரிப்பு, அறுவடை முறைகள் மற்றும் களப்பார்வை ஆகிய பயிற்சிகள் அளிக்கப்படும். இதற்கு பயிற்சி கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7418470345, மற்றொரு எண் 94877122210. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம்.

வணக்கம் விவசாய பெருமக்களே, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள். முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவராக பணியாற்றி வருகிறார். கற்பித்தலில் 20 ஆண்டுகளும் ஆராய்ச்சியில் 25 ஆண்டுகளும் அனுபவம் பெற்றவர். 7 முதுகலை மாணவர்களுக்கும் 8 முனைவர் பட்ட மாணவர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்தார்.

0: வந்துள்ளார். இவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ICARன் அகில இந்திய அங்கக மற்றும் இயற்கை வேளாண்மை வலையமைப்பு திட்டத்தின் முதன்மை ஆய்வாளராக செயல்பட்டுள்ளார். நெல்லில் மாப்பிளை சம்பா கோ 48 மற்றும் CB0520 பாசிப்பயரில் கோ 8 போன்ற அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற ரகங்களை அடையாளம் கண்டுள்ளார். தோட்ட நிலச்சூழலுக்கான ஒருங்கிணைந்த அங்கக பண்ணைய முறை மாதிரியை உருவாக்கியுள்ளார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 14 வேளாண் அறிவியல் மையங்களில் இடத்திற்கேற்ற IOFS மாதிரியை நிறுவியுள்ளார். கிழக்கு பகுதி பண்ணையில் உள்ள அங்கக வேளாண்மை நிலத்திற்கு ஸ்கோப் சர்டிபிகேட் பெற்றுள்ளார். மாநில விரிவாக்க அலுவலர்கள் 300 பேருக்கு அங்கக மற்றும் இயற்கை வேளாண்மை தொடர்பாக 10 பயிற்சிகளை நடத்தியுள்ளார். மேலும் பல்வேறு மாநில வேளாண்மை பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 50 விஞ்ஞானிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் அளித்துள்ளார். ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கட்டண அடிப்படையிலான பயிற்சிகளையும் நடத்தி வருகிறார். 3 வளர்ச்சி ஊக்குவிக்கும் அங்கக இடுபொருட்களையும் 2 பூச்சி விரட்டும் அங்கக இடுபொருட்களையும் வணிகமயமாக்கியுள்ளார். சிறந்த அங்கக விவசாயிகளை தேர்வு செய்வதற்கான மாவட்ட மற்றும் மாநில அளவிலான குழுக்களில் உறுப்பினராக இருந்துள்ளார். பாடத்தை கேட்போமா?
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இன்று வானொலி வேளாண்மை பள்ளியில் நாம் அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடத்தை பார்க்க உள்ளோம். நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நாம வந்து என்ன செய்யறோம்னாக்க, நிறைய ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற அந்த அங்கக வேளாண்மைக்கு ரசாயனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கக வேளாண்மைக்கு வந்திருக்கிறோம். அந்த அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை எப்படி செய்ய போகிறோம், எவ்வாறு செய்ய வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, அதை எல்லாத்தையும் பார்க்கிறோம். அங்கக வேளாண்மை அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எந்த விதமான செயற்கையாக உருவாக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளோ மருந்துகளோ இல்ல வளர்ச்சி ஊக்கிகளோ இல்ல மரபணு மாற்றப்பட்ட ரகங்களோ உயிர் எதிர்கொல்லிகளோ இல்லாமல் இயற்கையாக கிடைக்கும் அனைத்து இடுபொருட்களையும் கொண்டு செய்யக்கூடிய விவசாயம் அங்கக விவசாயமாகும். இந்த அங்கக விவசாயத்தில் நாம் எப்படி நீர் மேலாண்மை செய்ய போகிறோம், எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நாம பாக்கிறோம். இந்த அங்கக வேளாண்மை அப்படின்னு பார்க்கும்போது மற்ற வேளாண்மையை போல இதுலேயுமே வந்து நில மேலாண்மை, களை மேலாண்மை, நீர் மேலாண்மை, பூச்சி நோய் நிர்வாகம் இது அனைத்தும் முக்கியமானது. அது மட்டுமில்ல, ஒரு முக்கியமான கோட்பாடு வந்து அங்கக வேளாண்மையில என்னன்னு பார்த்தோம்னா, 365 நாளும் மண்ணானது பயிராலோ பயிர் கழிவுகளாலோ மூடப்பட்டிருக்க வேண்டும். எந்த சமயத்திலும் மண்ணானது நேரடியாக சூரிய வெளிச்சத்திற்கு உட்படுத்தக்கூடாது. பயிர் இருக்கும் போதுமே கூட மண்ணானது மூடாக்கு என்று சொல்லக்கூடிய போர்வையால் காய்ந்த சருகுகளோ மற்ற இதையோ பயன்படுத்தி மூடப்பட்டிருக்க வேண்டும். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கோட்பாடு. இது வந்து பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த மூடாக்கு எவ்வாறு நமக்கு நீர் மேலாண்மையில் உபயோகப்படுகிறது, அதற்கு எவ்வாறு இது ஆதாரமாக இருக்கிறது என்பது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தாகும். இந்த அங்கக வேளாண்மையில வந்து நிலப்போர்வை அப்படின்னு பார்த்தோம்னா, முந்தின பயிர் பருவத்தில் கிடைத்த பயிர் கழிவுகள், அது மட்டுமல்ல ஈவன் அது வந்து ஒரு களைகளாக இருந்தால் கூட அது மறுபடியும் முளைக்காத அளவுக்கு அதை காய வைத்து அந்த சருகுகளை கொண்டும் அல்லது வெளியிலிருந்து கொண்டு வரக்கூடிய வைக்கோல்கள் பயிர் தட்டுகள் இதை கொண்டும் கூட நாம மூடி வைக்கலாம். அப்படி மூடி வைக்கும் போது என்ன ஆகும்னா, சூரிய வெளிச்சம் வந்து மண்ணில் படாது. அந்த மண்ணில் படாமல் இருக்கிறது வந்து நமக்கு பெரிய அனுகூலமாக இருக்கும். நீர் மேலாண்மையில் முதல்ல நாம சொன்ன மாதிரி பயிர் மேலாண்மையில வந்து களை மேலாண்மை அப்படிங்கறதுல பார்த்தோம்னாக்க, சூரிய வெளிச்சம் வந்து மண்ணில் படாது. மண்ணில் படாததுனால களை விதைகள் முளைக்காது. அப்படி களைகள் முளைக்கவில்லை என்றால் அது நமக்கு வந்து நீர் ஆதாரத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சாதாரணமா கம்பு, ராகி, சோளம், கேழ்வரகு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு வந்து உற்பத்திக்கு ஒரு 300-400 மில்லி மீட்டர் நீர் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பயிர்களோடு சேர்ந்து வளரக்கூடிய களைகளானது 600 முதல் 700 மில்லி லிட்டர் வரை அதிகமாக நீரை எடுத்து பயன்படுத்தும். அப்ப களைகளே இல்லாமல் இருந்தால் மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து நீர் செடிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். அதனால் செடியினுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். களை முளைக்காத பயிரில் வளர்ச்சியும் அதனுடைய மகசூலும் அதிகமாக இருக்கும். இதுலயும் ஒரு பழமொழி

பார்த்தோம்னா களை எடுக்காத பயிர் கால் பயிர்னு சொல்லுவாங்க. ஏன்னா களைகள் இருந்ததுன்னா அது வந்து மகசூலை 100% வரைக்கும் கூட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவ்வாறு இல்லாமல் இந்த நிலப்போர்வை மண்ணில் இருந்ததுனால் களை முளைக்காது, களைகள் வந்து செடிகளோடு நீருக்காக போட்டியிடாது. ஆகவே நீர் மேலாண்மை செய்வதில் இது ஒரு முக்கியமான பங்கு. செடிகள் வந்து அது பயிராக இருந்தாலும் களைகளாக இருந்தாலும் அது எடுக்கக்கூடிய நீர்ல வந்து 99% வந்து அதனுடைய இலை வழியாக ஆவியாக போகிறது. அது நீராவி போக்கு என்று நாம சொல்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய 1% மட்டும்தான் செடி வந்து தன்னுடைய உடல் வளர்ச்சிக்காக அல்லது அந்த மகசூலை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்துகிறது. அப்ப 99% களைகளால் ஏற்படக்கூடிய நீர் இழப்பு குறையும் போது செடிகளுக்கு அதிகமாக நீர் கிடைக்கும். குறைவான நீரை கொண்டு நிறைவாக நாம் பயிர் செய்ய முடியும். அதற்கு அடுத்தபடியாக மண்ணில் இருக்கக்கூடிய நீர் வந்து எப்படி வீணாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடியாக சூரிய வெளிச்சம் மண்ணில் படும்போது மண்ணானது வெப்பத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. அவ்வாறு வெப்பத்திற்கு உட்படுத்தப்படும் போது மண்ணில் தேக்கி வைக்கப்பட்ட அடிமண் நீரானது நுண் துளைகள் மூலமாக மேலே வந்து ஆவியாகி வீணாக போகும். அவ்வாறு இல்லாமல் நாம வந்து இந்த மூடாக்கு போட்டிருக்கும் போது நேரடியாக சூரிய வெளிச்சம் மண்ணில் படாது. அப்படி மண்ணில் படாததுனால மண்ணினுடைய வெப்பம் அதிகமாகாது. வெப்பம் அதிகமாகாமல் இருக்கும்போது நேரடியாக ஆவி போகாது. நாம சாதாரணமாக இங்கிலீஷில் சொல்லும்போது எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். எவாப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து மண்ணிலிருந்து நேரடியாக வீணாகி போகக்கூடிய நீர். டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து இலைகள் மூலமாக, களைகளோ செடிகளோ அதனுடைய இலைகள் மூலமாக வெளியேறக்கூடிய நீர். இது ரெண்டையும் நாம தடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய நீரானது மண்ணிலேயே சேமிக்கப்பட்டு அது பயிரினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே அது அதிகமாக பயன்படும். அது மட்டுமில்ல, இன்னொரு முக்கியமாக குறியீடு ஒன்று வந்து பயிர் வளர்ச்சியில பார்க்கும்போது நீர் பயன்பாட்டு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆங்கிலத்தில் சொல்லும் போது என்ன சொல்றோம்னா, மோர் கிராப் பெர் டிராப், அதாவது ஒவ்வொரு துளி நீருக்கும் எவ்வளவு அதிகமாக நாம வந்து பயிரை உற்பத்தி செய்கிறோம். அப்ப களைகளே இல்லாமல் ஆவி போக்கும் தடுக்கப்பட்டு மண்ணில் இருந்ததுன்னா அது முழுமையாக வளரும். அதனால நாம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லிட்டர் நீருக்கும் அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். அதாவது மகசூல் கிடைக்கிறதுல வந்து நீருக்கு எவ்வளவு முக்கியம்னா, நாம எவ்வளவு நீரை உபயோகப்படுத்துகிறோம் என்பதை விட அதை எவ்வளவு சிக்கனமாகவும் தேவைக்கு உட்படுத்தியும் நாம செய்கிறோம் அப்படிங்கறதுல வந்து அந்த விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அங்கக வேளாண்மையில நாம வந்து நீர் சிக்கனம் பண்ணும்போது இந்த ஒரே ஒரு காரணத்தினால மட்டும் 20-40% வரைக்கும் மகசூல் அதிகமாக கிடைப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னாக்கா, இந்த பயிர் கழிவானது நாம வந்து ஒரு மூடாக்கா பயன்படுத்தும் போது மண்ணில் பட்டுட்டு இருக்கு. மண்ணில் படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கி இந்த பருவத்தில் நாம் போடக்கூடிய மூடாக்கானது அடுத்த பருவத்தில் அது முழுமையாக உரமாக மாற்றப்பட்டு மண்ணுக்கு கிடைக்கும். அப்படி மண்ணுக்கு உரமாக கிடைக்கும் போது அது எவ்வாறு நீர் மேலாண்மைக்கு உபயோகப்படும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இதுல வந்து மண்ணினுடைய கட்டமைப்பு மாற்றி அமைக்கப்படும். மண்ணினுடைய கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணுக்கு வந்து ஒரு பொலபொலப்பு தன்மை கொடுக்கும். இந்த ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லக்கூடிய பயிர் கழிவுகள் மக்கி உரமாக மாறும்போது நுண் துளைகள் மண்ணில் அதிகமா இருக்கும். எப்பவுமே மண்ணில் இருக்கக்கூடிய பெருந்துளைகள்ல வந்து காற்றும் நுண் துளைகள்ல அதிகமாக நீரும் சேமித்து வைக்கப்படும். அந்த நுண் துளைகள்ல இருக்கக்கூடிய நீர் தான் பயிருக்கு கிடைக்கும். அந்த நுண் துளைகள் அதிகமாக இருப்பதனால் மண்ணில் நீர் சேமிப்பு அதிகமாகும். நாம் இயற்கையாக கொடுக்கக்கூடிய மழை நீராக இருந்தாலும் செயற்கையாக நாம் கொடுக்கக்கூடிய பாசன நீராக இருந்தாலும் இந்த நுண் துளைகளில் அதிகமாக சேமிக்கப்பட்டு அது பயிரினுடைய வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்தப்படும். அது மட்டுமில்ல, இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி பயன்படும். அதாவது ஸ்பாஞ்சுங்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா வெயிட்டே இருக்காது, ஆனா அதை வந்து தண்ணியில வச்சு எடுத்தோம்னா அது தன்னுடைய எடையை போல பல மடங்கு நீரை சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் உடையது. இந்த அங்கக கழிவுகள் அல்லது ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய மக்கு வந்து மண்ணில் இருக்கக்கூடியது தன்னுடைய எடையை போல 20 மடங்கு நீரை சேக்கி வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அப்படி நாம பார்த்தோம்னா 1% மண்ணில் வந்து அங்கக கரிமத்தினுடைய அளவு அதிகமாச்சுன்னா 150,000 லிட்டர் தண்ணீரை வந்து அதிகப்படியாக அடிமண் நீராக சேமிக்க முடியும் என்று ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. அப்ப மண்ணினுடைய கட்டமைப்பை வந்து மேம்படுத்துவதன் மூலம் நுண் துளைகளில் அதிகமாக நீரை சேமித்து வைத்து அதிகமாக நீரை பிடித்து வைக்கலாம். இதுல முக்கியமா இன்னொன்னு பார்த்தோம்னாக்கா, எப்ப மழை பெய்தாலும்
ஒவ்வொரு துளி நீர், மண்ணில் விழக்கூடிய ஒவ்வொரு துளி நீரும் மண்ணினுடைய உட்புகு திறன் அதிகமாக இருந்தாதான் போகும். இல்லைனாக்க வழிந்தோடும், ரன் ஆஃப்னு சொல்லக்கூடிய வழிந்தோடக்கூடியது. அப்படி வழிந்து ஓடும் போது என்ன ஆகுனா, மண்ணு மட்டும் போறதில்ல, மண்ணில் இருக்கக்கூடிய சத்து அல்லது மேல் மண் இதையும் அரிச்சிட்டு போகும். இதைத்தான் நம்ம மண் அரிப்புன்னு சொல்றோம். உலக

0: உலகத்திலேயே விலை மதிப்பு இல்லாதது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்க மேல் மண். ஏன்னா ஒரு சென்டிமீட்டர் மண் உருவாவதற்கு 1000 வருடங்கள் ஆகும். அந்த மேல் மண் தான் வந்து அதிகப்படியான சத்துக்களை கொண்டது. அப்ப மண்ணில் விழக்கூடிய ஒவ்வொரு துளி மழை நீரும் இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய அங்கக பொருளால் உறிஞ்சப்பட்டு மண்ணினுடைய நீர் உட்புகு திறன் அதிகமாக இருக்கிறதுனால் அடிமண் நீராக சேமிக்கப்பட்டு பயிரினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாலும் இது பயன்படும். அந்த அளவுலையும் இது வந்து ஒரு பெரிய பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சுருக்கமா சொன்னா மண்ணில் வந்து நாம எவ்வளவுக்கு எவ்வளவு கரிம பொருளினுடைய அளவை அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மண்ணினுடைய நீர் பிடிப்பு திறன், நாம வந்து கொடுக்கக்கூடிய பாசன நீரினுடைய பயன்பாட்டு திறன் அதிகப்படுத்த முடியும். அது இல்லாம இன்னொரு பழமொழியும் ஒண்ணு உண்டு, உப்பை தின்னவன் தண்ணீர் குடிப்பான் அப்படின்னு. அதாவது என்னன்னா, தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை உண்டு, உப்பு தின்னவன் தண்ணியை குடிப்பான்னு அந்த பழமொழி. இது வந்து நமக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். உப்புன்னு நாம இந்த இடத்துல சொல்றது என்னன்னா ரசாயன உரங்கள். ரசாயன உரங்களை நாம வந்து மண்ணுல அதிகமா பயன்படுத்தணும்னா அந்த வளரக்கூடிய செடி வந்து அதிகமாக தண்ணியை எடுத்து வளரும். அந்த மாதிரி வளரக்கூடியது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஆதாயமா இருக்கக்கூடிய பொருளா மாறுதா இல்ல வெறும் செடி குழையாதான் போகுதா அப்படிங்கறத பார்த்தோம்னாக்க, இந்த உப்பு போட்ட தண்ணீர்ல வந்து அதிகப்படியான நீர் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா ஆர்கானிக்ல நாம போட்டு பண்ணும்போது நீர் பிடிப்பு திறன் அதிகமாக இருப்பதனால் இதனுடைய பயன்பாடும் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப இது நாள் வரைக்கும் நாம வந்து இந்த அங்க விவசாயம் அப்படிங்கறத பார்த்தோம்னா ஒரு பாரம்பரிய விவசாயம், நம்முடைய முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்ததுன்னு சொல்றோம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நாம பார்த்தோம்னாக்க அந்த பழைய கால அவங்க செய்த அதே முறைதான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன முறைகளோடு சேர்த்து நாம அதை செய்யும் போது இன்னும் அதிகமா இருக்கும். குறிப்பா இந்த நீர் மேலாண்மை அப்படிங்கறதுல பார்த்தோம்னா இப்ப வந்து சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் அந்த மாதிரி இதெல்லாம் வருது. மண்ணுக்கு மேல போடக்கூடிய சொட்டு நீர் பாசனம் இருக்கு, மண்ணுக்கு உள்ள போடக்கூடிய சொட்டு நீர் பாசன அமைப்புகளும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அமைப்பை நாம வச்சோம் அப்படின்னாக்க ஏற்கனவே சொட்டு நீர் பாசனம் மட்டும் போட்டாலே தரை வழி பாசனத்தை விட குறைந்தபட்சம் 50-60% நீர் சேமிப்பு செய்யலாம். ஏன்னா இது வந்து செடியினுடைய வேருக்கு மட்டுமே நேரடியாக நீரை கொடுக்கிறது. செடியினுடைய வேர் படராத இடங்களில் அதிகப்படியாக நீரை கொடுத்தால் அங்கு களை வளர்ச்சி தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம நாம வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக தெளிக்கும் போது நீர் வந்து நேரடியாக வேர் பகுதிக்கு கொடுக்கப்படுவதால் அதனுடைய பயன்பாடு அதிகமா இருக்கும். ஏற்கனவே நாம வந்து ஒரு நில போர்வையும் போட்டிருக்கிறோம், அதனால தண்ணீர் ஆவியாகுதலும் குறைக்கும். அந்த விதத்துல பார்த்தோம்னாக்க பழங்கால முறையான அங்கக முறையும் நவீன முறைகளான இந்த நீர் சேமிப்பு முறைகளான சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் அந்த மாதிரி இருக்கிறத பண்ணும்போது நீர் ஆவியாகுவது குறையுது, நாம வந்து பயன்படுத்தக்கூடிய நீரினுடைய அளவும் குறையுது. பயன்படுத்தக்கூடிய நீரினுடைய அளவு குறைவதாக இருந்தால் குறைவான நீரை கொண்டு அதிகப்படியான நிலங்களில் நாம் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லது இருக்கக்கூடிய குறைவான நீரை கொண்டே பயிரினுடைய வளர்ச்சியை முழுமையாக நாம செய்வதற்கு இருக்கும். அது இல்லாம வேர் பகுதிகளில் மட்டுமே நீர் கொடுக்கப்படுவதால் மற்ற இடங்களில் களை முளைப்பது அறவே தவிர்க்கப்படும். அப்ப களைகள் இல்லாமல் நேரடியாக வேருக்கு நாம் கொடுக்கும்போது அந்த மகசூலானது அதிகப்படியாக வரும். நீர் பயன்பாட்டு திறன், அதாவது ஒவ்வொரு சொட்டு நீருக்கும் நாம எவ்வளவு பயிர் உற்பத்தி செய்யறோம் அப்படிங்கறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன தெரியுமா?
4: பெருசா போய்கிட்டு இருக்கு.
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
5: மார்க்கா சொல்லு.
3: டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
4: எப்பமா?
3: ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு. ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
6: அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள் நடத்தும் பாடம் தொடர்கிறது.
0: இதுக்கு அடுத்தபடியா நாம வந்து இன்னொன்னு முக்கியமா பாக்குறது என்னன்னாக்க, பக்கத்து வயல்களில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு தெளிக்கக்கூடிய பூச்சி மருந்துகளோ மற்ற இதுவோ நம்ம அங்கக வயல்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்ம அங்கக சான்றிதழுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறோம்னா இது ஒரு முக்கியமான கருத்தா பாக்குறாங்க. அப்ப பக்கத்து வயல்களில் தெளிக்கக்கூடிய ரசாயனங்கள் நம்முடைய வயலுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்

வயலை சுத்தி தடுப்பு வேலிகள், உயிர் தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வெளியில போகக்கூடிய மழை நீரானதோ இல்ல வடிநீரானதோ நம்மளுடைய வயல்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வரப்பையும் வசதி கட்டணும். அப்ப உயர்த்தப்பட்ட வரப்பு, நம்ம தோட்டத்தை சுத்தி அமைக்கப்பட்ட உயிர் வேலிகள், இது என்ன ஆகும்னா காற்றினுடைய வேகத்தை குறைக்கும். காற்றினுடைய வேகத்தை குறைக்கும் போது ஆவியாதல் வந்து குறைக்கப்படும். உயரமாக இருக்கக்கூடிய வரப்புகள் வந்து என்னன்னா, நம்ம தோட்டத்துல வரக்கூடிய நீரானது வழிந்து வெளியே செல்லாமல் இருப்பதற்கு இருக்கும். இதுவும் வந்து நம்மளுடைய நீர் மேலாண்மையில் ஒரு முக்கியமாக கருத்து. அதுக்கு அடுத்தபடி நாம வந்து பார்த்தோம்னா பயிர் சுழற்சி முறைகளும் ரகங்களும். ஒரே பயிரை திருப்பி திருப்பி நாம பண்ணும்போது என்ன ஆகும்னா, மண்ணில் இருக்கக்கூடிய அதனுடைய வேர்பகுதி எங்க வளருமோ அந்த பகுதிகள் மட்டுமே அதிகமாக பயன்படுத்தப்பட்டு மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய உரங்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும். நாம பயிர் சுழற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் அதிகமா தண்ணி இருக்கக்கூடிய பயிர் அல்லது தண்ணி குறைவாக இருக்கக்கூடிய பயிர், முக்கியமா நாம வந்து இந்த அங்கக விவசாயம்னு போகும்போது பாரம்பரிய ரகங்களை நாம அதிகமா பயன்படுத்துறோம். இந்த பாரம்பரிய ரகங்கள் வந்து அதிகமாக தண்ணீர் எடுக்காது. அதே சமயத்துல வந்து அந்த பாரம்பரியமான முறையிலேயே அதை வளர்க்கும் போது அதனுடைய நீரையும் சிக்கனமாக இருக்கும், வளர்ச்சியும் அதிகமாக இருப்பதனால் நாம இந்த பயிர் சுழற்சி முறையும் பாரம்பரிய ரகங்களையும் தொடர்ந்து பயன்படுத்தும் போது மண்ணினுடைய வளத்தை காப்பாற்ற முடியும், மண்ணினுடைய நீர் சிக்கனத்தை கொண்டு வர முடியும், குறைந்த நீரை கொண்டு அதிகமாக செய்ய முடியும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இயற்கை விவசாயத்தில் வெறும் ரசாயனங்களை தவிர்த்து நீர் மேலாண்மை செய்யும் போது நாம் அதை எவ்வாறு சிக்கனமாக செய்கிறோம் என்பது முக்கியம். அந்த வகையில் நாம் இதுவரை குறிப்பிட்ட இந்த முறைகளை பயன்படுத்தும் போது நீர் சிக்கனத்தையும் நீர் மேலாண்மை செய்து குறைவான நீரை கொண்டு அதிகமாக மகசூல் எடுக்க முடியும் என்பதை தெரிவிக்கிறேன். அங்கக விவசாயத்தில் குறிப்பாக நாம வந்து நம்மளுடைய வயலை சுத்தி உயிர் வேலிகள் அமைக்க வேண்டும். என்ன காரணம்னா, நம்ம பக்கத்து வயலில் இருக்கக்கூடிய தெளிக்கக்கூடிய மருந்துகளோ மற்ற ரசாயனங்களோ நம்ம தோட்டத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக. அதுல நாம வைக்கிறதுக்கு வந்து என்னென்ன மாதிரி மரங்கள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கிளைரிசீடியா வைக்கலாம், அகத்தி மரங்கள் வைக்கலாம், சூபாபுல் வைக்கலாம், அல்லது நாம எப்பவுமே இந்த அங்கக விவசாயம் என்பது தனியா ஒரு விவசாயம் இல்லாம அதுல எப்படியும் ஏதாவது ஒரு கால்நடைகளை நாம வந்து கூட வச்சிருப்போம். அந்த கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை கொடுக்கக்கூடிய அகத்தி, சூபாபுல், கிளைரிசீடியா, ஈவன் நம்ம வந்து ஒரு முருங்கை மரம் கூட வைக்கலாம், அதுல இருந்து நமக்கு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இதுல கிடைக்கக்கூடிய இலைகள் மற்றதை கொண்டு நம்மளுடைய கால்நடைகளுக்கு உணவளிப்பது மட்டுமல்ல, அதை நாம வெட்டும்போது கிடைக்கக்கூடியது வந்து எரிபொருளாகவும் பயன்படும். அதுல கிளைரிசீடியா மாதிரி இருக்கக்கூடியதுல வரக்கூடியதுல சித்தகத்தி, பேரகத்தி, இந்த மாதிரி நிறைய மர ரகங்கள் இருக்கு. அந்த மரங்கள்லிருந்து கிடைக்கக்கூடிய இலைகளானது நம்மளுடைய வயலுக்கு தேவையான மக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரீன் லீஃப் மென்யூர்னு சொல்றது மாதிரி பசுந்தழை உரமாக அது வந்து பயன்படும். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி மரங்களானது வந்து ஒரு பயர் வகையை சார்ந்ததுனால மண்ணில வந்து வேர் முடிச்சுகளை உருவாக்கி காத்துல இருக்கக்கூடிய தழைச்சத்தை நிலைநிறுத்தி மண்ணினுடைய வளத்தை பயன்படுத்தும். நாம இதை முக்கியமா வைக்கிறதுக்கு எதுக்குன்னாக்க, காத்து வேகமா அடிக்கக்கூடாது. அப்படி காத்து அடிச்சதுனாக்க அதிகமான நீர் வந்து ஆவியாகும். நீர் மேலாண்மையின் ஒரு அங்கமாக உயிர் வேலியை கொண்டு வரும். ஆனா அந்த உயிர் வேலியில இருக்கக்கூடிய பலன்கள் அதிகமா இருக்கும். நமக்கு தேவையான தீவனம் கிடைக்கிறது, எரிபொருள் கிடைக்கிறது, மண்ணினுடைய வளத்தை காப்பாற்றுகிறது, நாம மண்ணுக்கு போடுவதற்கு தேவையான பசும் தழை உரத்தை குறிப்பாக தரக்கூடியது. எப்பவுமே நம்ம இந்த கோடை காலங்கள்ல வந்து பார்த்தோம்னாக்க பயிர் அதிகமா இருக்காது. அந்த மாதிரி சமயத்துல நம்மளுடைய கால்நடைகளுக்கு ஏதாவது தீவனம் வேணும் அப்படின்னா, மரப்பயிர் தீவனம் அப்படிங்கறது வந்து மர இலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய தீவனம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த விதத்திலையும் இந்த உயிர் வேலிகள் வந்து நமக்கு ஒரு பெரிய பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதுல இருந்து நமக்கு உபரி வருமானமும் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய அங்கக விவசாயம் செய்யக்கூடிய வயல்களை சுற்றி வரப்புகளையும் உயரமாக நாம போடணும்னு சொன்னோம். அப்படி வரப்புகளை உயரமா போடும்போது அதிகப்படியான மழை நீரை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த அதிகப்படியா நாம சேமிக்கக்கூடிய மழை நீரானது அதிகமான தண்ணி தேக்கத்தை நிறுத்தி அது பயிருக்கு எந்த தீங்கும் செய்ய விடக்கூடாது. அதே சமயத்துல நாம என்ன செய்யலாம்னா, இந்த நீர் மேலாண்மை முறைகள்ல குறிப்பாக நாம வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்லக்கூடிய வறட்சியான பகுதிகளாக இருந்தால் பண்ணை குட்டைகள் அமைக்கலாம். அப்படி அந்த பண்ணை குட்டை அமைக்கும் போது நாம வந்து ஒரு வடிகால் வசதி, அதாவது ஒரு சாய்வு ஏற்படுத்தி நமக்கு அதிகப்படியா வரக்கூடிய தண்ணியை வந்து அந்த பண்ணை குட்டைகள்ல சேமிக்கலாம். அப்படி சேமிக்கக்கூடிய நீரை கொண்டு நாம பயிருக்கு வந்து ஒரு உயிர் தண்ணீர் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கிறதுல, குறிப்பா இந்த
நவீன முறைகளாக பயன்படுத்தக்கூடிய சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்தால் நாம வந்து இந்த மழை நீரை பண்ணை குட்டைகளில் சேமித்து அந்த நீரை பயன்படுத்தி செடிகளினுடைய வளர்ச்சிக்கு அதிகப்படியாக தண்ணீர்

நாம கொடுக்க முடியும். அதுவும் வந்து இந்த கிரிட்டிக்கல் பீரியட்னு சொல்லுவாங்க, பூக்கக்கூடிய தருணம், பிஞ்சு பிடிக்கக்கூடிய தருணம், அல்லது பால் பிடிக்கக்கூடியது, அந்த பயிர் நாம என்ன செய்யறோமோ அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி அந்த பகுதிகளில் நாம வந்து ஒரு தண்ணீர் இந்த இதை பயன்படுத்தி கொடுக்க முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பயிர் வறட்சி காலங்களிலும் நாம் காப்பாற்றப்பட்டு பண்ணலாம். அது மட்டுமில்ல, அந்த மாதிரி பண்ணை குட்டைகள்ல வரும்போது ஒரு உபரி விமானமாக நாம வந்து நீர் நிர்வாகம் தான் பண்றோம். அந்த நீர் நிர்வாகத்துக்கு வரக்கூடிய நீரை வந்து பண்ணை குட்டைகளில் சேமிக்கும் போது அதுல நாம வந்து மீன் வளர்க்கலாம். அதுலயும் இப்ப வந்து கலப்பு இனங்களாக இருக்கக்கூடிய, அதாவது நீரினுடைய அடிப்பகுதிகளில் வசிக்கக்கூடியது, நடிப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய, மேல் பகுதிகளை பயன்படுத்தக்கூடிய மீன், இந்த மாதிரி கலப்பு ரகங்கள் தான் நாம அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன்கள் வளரும் போது என்னாச்சுன்னாக்கா அந்த மீன் கழிவுகளினால் மண்ணினுடைய வளமும் அதிகப்படுத்தப்படும். அந்த நீரை கொண்டு நாம பயிருக்கு உரமாக பண்ணும்போது செடிகளுக்கு தேவையான உரங்களும் கிடைக்கும். மீன் வளர்ச்சியினால நமக்கு வந்து அதிகப்படியான வருமானம், அதாவது ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கறது மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணும்போது நீர் மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது நீரை சேமிக்கிறோம், மழை நீரை சேமித்து வைக்கிறோம். அவ்வாறு சேமிக்கப்பட்ட நீரானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அல்லது ரொம்ப ஒரு இக்கட்டான தருணங்களில் பயிரினுடைய வளர்ச்சியை பாதுகாப்பதற்கு பயன்படுத்தலாம். உபரி வருமானத்திற்காகவும் அதை நாம் பயன்படுத்த முடியும். அங்கக விவசாயத்தில் நீர் மேலாண்மை செய்வதற்கு பயிர் சுழற்சி முறை மற்றும் உள்ளூர் ரகங்களை பயன்படுத்துறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான குறிப்பு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பயிர் சுழற்சிங்கிறது வந்து ஒரே பயிரை திரும்ப திரும்ப திரும்ப போட்டோம்னா அது வந்து பயிர் சுழற்சி, இங்கிலீஷ்ல வந்து மோனோ கிராப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன ஆகும்னாக்க மண்ணினுடைய வளம் வந்து குறையும். மண்ணினுடைய வளம் குறைவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஒரே பயிரை திரும்பி போடும்போது அந்த பயிரினுடைய வேர் வளர்ச்சி எப்படி இருக்கோ அந்த பகுதி கண்டம் மண் மட்டும்தான் வந்து பயன்படுத்தப்படும், மற்ற மண் பயன்படுத்தப்படாது. அது மட்டுமில்ல, பூச்சி, அதுக்கப்புறம் நோய், களை, இது எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு என்னென்னலாம் வருமோ அதனுடைய அளவு, அதனுடைய பெருக்கம் வந்து மண்ணில் வந்து அதிகமாகும். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னாக்க இது வந்து நீர் மேலாண்மையை பாதிக்கக்கூடியது. எவ்வளவு நாம நீர் கொடுத்தாலும் இந்த மாதிரியான காரணிகள், அதாவது நோய், பூச்சி, களைகள் இவை அதிகமாக இருக்கும்போது அதனுடைய பயன்பாடு தான் நீருக்கு அதிகமாக இருக்குமே தவிர செடியினுடைய வளர்ச்சி குறையும். அந்த மாதிரி இல்லாம நாம பயிர் சுழற்சி முறை அப்படின்னு பண்ணும்போது நமக்கு தண்ணி அதிகமாக கிடைக்கக்கூடிய மழைக்காலங்களில் வந்து தண்ணீர் அதிகமாக தேவைப்படக்கூடிய பயிர்களையும், மற்ற கோடை காலங்களிலேயோ மற்ற பகுதிகளிலேயோ தேவை குறைவாக, தேவை குறைவு அப்படின்னு குறிப்பாப்ப நாம பார்த்தோம்னாக்க கம்பு, கேழ்வரகு, சாமை, இந்த மாதிரி சொல்லக்கூடிய சிறுதானியங்கள். நாம இதை வந்து சிறுதானியம்னு சொல்றோமே தவிர அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தா நியூட்ரி சீரியல்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னாக்க அது அதிகப்படியான சத்துக்களை கொண்டது. அதை சாப்பிடும்போது இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்க நமக்கு இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய நம்ம ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடியது இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் வந்து அதுவும் குறிப்பா இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாருடைய கவனமும் வந்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை நோக்கி செல்லுது. அந்த ஆரோக்கியத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி சிறுதானியங்களுக்கான மவுஸ் வந்து இப்ப அதிகமாயிருக்கு. அதனாலதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்க நம்ம சிறுதானியத்தை வந்து சர்வதேச ஆண்டாக கூட நாம கொண்டாடி மகிழ்ந்தோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்கள் வந்து இந்த அங்கக விவசாய முறைக்கும் நீர் சிக்கனத்திற்கும் மிகவும் சிறந்ததா இருக்கும். ஏன்னா இதனுடைய வேர்கள் வந்து வளர்ச்சி வித்தியாசப்படும். அதாவது சல்லிவேர் இருக்கக்கூடிய பயிர்கள், இதே நாம மற்ற பயிர்களாக இருந்தால் ஆணிவேர் இருக்கக்கூடியது வந்து மண்ணில் ஆழமாக போய் வளரக்கூடியது, இது மண்ணினுடைய பரப்பில் அதிகமாக வளரக்கூடியது, இந்த மாதிரி பயிரிடும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன ரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா வேகமான உடல் வளர்ச்சி, அதாவது பயிரினுடைய தழை இலை வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதிகமாக வளரும் போது என்ன ஆகும்னா அதுக்கு அதிகப்படியான நீர் தேவை. அதிகப்படியான இலைப்பரப்பு கொண்டிருந்தா அதிகப்படியான இலைப்பரப்பிலிருந்து அதிகப்படியான நீர் ஆவியாதலும் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம நாம பாரம்பரிய ரகங்களாக இருந்தால் அந்த பாரம்பரிய ரகங்கள் இவ்வளவு வேகமா வளராது, இவ்வளவு இலை பரப்புகள் இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா மண்ணில் இருக்கக்கூடிய நீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்தும். அதே நேரத்தில் மகசூலுக்கு குறைவு இருக்காது. அந்த மகசூல் குறைவும் இல்லாமல் அதிகப்படியாக வளர்வதற்கு பயிர் சுழற்சி, பாரம்பரிய ரகங்களை இதை மாத்தி பண்ணணும். அப்படி அந்த பயிர் சுழற்சி பண்றதுல வந்து ஒரு பயிர் வந்து நம்ம மண்ணுக்கு உரம் கொடுக்கக்கூடிய பசுந்தாள் உரப்பயிர்களாகவும் இருக்கணும். அப்படி பசுந்தாள் உரப்பயிராக இருந்ததுன்னா அது வந்து மிக குறைந்த நீரில், அதாவது நம்ம பயிரெல்லாம் செஞ்சு முடிச்சு மண்ணில் அடிமண் நீரில் என்ன இருக்கோ அதை மட்டுமே வச்சு அது பயன்படும். அதே சமயத்தில் மண்ணினுடைய வளத்தையும் அதிகப்படுத்த முடியும். அப்ப இந்த பயிர் சுழற்சி, பாரம்பரிய ரகங்களை கொண்டும் நீர் மேலாண்மை நாம வந்து இந்த அங்க விவசாயத்தில் செய்வது எளிதான முறையாகும்.
விவசாய பெருமக்களே, இதுவரைக்கும் நமது வானொலி வேளாண்மை பள்ளியில வளம் குன்றா

0: வேளாண்மை அப்படிங்கறதுல வந்து அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்த்தோம். இது உங்களுக்கு எல்லாம் நல்ல பலனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இதில் கூறப்பட்ட கருத்துக்களை நீங்கள் கடைபிடிக்கும் போது அதிகப்படியாக நீர் மேலாண்மை செய்து அதிகப்படியான வருமானத்தையும் விவசாய மகசூலையும் பெருக்க முடியும் என்று கூறிக்கொள்கிறேன்.
1: இதுவரை நேயர்கள் கேட்டது வளம் குன்றா அங்கக வேளாண்மை, வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். பாலசுப்பிரமணியன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தேனீ கூட்டங்களை தாக்கும் சிறு தேன் கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனீ ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி. ஆர். சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ. பரமேஸ்வரி அவர்கள் நடத்தும் 10வது பாடத்தில் சந்திப்போமா நேயர்களே. வணக்கம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. மக்களவையில் இதற்கான தீர்மானத்தை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தாக்கல் செய்து பேசினார். இந்த குழுவில் 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் இதில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இக்குழு தனது அறிக்கையை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் சமர்ப்பிக்கும் என்றும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுதொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவாதம் முழுவதிலும் தாம் பங்கேற்று பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் திரு அமித்ஷா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய எண்ணங்கள், அஞ்சா நெஞ்சம் மற்றும் முடிவிலா ஆற்றல் இளையோரிடம் உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேற்றம் காணுமாறும் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவிக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகைக்கேற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் நாட்டு மக்களின் குரல் சமமான வலிமையுடன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை என்பது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல என்றும் மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தவிக அரசு தமது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும்

திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்த ஒரு மசோதாவையும் கொண்டு வராத நிலையில் அதனை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசினர் தீர்மானம் அவசியமற்றது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% 7.23% அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பின்னரும் தொகுதி மறுவரையறையால் தமிழகம் பாதிக்கும் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை தமிழக அரசு திட்டமிட்டு பரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு டி டி வி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலில் இருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவலை அப்படியே நிரப்பும் முறையை கடைபிடித்தால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பெலாரஸின் செர்கோய் பெட்ரோவ் இணையும் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வேங் எவரான் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் ஒடென்ஸ் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் மற்றும் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, ருஜுலா ராமு, டஸ்னிம் மிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் லால்ராம் சங்கா, ஸ்ரவணி வேல்கர் இணையும் திவ்யம் அரோரா, அதித்தி பட் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் பிரதீப் சிங் மற்றும் ஆஷு மௌரியா தலா 2 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: The Intermeteorological Department has predicted the formation of a low-pressure area over the North Bay of Bengal in the next 12 hours, leading to extremely heavy rainfall expected in Odisha and Gangetic West Bengal today and tomorrow. The Weather Department said heavy rainfall conditions are also likely to prevail over Karnataka, East Uttar Pradesh, Gujarat, Tamil Nadu, Karaikal, Puducherry. The Indian fencing team collected 3 gold, 1 silver and 1 bronze medal across various senior individual events on the third day of the Commonwealth Championships at Lagos in Nigeria today. And now before we end the bulletin, the headlines once again. Parliament passes bill to enhance funding and development of cooperative sector, also gives nod to legislation to rename state of Kerala as Keralam. Both houses refer Foreign Contribution Regulation Amendment Bill 2026 to Joint Parliamentary Committee for further scrutiny. Home Minister Amit Shah says he is ready for detailed discussion on any ET paper leak related issue, writes letter to Lok Sabha Speaker. Finance Minister Nirmala Sitharaman calls for greater private capital mobilization in BRICS economies for global growth. Heavy to extremely heavy rainfall likely over parts of Odisha and Gangetic West Bengal for next 2 days as low pressure forms over Bay of Bengal. That is all in the news at 9. Good night.
1: தினமும் காலை மணி 6:35 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை வழிக நமது எஃப்எம் ரெயின்போ 103.3 நேய நெஞ்சங்கள் அனைவருக்கும் உற்சாகமான சந்தோஷமான இதமான இனிமையான இரவு வணக்கம். நேரம் 9:16. இரகொன்றெடுத்து இதயம் வருடுமே, தெவிட்டாத இசைகள் தேன் சுரக்குமே, காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடல்களின் தொகுப்பாய் மயிலிறகு இது. நேர்களினி கேட்டு ரசிக்கலாம் மயிலிறகில் இன்னிசை பாடல்களின் தொகுப்பாய். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இது. சரஸ்வதி சபதம் திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். படத்தின் கதை என்னமோ, கல்வியா செல்வமா வீரமா, செல்வத்தை முன்னிறுத்தக்கூடிய பாடல் இது. உருவத்தை காட்டிடும் கண்ணாடி, உலகத்தை வைத்தது என் முன்னாடி, இந்த வரிகளிலேயே ஒரு பெண்ணின் கம்பீரமும் தன்னம்பிக்கையும் அழகாக வெளிப்படும். தன்னை சுற்றியிருக்கும் உலகமே தன் புகழை பாட வேண்டும், புலவர்கள் தன் பெருமை பேச வேண்டும், இந்த நாடும் நகரமும் தன் வசம் இருக்க வேண்டும் என்ற ஒரு பெண்ணின் ஆளுமையை சொல்லும் பாடல் இது. குறிப்பாக நான் இருக்கும் இடத்தில் நாடு இருக்கும் என்ற வரி அந்த கதாபாத்திரத்தின் உயர்ந்த அந்தஸ்தை அழகாக வெளிப்படுத்தும். அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை பெண்ணின் கதாபாத்திரங்களுக்கு வலுவூட்டுகிறது தமிழும் இசையும். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இது, கேளுங்கள்.

0: உருவத்தை காட்டுமே கண்ணாடி. 9:20 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பாய் மயிலழகு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இது பறக்கும் பாவை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூவுமெங்கே சொல்லமா என தொடங்கும் வரிகள் அந்த காலத்து பெண்ணின் அழகும் அலங்காரமும் சமூக பார்வையும் அழகாக பிரதிபலிக்கிறது. கண்ணதாசனின் கவித்திறமைக்கும் முன்னோர்களின் அனைவருமே தீர்க்கதரிசியாக இருப்பார்கள் என்பதற்கும் இந்த பாடலும் கூட ஒரு சான்று. காதல், பெண்மை, பாதுகாப்பு என பல விஷயங்களை கொஞ்சம் நகைச்சுவையோடும் ரசிக்கும்படியான வரிகளோடும் சொல்லும் இந்த பாடல் இதோ கேளுங்கள், ரசியுங்கள்.
1: கால் கட்டு கை கட்டு இல்லாத பெண்களுக்கு

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மயிலிறகு. தேனினும் இனிய தவிட்டாத இசை பாடல்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் வரவிருக்கும் அடுத்த பாடல் விவசாய திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் உடுமலை நாராயணகவி. காதல் எந்தன் மீதில் என்றால் காதில் இனிக்கிறது, தாலி கட்டிக்கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது, மனது கவலைப்படுகிறது. எப்பவுமே ஆண் கொஞ்சம் அவசரப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், பெண் அதில் நிதானமாக இருங்க, பொறுமையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இங்கே கட்டி கரும்பே கனியே உன்னை தட்டி கழிப்பேனோ, நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டிட வேண்டாமோ, நாளும் பார்த்துக்க வேண்டாமோ. ஒரு ஆண் சொல்கிறார், கொஞ்சம் நிதானமாக இருங்க, எல்லாம் முறைப்படி நடக்கட்டுமே அப்படின்னு. நல்ல ஒரு பாடல் இது, கேளுங்க ரசிங்க.

குடியிருந்த கோயில் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர் பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். தள்ளாடும் முதுமை கூட மனதால் துள்ளி குதித்திருக்கும் பாடல் கேட்டு, துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அள்ளுவதே திறமை, அத்தனையும் புதுமை. இளமையின் துள்ளலையும் காதலின் உற்சாகத்தையும் கொண்டாடி போனது வரிகள். அழகான வரிகளை சும்மா அந்த பாடல் ஒன்றை கேட்டு மகிழ்ந்த நேரம் அது. 9:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலழகு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தரிசனம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை சூலமங்கலம் ராஜலட்சுமி. திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து சமூகம் சூழ, சுற்றார் உற்றார் சூழ ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு காலம் கடந்தும் கூட, இளமை கடந்தும் கூட, முதுமையிலையும் இருக்குமே. ஆனால் இதோ

தொள்ளுவதோ இளமை பாடலுக்கு பிறகு இப்படி ஒரு பாடல் இன்னும் கூட கூடுதல் சிறப்பு தான். 9:42 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பாய் மயிலிறகு. காலம் கடந்தால் என்ன, முதுமையிலையும் காதலை ரசிக்கும் தம்பதிகள், குடும்ப வாழ்க்கையின் சுவாரஸ்யங்கள், அந்த காலத்து வாழ்க்கை முறை அத்தனையும் கலகலப்பான உரையாடல் பாணிகள் சொல்லி போனது பாடல் நிகழ்ச்சி. இன்னும் கூட அழகழகான சுவையான பாடலை தர காத்துக்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினைவிருக்கும் அடுத்த பாடல் ஏழை பங்காளன் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை கே வி மகாதேவன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இது, கேளுங்க.

0: மாத்தி வச்சான்.
1: ஏழைக்கு தாய், ஊமைக்கு வாய், மானம் காக்க வந்த தலைவன். தலைவனின் பெருமையை அழகாக சொல்லி போனது பாடல். 9:46 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீர்கள் கேட்டு ரசிப்பது மயிலிறகு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கவிதா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், கே ஜமுனராணி பாடியது. பாடலாசிரியர் மருதகாசி, இசை கே வி மகாதேவன். ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு குட்டி குட்டியான கதையம்சம் கொண்ட ஒரு வரிகள் இருக்கும். உள்ளே இருக்கும் பொன்னம்மா வெளியே வந்து சொல்லாமா, ஒரு சாதாரண அழைப்பு போல தொடங்கி கேள்வி பதில் வழியாக ஒரு கதையையே சொல்லி சொல்லும் வித்தியாசமான பாடல் அது. யானை, சோலை, சூறை காற்று போன்ற இயற்கை காட்சிகளை வைத்து வாழ்க்கை, வஞ்சகம், விதி என பல விஷயங்களை பேசும் இந்த பாடலின் ஆண் பெண் உரையாடல் பாணிதான் இந்த தனிச்சிறப்பு. அந்த காலத்து பாடலின் தொகுப்பே இன்னும் கூட அழகுதான். கேளுங்கள், ரசியுங்கள்.

துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. மோட்டார் சுந்தரம்பிள்ளை திரைப்படத்திற்காக பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி, சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். பொய்யுறக்கம் கொள்ளுவேன், கையை சற்று தள்ளுவேன், பொங்கல் என்று சொல்லுவேன், ஏங்கி நிற்க செய்வேன். காதல் மணவாளன் காலடியில் இருப்பான், கள்ளமில்லை தோழி உள்ளதைத்தான் சொன்னாய். துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு, தோழி மனமாலை காதலின் பரிசு. பெண்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு சின்ன சேட்டை அதிகம் செய்கிறது மிகவும் பிடிக்கும் கூட. அதுவும் பெண்களோ தோழிகளோ சேர்ந்துட்டாங்கன்னா அதை சொல்லி மாளாது, அந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய சிருஷ்டிகள். என்னதான் இருந்தாலும் தன்னிடம் சேரும்போது இன்னும் கூட மனமிட்டு பேசக்கூடிய நிறைய இயல்பான விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அன்பு சொல்லி போனது பாடல் அப்படின்னு சொல்லலாம். 9:55 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடலின் தொகுப்பாய் மயிலிருக்கு. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் அது. ராமு திரைப்படத்திற்காக பி சுசீலா, பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

பாட்டு சொல்லி தூங்க வைக்கும் பாடல் ஒன்றை கேட்டு மகிழ்ந்த நேரம், ஒரு அம்மாவின் தாலாட்டு, பாசம், குழந்தையின் மீது அன்பு ஆகியவற்றை மிகமையாக கொண்ட ஒரு இனிமையான பாடல். பச்சை மரம் ஒன்று, இச்சை கிளி இரண்டு, பாட்டு சொல்லி தூங்க செய்வேன் ஆரியரோ. தாய்மடியும் தாலாட்டும் நினைவுபடுத்தும் எத்தனையோ அழகான வரிகள் அமைந்து போனது பாடல். 9:58 நேர்கள் இதுவரை கேட்டது காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடலின் தொகுப்பாய் மகளிருக்கு. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் சிவா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மனதோட ரெயின்போ நேர் விருப்பம். கரெக்டாக 10 மணி ஆச்சு அப்படின்னா மனசுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிட்டு வந்துடுவீங்க. பட் இன்னைக்கு ஓடோடி வர்றவங்க திருப்பூர் மாவட்ட நேர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதான் கூடுதல் கவனமாக நீங்கள் எடுத்துக்கணுன்ற ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் குறிப்பாக 1981 1992 வரை கூட இந்த இடைக்கால பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்னும் கூட கண்டிஷன்ஸ் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அதுலேயும் நம்ம இந்த பாடலாம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா, அந்த மாதிரியான பாடல்களை நேர்களுக்கும் செவிக்கு விருந்தாக கொடுக்கலாம். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட நேர்கள் வரும்போது 0422 அப்படின்ற இணைப்பினோட 2316312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 2317046 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பனை ஏற்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ, வணக்கம்.

0: இரவு வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சொல்றது யார் எங்க இருந்துங்க?
0: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் எஸ் கௌரி சங்கர் நலம் நலமறிய ஆவல்.
1: ரொம்ப நலமா இருக்கேன், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
0: நானே ராஜா நானே மந்திரில மயங்கினின்னு சொல்ல தயங்கினேன்.
1: பாடல் வருது கேளுங்க ரசிங்க.
0: நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. 10:05 மனதுட் ரெயின்போ திருப்பூர் மாவட்ட நேர்களுக்கானது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. எஃப்எம் ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பாக்யராஜ் அவர்களே, எஃப்எம் வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க.
1: சரி சார்,
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்
1: சார்? மணிவன் படத்துல இருந்து காலா காலா முரட்டு காலை
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: ரொம்ப நன்றி சார்.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. பத்து மணி 10 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இது மனதோட ரெயின்போ. உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை நீங்க கேட்கக்கூடிய நேரம் இது. திருப்பூர் மாவட்ட நேர்கள், உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள். நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம் சொல்றது யாருங்கிறது
1: சார்? திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் இருந்து ஈஸ்வரன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஈஸ்வரன், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்
1: சார்? சரணாலயம் படத்துல இருந்து நெடுநாள் ஆசை ஒன்று, அந்த பாட்டு சார்.
0: பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.
1: நன்றி சார்.

0: நீங்க உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை கேட்கணும்னா இந்த நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. ஏன்னா இது மனதோட ரெயின்போ எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் 10:15 நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: கரையை தொடாத அலைகள் படத்திலிருந்து மாவெடுத்து பூக்கோலம்.
0: மாவெடுத்து பூக்கோலம் பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. மனதோடு ரெயின்போ திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில நீங்க திருப்பூர் மாவட்ட நேரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி தான். வரக்கூடிய நேர்கள் 0422 அப்படின்ற இணைப்பு என்னோட 23 16 312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23 17 04 6 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பணி ஏற்படுத்தலாம். ஒருவேளை என் கிடைக்கலன்னா கோச்சுக்காதீங்க, திட்டாதீங்க. நோ கோ ஐம் பாவம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம்

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
0: திருப்பூர் மாவட்டம் கனியாமூந்தி கனகரத்தினம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: சாமி போட்ட முடிச்சிலிருந்து பொண்ணெடுத்து வாரேன் வாரேன்
1: பாடல் வருது, கேளுங்க, ரசிங்க.
0: நன்றி சார்.

தினமும் காலை மணி 8:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நீர்கள் கேட்டு ரசித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மனதோடு ரெயின்போ உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை நீங்கள் கேட்கலாம் அப்படின்ற நிகழ்ச்சிகளை உங்களை அன்போடு பண்போடு பாசத்தோடு வரவேற்கிறேன். நேரம் கம்மியாக இருக்கனால அதை சரியாக பயன்படுத்திப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ லைனில் இருக்கீங்க. அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் பேசுகிற லேட்டாக அவர் காதில் கேட்டு அதுக்கப்புறம் அது ஹலோ பதில் சொல்லி. ஓ மை காட், நல்லா தான் இருக்குல்ல. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். பிரபு அவர்களே, நான் வணக்கம் சொல்லி அரை மணி நேரம் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? அவர் எதையும் கேட்கிற மனநிலைமையில் இல்லை. பாட்டு போடுங்க அவ்வளவுதான் அப்படின்ற மனநிலைமையில் இருக்காரு. பாட்டு வர்றது கேளுங்க ரசிங்க.

கொடியிலே மல்லிகைப்பூ. நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கும். 10:30 நேர்கள் கேட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது மனதோடு ரெயின்போ, உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை இந்த நேரத்தில் கேட்கலாம். 1981 to 1992 வரை இருக்கக்கூடிய இந்த இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிப்பீங்கிற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். இன்னும் ஒயின்னு கேக்குது. ஹலோ வணக்கம். பாவங்க, பாட்டி பேரெல்லாம் சேர்த்து சொல்லி கேட்டாருங்க. திருப்பூர்லேருந்து எங்கள் பாட்டி பேர் பங்காரு, என்னுடைய பேர் செந்தமிழ், எனக்கு இந்த மாதிரி பாட்டு கொடுங்கன்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணார். பாவம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணார். அவருக்காக செந்தமிழ் பாட்டு திரைப்படத்தில் அவர் கேட்ட பாட்டே போட்டுருவோம். மன்னிச்சுக்கங்க செந்தமிழ்,

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நீர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மனதூர் ரெயின்போ திருப்பூர் மாவட்ட நீர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் நீங்கள் திருப்பூர் மாவட்ட நீராக இருந்தீங்கன்னா ஓடி வாங்க. வணக்கம், யார் எங்கிறது?
1: பல்லடம் சார், திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துலேருந்து கலைச்செல்லி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: சின்ன சின்ன கவுண்டர் பாடத்துலேருந்து முட்டுமொழி மாலை போடுங்க சார்.
0: பாடல் வருது.

0: நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நடந்த நிறைய நல்ல விஷயங்களை அசைப்பட்டுக்கிட்டு நமக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கறது எவ்வளோ தனி சுகம் இல்லை. 10:41 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேர்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. மனதோட ரெயின்போ திருப்பூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் திருப்பூர் மாவட்ட நேரா நான் சொன்ன நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யாருங்கிறது?
1: திருப்பூர் மாவட்டம் செமிபாளையம் தமிழ்நகர் சுமதி கனகராஜன்.
0: சொல்லுங்க கனகராஜ், என்ன பாட்டு வேணும்?
1: கீதாஞ்சலி படத்திலிருந்து துள்ளி எழுந்தது பாட்டு.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: தேங்க்யூ சார்.

0: 0422 அப்படின்ற கோடர 2316312 அப்படின்ற நம்பருக்கும் அல்லது 2317040 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். திருப்பூர் மாவட்ட நேரா இருந்தீங்கன்னா ஓகே. நம்ம நிகழ்ச்சியில எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில மனதுரை என்போ கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த நேரம் வணக்கம்.
1: வணக்கம், நான் கிருஷ்ணகுமாருங்க.
0: சொல்லுங்க.
1: உடுமல்பேட்டைங்க.
0: சொல்லுங்க கிருஷ்ணகுமார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அலையுள்ள படத்துல இருந்து காதல் ஓவியம்
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: சரிங்க.

நேரம் 10:55 நிமிடம். நேர்கள் இதுவரை கேட்டது மனதோடு ரெயின்போ. நேர்கள் இனி கேட்கலாம், நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு. வரதராசனார் அவர்களின் தெளிவு.

விரிவுடன் குரல் எண் 107 அதிகாரம் செய்நன்றி அறிதல். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வி பி தண்டாயுதம் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து உன்னிமேனன் குழுவினர் டேப் ராதாமாணிக்கம், எல் ஆர் ஈஸ்வரி, முகமது கலில், பி எஸ் சசிரேகா, நித்யஸ்ரீ மகாதேவன் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். தொடர்ந்து R35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:30 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். 7:40 நம்மை சுற்றி, 7:55 வானிலை அறிக்கை, தொடர்ந்து சேவை செய்திகள். காலை 8 மணிக்கு ரெயின்போ வைப்ஸ், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ், 10 மணிக்கு போவோமா ஊர்கோலும், 10:30 கவிதையும் கானமும், 11 இன்றைய நேயர், 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், நண்பகல் 12 மணிக்கு வசந்தம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, பிற்பகல் 1 மணிக்கு லஞ்ச் டைம் கேம் ஷோ, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்திலே கிராமிய கலை மேட்டுப்பாளையம் மட்டம் தாசாம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி, 3 மணிக்கு கிராம போனும் 103, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி, மாலை 5 மணிக்கு சித்திரை செவ்வானத்தில் நச்சுறு 4 பாயிண்ட் அரியா விடுதலைச் சுடர் என்ற தலைப்பில் முனைவர் புவனா ஜீவானந்தம் அவருடன் நேர்முகம், 6 மணிக்கு பூச்செண்டு, 6:40 டீ கடை, 7:25 ஏறும் ஊரும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தேனி கூட்டங்களை தாக்கும் சிறுதேன் கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனி ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:05 மியூசிக் வைதவே, 9:15 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் லா, 9:30 மயிலிறகு, 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ, 10:55 நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு வானிலை அறிக்கை, 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சி அனைத்தும் சென்னை அஞ்சல். தொடர்ந்து வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். நேரம் 10:59. இரவு 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சி அனைத்தும் சென்னை அஞ்சல். நன்றி, வணக்கம்.

நம்ம போவோம் ஜாலியாக பாமா. என்ன கோபம் சொல்லலாமா? என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா? உன்னை விட்டு உள்ளம் என்ன வாடலாம்?

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்க

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இனிமையான இரவு பொழுதில் ஈதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். சொல்ல நினைத்த பிறகு தயக்கம் ஏனோ?

¿Su mara va a ser cringe? ¡Ojo! ¡Y pues,

இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் கோகுலம் படத்திலிருந்து பாடலை இரசித்தோம். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். வா என்று அழைத்தால், வா என்று அழைத்தால் வழியில் வானம் வந்து நின்று விடுமா என்ன?

மூன்றிலும், மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 மனசு மயங்கும். காற்றின் அலையில் நீந்தி வரும் இரு மீன்கள் என்னென்ன?

உழைப்பாளி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 11:20 கடிகாரம் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம்

கோபுர வாசலிலே படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். காற்றும் கிறங்கும் இது மனசு மயங்கும். வந்தனத்தில் ஆரம்பிக்கும் பாடல், வந்தனத்தில் ஆரம்பிக்கும் பாடல் ஒருவரை ஒருவர் உருகச் செய்யும் அளவிற்கான அடுத்தடுத்து வரிகள்.

பிரதாப் சின்ன மாப்பிள்ளை படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்களை கேட்டோம். ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம், மனசு கிறங்கும். வான் உயர்ந்த மலையிலிருந்து, வான் உயர்ந்த மலையிலிருந்து இரண்டு மாங்குருவி பாடுகிறது, கேட்போமா?

கேப்டன் படத்துல இருந்த பாடல் கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தேவா திருமூர்த்தி படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: என்னடி சிரிப்பு? இத பாரு, மொத மொத தொழிலுக்கு போறான், என்கிட்ட பம்பு பண்ணாத.
1: இந்த மதுரக்கார மச்சானுக்கு மஸ்து ரொம்ப ஜாஸ்தி.

0: for D.
1: മനസ് മയങ്ങും
2: മനസ് മയങ്ങും

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4,

கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. காற்றின் மொழி.

0: காழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து
1: நடை நடந்து
0: வாழை இலை போல வந்த பொன்னம்மா

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மின்னல் ஒளி என கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ. அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்

0: ரெடியா?
1: ரெடி.
0: ஸ்டார்ட் சவுண்ட்.
1: One, two, three, four.
2: டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க டக்க.

தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலேலங்கிளியே. சைலன்ஸ். தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலேலங்கிளியே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம்.

101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கணபதி எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கல்யாணி ராகம், ரூபக தாளம்.

பொங்கு மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அகிலாண்டேஸ்வரி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, விஜயவந்தி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:33. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்கலத்தில் காஞ்சிபுரம் எஸ் சேதுராமன் நாகஸ்வரம் திருநீர்மலை பி மணி தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வசந்தா ராகத்தில் அமைந்த தேவி ராமே எனத் தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் ஆதி தாளம்.

பொங்கு மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக அற்றைக்கிரை என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் சாரங்காராகம் கண்டச்சாபு தாளம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காஞ்சிபுரம் எஸ் சேதுராமன் நாகஸ்வரம், திருநீர்மலை பி மணி தவில். ஆகாஷ்வாணி விவித்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1
1: அருள்மணி மாலை.

தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய ஆஞ்சநேய சுப்பிரபாதம்.

க்ஷேமமுற வாழ்ந்திடவே நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம்.

தெய்வீக ராகத்தில் பி உன்னிகிருஷ்ணன் பாடிய ஹனுமன் சாலிசா கேட்டோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1